0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பாத்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார், குட் மார்னிங்.
1: தம்பி, இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நம்மை சுற்றி நம்மை சுற்றி சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: விழித்திருப்பவர்கள் இல்லைங்க தலைவர்கள், விழிப்பா இருப்பவர்கள் தான் தலைவர்கள். இன்னைக்கான நாள் உங்க எல்லாத்துக்குமே செமையா சூப்பரா ஜாலியா ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்க சத்யா. எல்லா எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாத்துறதுக்காக சத்யா நான் உங்களுக்காக நிறைய தகவல்களை எடுத்துட்டு வந்திருக்கேன். அதில் எதுவுமே ஒவ்வொன்றா சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம லைஃப்பில் ராத்திரி முழுக்க தூங்காமல் விழிச்சுக்கிட்டே இருந்தோம்னா மட்டும் நம்ம வந்துட்டு பெரிய அளவிட முடியாதுங்க. ஆனால் வாழ்க்கையில் என்ன நடக்குது, என்ன வாய்ப்பு வருது, என்ன ஆபத்து வருது, என்ன மாற்றங்கள் வருது, நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு விழிப்போடு இருக்கிறவர்கள் கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிற இந்த இமயத்தை அடைவாங்க. நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, கண் இருந்தால் மட்டும் போதாது, பார்வை இருக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலுமே. பல பேர் வாழ்க்கையில் தினமும் வேலை பார்க்குறாங்க, சம்பாதிக்கிறாங்க, வாழ்கிறாங்க. ஆனால் சில பேர் மட்டும்தான் அடுத்து என்ன செய்யணும், எப்படி முன்னேறணும், எப்படி மற்றவங்களை கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு யோசிப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்துட்டு தலைவர்கள் ஆவாங்க. இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்றைக்கி மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. காலையிலேயே பார்க்குறோம் வானம் ஓரளவுக்கு மேகமூட்டத்தோடு தான் இருக்குது. பார்க்கலாம் இன்றைக்கு நாள் எப்படி இருக்க போகுது, மழை வரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போது அடுத்ததாக உங்கள் அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
2: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்க அறிவை விரிவாக்க இன்னைக்கான கேள்வியா சத்யா என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, தமிழ்நாட்டின் உலக புகழ்பெற்ற கோவில் நகரம் இது. அப்படிங்கறதான் இன்னைக்கான கேள்வியா இருக்குது. இந்த கேள்விக்கான பதில 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ காலையில 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ள உங்களுடைய பதிலை மறக்காம பதிவு பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில் சரியானதா இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமையும் சொல்லப்படும். ஸோ மறக்காம போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதில பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்ல இருக்குது. அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறதுமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாவே அசோக் சரவணனுடைய அடி ராட்டினம் போல் சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, சா கந்தசாமி அவர்களோட சாயாவனம் அப்படின்ற ஒரு புத்தகம் தாங்க. இந்த சாயாவனம் அப்படின்னா என்ன நாகராஜ் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு கிராமத்தில் பல தலைமுறையாக யாருமே பராமரிக்காமல் அதுவாக அடர்ந்து வளர்ந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோப்பு அப்படின்னு சொல்லலாங்க. அதுதான் சாயாவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த தோப்பில் விதவிதமான புளிய மரங்கள், மூங்கில்கள், மாமரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பறவைகள் விலங்குகளும் அந்த ஒரு காட்டில் வந்து இருக்கும். இப்படிப்பட்ட ஊரில் இருந்து சின்ன வயசுலேயே வந்து வேறு ஒரு ஊருக்கு போனவர் தான் சிதம்பரம். அவங்களுடைய அம்மா வந்து சின்ன வயசுலேயே அவரை வந்து வேறு ஒரு ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பல வருடங்கள் கழித்து நல்லா காசு பணம்லாம் சம்பாரித்ததுக்கப்புறம் ஒரு நல்ல நிலமையில் இருக்கும்போது திரும்பவும் அதே ஒரு ஊருக்கு வராருங்க. அவருடைய மைண்ட் செட் திரும்ப வரும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஊரில் பெரியவங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஈக்குவலாக நாமளும் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு வராரு. அவரோட லட்சியம் என்னவாக இருந்தது அப்படின்னா, அந்த சாயாவனம் அப்படின்ற ஒரு தோப்பு இருக்குது இல்லைங்களா, அதை விலைக்கு வாங்கி மொத்தமாக அதில் இருக்கிற மரங்கள், அதுக்கப்புறம் விலங்குகள், இது எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டு ஒரு கரும்பாலையை வந்து கொண்டு வரணும், சுகர் ஃபேக்ட்ரி வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் அவருடைய எண்ணம். இந்த ஒரு விஷயத்துக்கு அவருக்கு துணையாக இருக்கிறது யார் அப்படின்னா, அந்த ஊரில் இவரோட மாமா முறையில் வரக்கூடிய சிவனாண்டி தேவர் அப்படின்றவர் தான் இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவரோட உதவியோடு தான் அந்த காட்டை வந்து அழிக்கிற வேலைகளை வந்து வேகமாக செய்கிறாருங்க சிதம்பரம். ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா, மரங்கள் கொடிகள் அது எல்லாத்தையும் வெட்டிட்டு அந்த ஒரு மரங்கள் கொடிகள் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மலை மாதிரி குவிக்கிறாங்க. அந்த பசுமையான காட்டிலிருந்து வெட்டப்பட்ட அந்த எல்லாத்தையுமே தீ வச்சு அழிக்கிறாங்க. அந்த ஒரு இடம் வந்து அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. அந்த தீயில் எதிர்பாராத விதமாக அந்த காட்டை பார்த்துக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு சின்ன வீடு, அந்த வீடுமே வந்து எரிஞ்சு போயிடுதுங்க. இதை பார்த்துட்டு சிதம்பரம் அவருடைய மனசுக்குள்ளார என்ன நினைக்கிறார் அப்படின்னா, என் திட்டத்தில் சில விஷயங்கள் வந்து என்னை மீறி நடந்துருச்சு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வையாளராக அங்கேருந்து கடந்து போயிடுறாருங்க. காடு அழிஞ்சு அந்த இடத்துல கரும்பாலை உருவாகுது. இந்த கதையோட கிளைமேக்ஸ், அந்த கரும்பாலையெல்லாம் கட்டி முடித்ததுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்திங்க அப்படின்னா, சிதம்பரம் ஆற்றங்கரை ஓரமாக அப்படியே நின்றுட்டுருக்கிறார். அப்போ அங்கே ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க வராங்க. சிதம்பரம் கடையில் கிடைக்கிற புளி சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சிதம்பரம் உடனே என்ன சொல்கிறாரு, சரிங்க பாட்டி, நான் வேறு ஒரு புளி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதற்கு அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு யதார்த்தமான வார்த்தையை சொல்கிறாங்க. எல்லாத்தையும் தான் நீ வந்து கருக்கிட்டியே, அப்புறம் எங்கேருந்து புளி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பாட்டி. இந்த ஒரு விஷயம் சிதம்பரத்தை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துது. அந்த சாயாவனம், வளமான ஒரு தோப்பு, அந்த பாட்டி குரலில் அவர்கிட்ட பேசின மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு இடம் வந்து ஃபீல் ஆகிருக்குங்க அந்த நாவலை வந்து படிக்கும்போது. கட்டாயமாக இந்த ஒரு நாவலை எல்லாருமே வாங்கி படிங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற சா கந்தசாமி அவர்கள் எழுதின சாயாவனம். நன்றி.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான அப்படி தாங்க. முக்கியமாக பிளஸ் டூ முடிச்சிருக்கக்கூடிய மறுக்கூட்டல் மற்றும் மறுமதிப்பீட்டுக்காக அப்ளை பண்ண மாணவர்களுக்கான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, பிளஸ் டூ மறுக்கூட்டல் மற்றும் மறுமதிப்பீட்டுக்கான முடிவுகள் இன்னைக்கு பிற்பகல்ல www.dge.tn.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் வெளியாக இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. மாணவர்கள் தங்களுடைய பதிவேன் மற்றும் பிறந்த தேதியை உள்ளிட்டு முடிவுகளை வந்துட்டு அறியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இது பற்றின விவரங்கள் கூடுதலாக தேவைப்படுது அப்படின்னா 9498383705 அப்படிங்கிற இந்த நம்பருக்கோ, அப்படி இல்லைனா 9498383706 அப்படிங்கிற இந்த நம்பருக்கோ நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்து பிளஸ் டூ மறுமதிப்பீட்டுக்காக வந்துட்டு அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட சொல்லி மறக்காமல் இந்த தகவலை தெரிஞ்சுக்க சொல்லுங்கள். www.dge.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் வந்துட்டு ரிசல்ட் வெளியாக இருக்குது. ஸோ மறக்காமல் அவங்களோட பதிவேன் அதுக்கப்புறமா பிறந்த தேதியை போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுடைய முடிவுகளை தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இதை பற்றி சந்தேகங்கள் எதாவது இருக்குது, இதை பற்றின விவரங்கள் எதாவது தேவைப்படுது அப்படின்னா 9498383705 அப்படி இல்லைனா 9498383706 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 20 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 28 ரூபாய், சின்ன வெங்காயம் 48 ரூபாய், பெரிய வெங்காயம் 34 ரூபாய், பச்சை மிளகாய் 44 ரூபாய், கத்தரிக்காய் 40 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 40 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 40 ரூபாய், வெண்டைக்காய் 30 ரூபாய், முருங்கைக்காய் 50 ரூபாய், பீர்க்காங்காய் 55 ரூபாய், சுரக்காய் 25 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 40 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், நாட்டு பாகற்காய் 55 ரூபாய், தேங்காய் 40 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், பீன்ஸ் 90 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 100 ரூபாய், அவரைக்காய் 80 ரூபாய், பூஷவரை 100 ரூபாய், கேரட் 70 ரூபாய், மாங்காய் 25 ரூபாய், பழங்களில் வாழைப்பழம் 40 ரூபாய், புவன் வாழை 40 ரூபாய், தேன் வாழை 50 ரூபாய், ரஸ்தாலி 60 ரூபாய், செவ்வாழை 65 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 50 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், கீரைகள் கட்டுன்றிருக்கு 20 ரூபாய் வரைக்குமே விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, வாழப்பாடி உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்ததாக அகேஷோடைய அர்மனி சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: நட்சத்திரம்டா, அதனாலதான் ஆயில் ஊத்தி வந்துட்டு இருக்கேன்.
3: உங்களுக்கு அறிவோ அறிவு

0: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்ப கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியை கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: அடிக்கடி பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணிப்பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மின்சாரத்தை அப்பப்போ நம்ம சேமித்து வச்சா தான் நம்மளுக்கு வந்து ஃபியூச்சரில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்க அப்படின்னா கரெக்டாக வீட்டில் எல்லா சுவிட்சும் ஆஃபில் இருக்கா அப்படிங்கிறத ஸ்டிக் பண்ணிவிட்டு போயிடுங்க. இந்த ஒரு தகவல் பற்றின இப்போ வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தில் இன்றைக்கி ஒரு சில இடங்களில் மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்கெங்கே மின்தடை ஏற்பட போகுது அப்படின்னா, வேலூர் துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால குறிச்சி சின்னம்மநாயக்கன் பாளையம் புழுதிக்குட்டை சந்துமலை பெலாப்பாடி செக்கடிப்பட்டி வெள்ளாளப்பட்டி தாண்டானூர் ரெங்கானூர் கணுக்கானூர் சின்ன வேளாம்பட்டி கோணஞ்சிட்டியூர் பெரிய குட்டி மடுவு இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின் தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தேவூர் துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால தேவூர் அரசிராமணி அரியாங்காடு பெரமச்சிப்பாளையம் வெள்ளாளப்பாளையம் ஒடச்சக்கரை கைகோல்பாளையம் மயிலம்பட்டி அம்மாப்பாளையம் மாமரத்துக்காடு வற்றாம்பாளையம் செட்டிப்பட்டி குள்ளம்பட்டி காணியாளம்பட்டி புல்லாக்கவுண்டம்பட்டி இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின் தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கேஆர் தோப்பூர் துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால மலையனூர் கலர்பட்டி கேஆர் தோப்பூர் குயவனூர் மோகன் நகர் மாரமங்கலத்துப்பட்டி முத்துநாயக்கன்பட்டி அழகு சமுத்திரம் கரியாம்பட்டி தெசவிளக்கு கோணக்காப்பாடி செம்மன் கூடல் கருக்கல்வாடி தோளூர் மாட்டையாம்பட்டி காரைச்சாவடி பாகல்பட்டி கிருஷ்ணம்புதூர் இரும்பாலை ஓம்சக்தி நகர் இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய வேலையுமே டக்கு டக்குன்னு இன்றைக்கி காலையில் 9 மணிக்குள்ளாரே முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா காலையில் 9 மணி கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா சாயங்காலம் 5 மணிக்கு தான் வரும். இப்போ அடுத்ததாக தில்தலிப்புடைய வாண்டட் வைட் சாங் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. கடந்த சில நாட்களாகவே நம்மளுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான தகவல் என்னென்னா, தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தாங்க. இப்போது அந்த சந்தோஷத்துக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரீட் கொடுக்குற மாதிரி இப்போ தங்கத்தோடைய விலை 1680 ரூபாய் வரைக்குமே குறைஞ்சிருக்குது அப்படி மாதிரி சந்தோஷமான அப்படின் தாங்க வந்திருக்குது. தமிழகத்தில் நேற்று தங்கத்தோடைய விலை பவுனுக்கு 1680 ரூபாய், வெள்ளியோடைய விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் வரைக்குமே சரிவடைஞ்சு. சர்வதேச நிலவரங்களால் நம்ம நாட்டில் சில தினங்களாகவே தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்குது. தமிழகத்தில் நேற்று முன்தினம் 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 13,560 ரூபாய்க்கும் பவுனுக்கு 1,08,480 ரூபாய்க்கும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் வெள்ளியோடைய விலை கிலோவுக்கு 250 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. நேற்று தங்கத்தோடைய விலை கிராமுக்கு 210 ரூபாய் குறைஞ்சி 13,350 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. பவுனுக்கு 1,680 ரூபாய் சரிவடைஞ்சி 1,06,800 ரூபாய்க்கு இப்போ விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைஞ்சி 240 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. கிலோவுக்கு 10,000 ரூபாய் சரிவடைஞ்சு 2,40,00,000 ரூபாய்க்கு இப்போ விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. இப்போ தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்குது. அந்த வகையில் இப்போவுமே வந்து 1,680 ரூபாய் வரைக்கும் தங்கத்தோடைய விலை குறைஞ்சிருக்குது. பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் இன்னும் குறைய போகுதா இல்லை ஒருவேளை அதிகமாக போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை எப்படி இருக்குது அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,230 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 1,05,840 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 240 ரூபாயாகவும் வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 2,40,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் முட்டையோடைய விலை 6.45 காசுகளாக தான் வந்துட்டு இப்போது மல்லி சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. காலையிலே ஒரு அப்டேட் பார்த்துருந்தோம், நம்மளுடைய சேலத்துக்கு வந்துட்டு மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தா வெயில் பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்குது, பார்க்கலாம் இன்றைக்கி மழை வரப்போகுதா அப்படிங்கிறது டவுட் தான், பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஆனால் அதே நேரத்தில் காற்றுடைய வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் பல இடங்கள்லையுமே இன்றைக்கி மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. தமிழகத்துடைய கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்னைக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேற்று காலையில் வரையிலான 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சேலம் மாவட்டம் தம்மம்பட்டியில் 4 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்குது அப்படின்னும், மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் கடலோர மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சில இடங்களில் இன்னைக்கு இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு கடலோர மாவட்டங்களில் மட்டும் இன்னைக்கு வந்துட்டு மழை வரப்போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் நம்ம சேலத்துக்குமே வந்துட்டு மழை வரப்போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் இப்போது ஒருவேளை நீங்களாம் வந்துட்டு வெளியே போகிறீங்க, இல்லை ஏதாவது வேலைக்காக வெளியே போகிறீங்க, இல்லை முக்கியமான ஒரு எமர்ஜென்சிக்காக வெளியே போகிறீங்க அப்படின்னா கொடையோ ரெயின்கோட்டும் எடுத்துகிட்டு போயிடுங்க. எதுக்கும் ஏன்னா இன்றைக்கி மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறதுனால எதுக்கும் ஒரு சேஃப்டிக்காக கொடையோ ரெயின்கோட்டோ எடுத்துகிட்டு போயிடுங்க. இப்போது அடுத்ததான் நம்ம சேலத்தில் மேட்டுணையுடைய நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 76.26 அடியாகவும் நீர் இருப்பு 41.22 டிஎம்சி ஆகவும் இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 760 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1000 கனஅடியாகவுமே இருக்குது அப்படின்னு மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து நேற்று இருந்ததை விட இன்னைக்கு சடனாக வந்துட்டு ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னா நேற்று வந்துட்டு 1300 கனஅடி அப்படி மாதிரி தான் வந்துட்டு நீர் வரத்து இருந்துட்டு வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு சடனாக கம்மியாகி 760 கனஅடி, வெறும் 760 கனஅடி மட்டும்தான் இப்போதைக்கு நீர் வரத்து வந்துட்டு இருக்குது. அதே நேரத்தில் நீர் திறப்பு கடந்த நாட்கள் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் 1000 கனஅடியாக தான் வந்துட்டு நீர் திறப்பு இருக்குது. இப்போ நீர் வரத்து கம்மியாக இருக்கிறதுனால, நீர் திறப்பு அதிகமாக இருக்கிறதுனால நீர்மட்டம் மற்றும் நீர் இருப்புமே கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்களாம் எடுத்துலாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக மதன் தங்கத்துறையுடைய யாரு அவ இங்க இருக்க அந்த சாங் வந்துட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்கிறதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்கில் இருக்குது. அதில் இப்போ முதலாவதாக என்ன அப்டேட் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கோவை டு சென்னை இடையே இன்டர்சிட்டி ரயில் எக்ஸ்பிரஸ் ரயில் வந்துட்டு இயக்கிட்டு வராங்க இல்லையா, இந்த இயக்கத்தில் வந்துட்டு சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த மாற்றங்கள் 4 நாட்கள் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாற்றம் அப்படின்னா, அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் பல்வேறு மேம்பாட்டு பணிகள் நடந்திருக்கிற காரணத்தினால இன்னையிலிருந்து வர 28ஆம் தேதி வரைக்குமே காலையில் 6:20 புறப்படக்கூடிய கோவை டு சென்னை சென்ட்ரல் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில் காட்பாடி வரைக்கும் மட்டும்தான் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்பாடியிலிருந்து சென்னை வரைக்குமே ரத்து செய்யப்பட இருக்குது அப்படின்னும், அதோடைய மறுமார்க்கு ரயில் அதே நாட்களில் மதியம் 2:30 சென்னையிலிருந்து கிளம்ப வேண்டிய அந்த ரயில் சாயங்காலம் 4:15 காட்பாடியிலிருந்து புறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னையிலிருந்து காட்பாடி வரைக்கும் ரத்து செய்யப்பட இருக்குது சேலம் ரயில்வே கோட்டை நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. சோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஏதாவது ரயில்ல பயணிக்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு தகவல் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ அடுத்தது நம்ம சேலத்துல டிராபிக் எங்கெங்க இருக்குது அப்படின்னா, மாமாங்கம் வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில் சந்தியூர் மல்லூர் குகை சீலநாயக்கன்பட்டி அம்மாப்பேட்டை அயோத்தியாப்பட்டினம் ஜங்ஷன் பொன்னம்மாப்பேட்டை வின்சென்ட் இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க இல்லை இந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போகிறீங்க அப்படின்னா பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போயிடுங்க, 1/2 hour முன்னாடி கிளம்பி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி கிளம்பி போயிடுங்க. முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க. காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. முக்கியமாக டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போங்க. இந்த கப்பு வாட்டர் பாட்டில் எல்லாம் மிஸ் பண்ணிடாமல் கரெக்டாக எல்லாத்தையும் ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டு போயிடுங்க. இப்போ அடுத்ததான் இன்னைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டின் உலக புகழ் பெற்ற கோவில் நகரம் இது, தமிழ்நாட்டின் உலக புகழ் பெற்ற கோவில் நகரம் இது அப்படிங்கிறதான் இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ள உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில் சரியானதா இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக பிளேசியுடைய தனானே நானே சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

ஜூனியர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். மேட்டூர் அணை தமிழகத்தில் மிக முக்கியமான வாழ்வாதாரமான ஒரு அணை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பன்னவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. இந்த 27 கிராமங்கள்லேருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அப்போ இருக்கிற பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயில், நந்தி சிலை, கோட்டை மதில் சுவர்கள், அப்புறம் அந்த கிறிஸ்துவ ஆலயம் போன்றவை எல்லாத்தையும் விட்டுட்டு மொத்த குடியிருப்புகள் அனைத்தையுமே அடிச்சிட்டாங்க. ஏன்னு சொன்னா இது சமய நம்பிக்கையில பாதிக்கும் அப்படின்றதுனால இந்த கோயில்களையும் இந்த ஆலயத்தையும் விட்டுட்டாங்க. விட்டுட்டு இந்த இடத்துல வந்து மேட்டூர் அணை கட்டுமானம் பணிகள் தொடங்கப்பட்டு முடிக்கப்பட்டது. அங்க வந்து

0: தண்ணி வந்தோம்னா இந்த பகுதி எல்லாமே, அதாவது அந்த நந்தி சிலை, ஜலகண்டீஸ்வரர் கோயில், அப்புறம் அந்த கோட்டை மதில்கள், அப்புறமேட்டு அந்த கிறிஸ்தவ ஆலயம், இது எல்லாமே வந்து மேட்டூர் நீர் தேக்கறதுக்குள்ள போயிருச்சு. இப்போ வந்து உள்ள போனோன்னா தண்ணீர் குறைய குறைய அந்த தேவாலயத்தினுடைய கோபுரம் தெரியும், ஜலகண்டீஸ்வரர் கோயிலுடைய நந்தியினுடைய தலை தெரியும். அதாவது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மேட்டூர்ல ஒரு வறட்சி ஏற்படும். அந்த வறட்சி காலத்துல இந்த தேவாலயத்தை முழுமையாகவும், அந்த நந்தி சிலையை முழுமையாகவும், அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலையும் முழுமையாகவும், மற்றும் சில கோயில்களை எல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். நாங்க வந்து 2013 நாங்க போய் பார்த்தோம், சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக. அந்த சமயத்துல ஒரு பெரிய வறட்சி நிலவினது, மேட்டூர் அணை நீர்த்தேக்கம் தண்ணீர் வந்து மிகவும் குறைந்து போயிருச்சு, அந்த தேக்கத்தினுடைய அளவு. அப்ப வந்து முழுமையான ஒரு வறண்ட பகுதியாகவே அந்த மேட்டூர் அணையினுடைய நீர்ப்பிடிப்பு பகுதி இருந்தது. நாங்க வரலாற்று சங்கத்தின் மூலமா ஒரு வரலாற்று சுற்றுலா மாதிரி நாங்க அங்க போயிட்டு வந்தோம். அப்ப அந்த ரிசர்வாயருக்குள்ளேயே நாங்க கார்ல போனோம். அப்ப வந்து அந்த தண்ணீர் மட்டும் நடுவுல ஒரு சின்ன ஒரு ஓடையை போல ஓடிட்டு இருந்தது. மற்றபடிக்கு பெரும்பாலான இடங்கள் வந்து அணைக்கு கிட்ட மட்டும் தண்ணி இருந்தது, மற்ற பகுதிகள் எல்லாம் காய்ந்து போன ஒரு வறண்ட நிலப்பகுதியாக இருந்தது. அப்ப வந்து நாங்க போய் அந்த தேவாலயத்தையும் அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலையும், அப்புறம் வந்து ஜலகண்டீஸ்வரர் கோயிலுக்கு மேல இருக்கிற அந்த நந்தி சிலையை நாங்க போய் பார்த்தோம். மக்கள் அந்த பகுதியெல்லாம் வந்து இந்த தேவாலயங்களையும் இந்த கோயில்களையும், பல்வேறு சிறு சிறு கோயில்களையும், அந்த மைசூர் சமஸ்தானத்தினுடைய கோட்டை வாசல்களையும், அந்த பெருஞ்சுவர்களையும் அவங்க பார்த்துட்டு போனாங்க. இதே மாதிரி அதாவது 2003 இதே மாதிரி ஒரு வறட்சி ஏற்பட்டதாகும். அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஒரு வறட்சி ஏற்பட்டதாகும். தொடர்ந்து இந்த மாதிரி 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மிகப்பெரிய வறட்சி, வறண்ட ஒரு நிலை ஏற்படும். அப்போ வந்து இந்த உள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வெளியே தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மேட்டூர் அணை கட்டப்பட்டு கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி வந்து திறந்து வச்சு, அதன் மூலமா அதாவது ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்பட்டு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 நோக்கிய பயணத்துல ஒரு உறுதியான ஒரு அணையாக இந்த பகுதியில உயர்ந்து நிற்குது. அந்த நந்தி சிலை, அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலுடைய அந்த விமானம், மற்றும் சில சிறு சிறு கோயில்கள், அப்புறம் இந்த மைசூர் சமஸ்தானத்தினுடைய கோட்டை சுவர்கள், இவைகள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு வெறும் சாதாரண ஒரு செங்கல் கட்டுமானமாக நம்ம பார்க்காம இவைகளை வந்து ஒரு தியாக வரலாற்றின் நினைவு சின்னங்களா நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த பகுதியில் இருந்த 1000 மக்கள் வந்து தங்களுடைய வாழ்ந்த இடத்தை தமிழகத்தின் ஒட்டுமொத்தமான நன்மைக்காக தியாகம் செய்து விட்டு வெளியேறி அவங்க போனது ஒரு மிகப்பெரிய சாதனை. அவங்க அப்படி போய் அந்த ஒரு காரியத்தை அவங்க செஞ்சதுனால அந்த அணை கட்டுமானம் நிகழ்ந்தது. அதனால அந்த மக்களுடைய தியாகத்தையே நம்ம வந்து இன்னைக்கு நினைக்கணும். அந்த தியாகங்களை பறைச்சாற்றி கொண்டிருக்கிற இந்த வரலாற்று சின்னங்களையும் நாம வந்து பாதுகாக்கணும். ரெண்டாவது அவைகளை நம்ம வந்து சேதமடையாமல் அவைகளை பாதுகாப்பதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: சோனா FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
2: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
5: இப்போ வந்துட்டு உங்களுக்காக ஒரு கவர்மெண்ட் ஜாப் தாங்க வந்திருக்குது. நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லி மறக்காம அப்ளை பண்ண சொல்லிடுங்க. இது பார்த்தினா ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. மத்திய அரசின் கீழே செயல்பட்டு வரக்கூடிய பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் இப்போது காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகிருக்குது அப்படிங்கிற மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. என்னென்ன பிரிவுகள் அப்படின்னா, ஜூனியர் டெலிகாம் ஆஃபீஸர் பிரிவில் கர்நாடகாவில் 26, மகாராஷ்டிராவில் 16, கேரளாவில் 15, மத்திய பிரதேசத்தில் 10, சென்னையில் 5, தமிழகம் 1, ஒடிஷா 6 உட்பட மொத்தமாக 100 இடங்கள் வந்துட்டு காலியாக இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான கல்வி தகுதி பிஇ பிடெக் எம்எஸ்சி முடித்தவங்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான வயது வரம்பு 20 வயசுலேருந்து 30 வயசு இருக்கக்கூடியவங்களே நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். 20 வயசுலேருந்து 30 வயசு இருக்கக்கூடியவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, இந்த ரெண்டு முறை மூலமாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான தேர்வு மையம் எங்கே இருக்கும் அப்படின்னா சென்னை. இவங்களுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். இவங்களுக்கான விண்ணப்ப கட்டணம் ₹2000, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹1000 கட்டணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 3/7/2026 வர ஜூலை மாதம் 3ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். இது பற்றின விவரங்கள் உங்களுக்கு கூடுதலாக தேவைப்படுது அப்படின்னா externalexam.bsnl.co.in externalexam.bsnl.co.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இவங்களை பற்றின கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா கார்த்திகா அக்கா தலவாய்ப்பட்டி பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே கார்த்திகா அக்கா. உங்களுக்கு இந்த நாள் மாதிரியே எல்லா நாளுமே நம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும். உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிறைய வெற்றிகள் கிடச்சிக்கிட்டே இருக்கணும். என்ன விஷயங்களை அச்சீவ் பண்ண நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு அச்சீவ் பண்ணணும். உங்கள் வாழ்க்கை முழுக்க நீங்கள் நிம்மதியாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக மார்ட்டின் கார்டினுடைய குண்டு கொல்லி சாங் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போது அடுத்ததான் அந்த சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ?
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியை கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: மண் வளம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ நம்ம வாட்ஸ்அப்லாம் வந்துட்டு ஒன் டைம் வியூ ஃபோட்டோலாம் அனுப்புவோம் இல்லையா, அதே மாதிரி ஒன் டைம் வியூ ஃபோட்டோ மாதிரியே மெசேஜ்கள்லையுமே வந்துட்டு ஒரு முறை மட்டுமே பார்க்கக்கூடிய வகையில் வியூ ஒன்ஸ் வசதியை வந்துட்டு அறிமுகம் பண்ணிருக்கிறதா வாட்ஸ்அப் வந்துட்டு திட்டமிட்டிருக்காங்க. பாதுகாப்பு வசதிகளை மேம்படுத்துறதுக்காக இந்த வியூ ஒன்ஸ் டெக்ஸ்ட் முறையை வந்துட்டு அறிமுகப்படுத்துறதா தெரிவிக்கப்பட்டிருக்குது. இது ஒரு சில ஐஃபோன் பயனர்களுக்கு மட்டும் சோதனை முறையில் இப்போ இந்த வசதி வந்துட்டு அறிமுகமாகியிருக்குது அப்படின்னும், விரைவில் இந்த சோதனை முயற்சி வந்து வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா அப்புறமா வந்துட்டு ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸு மற்ற ஐஃபோன்ஸு மற்ற எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த ஒரு வசதியை அறிமுகம் செய்வோம் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒன் டைம் வியூ வந்துட்டு ஃபோட்டோ மட்டும் தான் அனுப்பிட்டு இருந்தோம். ஆனால் இதுக்கு மேலே டெக்ஸ்ட் முறையுமே வந்துட்டு ஒன் டைம் வியூவில் தான் அனுப்ப போகிறோம் அப்படி மாதிரிலாம் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரியான டெக்னாலஜி ரிலேட்டடான நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணியிலேருந்து 5 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய டெக் குரு நிகழ்ச்சி கேளுங்க திவாகரன்னா அவங்க கூட உங்களுக்காக டெக்னாலஜி ரிலேட்டட் நிறைய விஷயங்களை கொண்டு சேர்த்துட்டுருக்காரு. உங்கள் ஃபோன் ஸ்கேம் ஆகிடுச்சு அப்படின்னா அதுலேருந்து எப்படி உங்களை ஃபோன் வந்து பாதுகாத்துக்கலாம், அதே மாதிரி உங்களோட ஃபோன் வந்துட்டு பழைய ஸ்டோரேஜில் வந்துட்டு அழிஞ்சிருச்சு அப்படின்னா அதை எப்படி நீங்கள் ரெக்கவர் பண்ணலாம், அதே மாதிரி புது ஃபோனில் வந்துருக்கக்கூடிய புது புது சாஃப்ட்வேர் அப்டேட்ஸு புது புது ஃபீச்சர்ஸ் இது எல்லாத்தையும் மட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 டெக்குரு நிகழ்ச்சி கேளுங்க திங்கக்கிழமைலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணிலேருந்து 5 மணிக்கு திவாகரன்னா அவங்க கூட. இப்போ அடுத்ததாக இன்றைக்கான 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னென்னா, செயற்கை நுண்ணறிவு வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறதா குறைக்கிறதா. செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ இருக்கு இல்லையா, அது வேலை வாய்ப்புகளை உருவாக்குதா இல்லை குறைக்குதா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பார்த்தா ஃபீட்பேக் இருக்குது அப்படின்னா அதேமே நம்மளோட நிலை என்னென்ன 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்காக மறக்காம தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸ் சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. சேலம் மாவட்டம் கருமந்துறை அரசு பழங்குடியினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் 2026 ஆண்டிற்கான பழங்குடியின மாணவ மாணவிகளுக்கான நேரடி சேர்க்கை நடைபெற்று வந்துட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பற்றி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கருமந்துறை அரசு பழங்குடியினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் 2026 நேரடி சேர்க்கையானது 30/6/2026 அன்னைக்கு வந்துட்டு மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்காக எலக்ட்ரிஷியன், ஃபிட்டர், மெக்கானிக், மோட்டார் வெஹிக்கல், அதுக்கப்புறமா எலக்ட்ரிஷியன் மற்றும் டெக்னாலஜி சென்டர் 4.0 மேம்படுத்தப்பட்ட இயந்திர தொழில்நுட்ப வேளாளர், அதாவது அட்வான்ஸ் சிஎன்சி மிஷினிங் டெக்னீஷியன், அதுக்கப்புறமா வந்துட்டு மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கல், இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அண்டு டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னீஷியன், இது மாதிரி 8ஆம் வகுப்பு முடித்த எல்லாத்துக்குமே வந்துட்டு பிளம்பர், அந்த மாதிரி நிறைய பயிற்சிகளை வந்துட்டு நீங்கள் சேர்றதுக்காக 15/6/2026 அன்னையிலேருந்து வந்துட்டு சேர்க்கை நடைபெற்று வந்துட்டு இருக்குது. இந்த சேர்க்கையானது 30/6/2026 அன்றைக்கி வந்துட்டு முடிய இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி மாணவ மாணவிகள் கண்டிப்பாக நீங்கள் சேர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சி பெறக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ₹750 உதவித்தொகை மற்றும் தமிழ் புதல்வன் மற்றும் புதுமை பெண் திட்டங்களில் தகுதி இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு தலா ₹1000 மிதிவண்டி, சீருடையுடன் கூடிய ஐயர்கூலி, காலணிகள், வரைபட கருவி, பாடப்புத்தகம், கட்டணமில்லா பேருந்து வசதி மற்றும் பல சலுகைகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறமா முன்னணி நிறுவனங்களில் கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக வேலை வாய்ப்புகளுமே ஏற்படுத்தி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு நீங்கள் சேர்றதுக்காக என்னென்ன சான்றிதழ்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, உங்களுடைய மதிப்பெண் சான்றிதழ், மாற்றுச் சான்றிதழ், கைபேசி எண், அதுக்கப்புறமா மின்னஞ்சல் முகவரி, ஆதார் அட்டை, ஜாதி சான்றிதழ், வங்கி கணக்கு புத்தகம், அது மட்டும் இல்லாமல் சேர்க்கை பெறக்கூடிய மாணவர்களது பெற்றோருடைய தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரிய உறுப்பினர் அட்டை, முன்னுரிமை கோரினீங்க அப்படின்னா அதுக்கான முன்னுரிமை சான்றிதழ், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு விண்ணப்ப கட்டணம் ₹50 அதையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வர 30/6/2026 அன்னைக்கு தான் கடைசி நாள், அன்னைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது இதுக்காக போய் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஜாரு முரளி அண்ட் பிஎஸ்பி உடைய காம்போவில் எம்மா சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியில் என்ன சொல்கிறதுக்காக ரெடியாக வீட்டிங்கில் இருக்குது அப்படின்னா, இன்றைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படிங்கிறது தான். இன்றைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னென்னா, செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ இருக்கு இல்லையா, அது வேலை வாய்ப்புகளை உருவாக்குதா இல்லை குறைக்குதா. செயற்கை நுண்ணறிவு வேலை வாய்ப்புகளை உருவாக்குதா இல்லை குறைக்குதா அப்படிங்கிறது இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா ஏன் கூட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா, அதேமே நம்மளோட நிலை என்னான 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக உங்களுக்காக வரையறுக்கிறது என்ன அப்படின்னா,
5: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
4: எஸ், இன்னைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள புகழ்பெற்ற கோயில் நகரம் எது, தமிழ்நாட்டில் உள்ள புகழ்பெற்ற கோவில் நகரம் எது அப்படிங்கிறதான் இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் மதுரை மாவட்டம். இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், ருக்மணி பாட்டி தாத்தாக்காப்பட்டியிலிருந்தும், துரையண்ணா கோயம்புத்தூர் அன்னூர் கஞ்சப்பள்ளியிலிருந்தும், ஸ்ரீஜாக்கா தாத்தாக்காப்பட்டியிலேருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாண்டப்பட்டியிலேருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியிலேருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலேருந்துமே இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காவியா தனிஷ் இவங்களுமே இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சொன்ன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, மறக்காம நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா, நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஒருமே சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்புறேன், திரும்ப உங்களை வந்து மீட் பண்றேன். 9 மணிக்கு வாகை சூடவா நிகழ்ச்சியில என் கூட இன்னொருத்தருமே உங்க கூட பேச போறாங்க, ஜாலியாக விளையாட போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக பாட்டு வந்துட்டு இது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் உங்கள் கூட கேம் விளையாடுறதுக்காக நான் வந்துட்டேன். நான் மட்டும் வரல, என் கூட இன்னொருத்தருமே வந்திருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா,
2: நான் தான் உங்கள் ஏஞ்சல் கிரேசி.
1: எஸ், சேலத்திலும் உங்கள் பண்ண வேண்டிய ஏஞ்சல் கிரேசியும் நம்மை சுற்றி பண்ண வேண்டிய சத்யாவும் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. இன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் தான் வந்துட்டு இந்த நிகழ்ச்சியை நல்லா தொகுத்து வழங்க போகிறோம். ஏஞ்சல், உங்களுக்கு மேக்ஸ் தெரியுமா?
2: ஓரளவுக்கு வரும் சத்யா,
1: ஓரளவுக்கு. உங்களுக்காவது ஓரளவுக்கு, எனக்குலாம் சுத்தமாக மேக்ஸே வராது. எனக்கும் மேக்ஸுக்கும் 100 கிலோமீட்டர் தூரம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி நாம் அதை பேஸ் பண்ணி தான் கேமே விளையாட போகிறோம்.
2: என்ன கேம் சத்யா?
1: என்ன கேம் தெரியுமா? நான் நீ இப்போ ஒரு நம்பர் சொல்லுவேன், அதை வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் அவங்க சொல்லணும். எப்படின்னா 1346, இதை ரிவர்ஸில் சொன்னால் 6431. ஓகே ஏஞ்சல், இதே மாதிரி தான் நீங்கள் இப்போ சொல்லப்படுற மாதிரி தான் நிறைய பேர் வந்துட்டு இந்த கேம் விளையாடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அவங்க வந்துட்டு எப்படி கேம் விளையாட போகிறாங்க இந்த கேமை அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அதில் நம்ம கூட முதல் நேயராகவே இணைஞ்சிருக்காரு மாணிக்க வேலைன்னா, அவர் கூட விளையாண்டலாமா? ஹலோ, வணக்கம் அண்ணா.
3: வணக்கம். மாணிக்கவேல் மங்களபுரத்தில் இருந்து பேசுகிறேங்க.
1: வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. இன்றைக்கி என்ன கேம் தெரியுமா?
3: அதான் நீங்கள் சொல்கிற நம்பர் ரிவர்ஸில் சொல்லணும்.
1: ஆமாண்ணா, நம்பர் சொல்லட்டுமா?
3: ஒரு
1: நம்பர் சொல்றா, 5432.
3: 2345.
1: சூப்பர்ண்ணா, சூப்பர். ரொம்ப சூப்பராக கேம்
3: விளையாட்டிங்கண்ணா. நன்றி.
1: சூப்பர்ண்ணா, நன்றி, நன்றிண்ணா. மாணிக்க வேலைனா நம்ம கூட ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவரோட கேம் வந்துட்டு விளையாண்டாரு. ஏன் ஏஞ்சல், இவர் ரொம்ப சூப்பராக விளையாண்டாருல?
2: ஆமாம் சத்யா, சூப்பராக விளையாண்டாரு. என்னை விட சூப்பராக விளையாண்டாரு.
1: இவர் பார்க்கும்போது கணக்கில் புளி அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஒரு செகண்ட் கூட இல்லை, அதுக்குள்ளே டக்கு டக்கு டக்குன்னு அப்படி சொல்லிட்டு அப்படியே அவருடைய ஆன்சர் அப்படி டக்குன்னு பாஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு அவருடைய ஆன்சர் எல்லாமே சூப்பராக சொன்னார். இதே மாதிரி நீங்களுமே கேம் விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கேமை வந்துட்டு விளையாடுங்க. இப்போது அடுத்ததாக உங்களுக்காக ஏறானது நெஞ்சியுடைய அளவில்லா அழகிய பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, சா கந்தசாமி அவர்களோட சாயாவனம் அப்படின்ற ஒரு புத்தகம் தாங்க. இந்த சாயாவனம் அப்படின்னா என்ன நாகராஜ் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு கிராமத்தில் பல தலைமுறையாக யாருமே பராமரிக்காமல் அதுவாக அடர்ந்து வளர்ந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோப்பு அப்படின்னு சொல்லலாங்க. அதுதான் சாயாவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த தோப்பில் விதவிதமான புளிய மரங்கள், மூங்கில்கள், மாமரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பறவைகள் விலங்குகளும் அந்த ஒரு காட்டில் வந்து இருக்கும். இப்படிப்பட்ட ஊரில் இருந்து சின்ன வயசுலேயே வந்து வேற ஒரு ஊருக்கு போனவர் தான் சிதம்பரம். அவங்களுடைய அம்மா வந்து சின்ன வயசுலேயே அவரை வந்து வேற ஒரு ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பல வருடங்கள் கழித்து நல்லா காசு பணம்லாம் சம்பாதிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல நிலமையில் இருக்கும்போது திரும்பவும் அதே ஒரு ஊருக்கு வராருங்க. அவருடைய மைண்ட் செட் திரும்ப வரும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஊரில் பெரியவங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஈக்குவலாக நாமளும் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு வராரு. அவரோட லட்சியம் என்னவாக இருந்தது அப்படின்னா, அந்த சாயாவனம் அப்படின்ற ஒரு தோப்பு இருக்குது இல்லைங்களா, அதை விலைக்கு வாங்கி மொத்தமாக அதில் இருக்கிற மரங்கள் அதுக்கப்புறம் விலங்குகள் இது எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டு ஒரு கரும்பாலையை வந்து கொண்டு வரணும், சுகர் ஃபேக்ட்ரியை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் அவருடைய எண்ணம். இந்த ஒரு விஷயத்துக்கு அவருக்கு துணையாக இருக்கிறது யார் அப்படின்னா, அந்த ஊரில் இவரோட மாமா முறையில் வரக்கூடிய சிவனாண்டி தேவர் அப்படின்றவர் தான் இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவரோட உதவியோடு தான் அந்த காட்டை வந்து அழிக்கிற வேலைகளை வந்து வேகமாக செய்கிறாருங்க சிதம்பரம். ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா, மரங்கள் கொடிகள் அது எல்லாத்தையும் வெட்டிட்டு அந்த ஒரு மரங்கள் கொடிகள் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மலை மாதிரி குவிக்கிறாங்க. அந்த பசுமையான காட்டிலிருந்து வெட்டப்பட்ட அந்த எல்லாத்தையுமே தீ வச்சு அழிக்கிறாங்க. அந்த ஒரு இடம் வந்து அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. அந்த தீயில் எதிர்பாராத விதமாக அந்த காட்டை பார்த்துக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு சின்ன வீடு, அந்த வீடுமே வந்து எரிஞ்சு போயிருதுங்க. இதை பார்த்துட்டு சிதம்பரம் அவருடைய மனசுக்குள்ளார என்ன நினைக்கிறார் அப்படின்னா, என் திட்டத்தில் சில விஷயங்கள் வந்து என்னை மீறி நடந்துருச்சு,

0: அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வையாளராக அங்கேருந்து கடந்து போயிடுறாருங்க. காடு அழிஞ்சு அந்த இடத்துல கரும்பாலை உருவாகுது. இந்த கதையோட கிளைமேக்ஸ், அந்த கரும்பாலையெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா சிதம்பரம் ஆற்றங்கரை ஓரமாக அப்படியே நின்றுட்டுருக்கிறாரு. அப்போ அங்கே ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க வராங்க. சிதம்பரம் கடையில் கிடைக்கிற புளி சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சிதம்பரம் உடனே என்ன சொல்கிறாரு, சரிங்க பாட்டி நான் வேறு ஒரு புளி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதற்கு அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு யதார்த்தமான வார்த்தையை சொல்கிறாங்க. எல்லாத்தையும் தான் நீ வந்து கறிக்கிட்டியே, அப்புறம் எங்கேருந்து புளி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பாட்டி. இந்த ஒரு விஷயம் சிதம்பரத்தை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துது. அந்த சாயாவனம், வளமான ஒரு தோப்பு, அந்த பாட்டி குரலில் அவர்கிட்ட பேசின மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு இடம் வந்து ஃபீல் ஆகிருக்குங்க. அந்த நாவலை வந்து படிக்கும்போது கட்டாயமாக இந்த ஒரு நாவலை எல்லாருமே வாங்கி படிங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற சா கந்தசாமி அவர்கள் எழுதின சாயாவனம். நன்றி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில உங்க கூட விளையாட வந்துட்டேன் நான் ஏஞ்சல் கிரேசி மற்றும்
1: சத்யா. ஏஞ்சல், இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாட போறோம் தெரியுமா?
0: என்ன கேம் சத்யா?
1: நீங்களே சொல்லுங்க.
0: என்ன கேம் அப்படின்னா, நாங்கள் சில நம்பர்ஸ்லாம் சொல்லுவோம், அதை வந்து அப்படியே ரிவேர்ஸில் நீங்கள் வந்து சொல்லணும்.
1: ஆமாம், இப்போ இந்த கேம் வந்துட்டு விளையாடுறதுக்காக ஒரு நேர் வந்து இணைப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏஞ்சல், அவங்க கூட விளையாண்டலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா, கேம் விளையாடுறீங்க?
2: சொல்றேன்னா
1: அது திரும்ப ரிவர்ஸ் பண்ணனும்னா 8471 அந்த மாதிரி நம்ம வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல சொல்லணும்.
2: சூப்பர் சார்.
1: ஓகே ஏஞ்சல்.
0: அண்ணா உங்களுக்கான நம்பர் வந்து 10331.
2: ஆ 13301.
1: சூப்பர்ண்ணா, சூப்பர். இன்னும் ஒரு நம்பர்ண்ணா.
0: அடுத்து வந்து 1892ண்ணா.
2: ஓகே 2981.
1: சூப்பர்ண்ணா, சூப்பர், சூப்பர்ண்ணா. மூணாவது நம்பர்ண்ணா
0: 20551ண்ணா.
2: ஓகே 15502.
1: சூப்பர்ண்ணா. உங்களுக்கு லாஸ்டா ஒரு நம்பர்
0: 8882.
2: ஓகே 2888.
1: சூப்பர்ண்ணா, சூப்பர். ரொம்ப சூப்பராவே விளையாண்டீங்கண்ணா.
2: சந்திரசேகரண்ணா
1: ரொம்ப சூப்பராக விளையாண்டார், அவருக்காக ஒரு பாராட்டு மலைகள். இதே மாதிரி நீங்களுமே என் கூட கேம் விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட கேம் விளையாடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஜெகதீஷோடைய அடிக்கல்லியே சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: டேய் என்னடா ஃபேஸ் ஃபுல்லா ஆயில் ஊத்திட்டு வந்துட்டு இருக்க?
3: டேய் அதெல்லாம் பிரம்ம ரகசியம், உனக்கெல்லாம் சொன்னா புரியாது.
2: பரவாயில்ல சொல்லுடா, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
3: அதுவா, அது எப்படிடா உனக்கு நான் சொல்லுவேன்?
2: மூத்துல தான்டா சொல்லு.
3: மச்சான், நான் ஆயிலியோ நட்சத்திரம்டா, அதனால தான் ஆயில் ஊத்தி வந்துட்டு இருக்கேன்.
4: உங்களுக்கு அறிவோ அறிவுனே.
5: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school, Sonavalliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaigaloda future beautifully design panna Sonavalliyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 94425 92160.

0: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்னை நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ?
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியை கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: விலை கொடுத்து வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இன்னைக்கு வாகை சூடவா நிகழ்ச்சியில் உங்கள் கூட விளையாட வந்துட்டேன் நான் ஏஞ்சல் மற்றும்
4: சத்யா. ஏஞ்சல், இன்னைக்கு நம்ம ஒரு கேம் விளையாண்டுருக்கோம், அந்த கேம் பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருங்களே.
3: என்ன கேம் அப்படின்னா, நாங்கள் வந்து சில நம்பர்ஸை சொல்லுவோம், அந்த நம்பரை அப்படியே ரிவர்ஸாக நம்ம சொல்லணும். அதுதான் இன்னைக்கான கேம்.
4: உதாரணத்துக்கு
3: இப்போ 886 அப்படின்னு நான் சொல்கிறேன்னா 688 அப்படின்னு அப்படியே நம்ம ரிவேஸில் சொல்லணும்.
4: சூப்பர் ஏஞ்சல். இதே மாதிரி நம்ம கூட கேம் விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைப்பு வந்திருக்காங்க, கூட கேம் விளையாடலாமா? ஏஞ்சல், இவங்க கூட இப்போ கேம் விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம் சத்யா. சேலம் இரும்பாலையிலிருந்து இணைப்பு இருப்பவர் எழிலரசி. நிலையத்து நலவரம் நலமா இருக்கீங்களா?
4: சூப்பராக இருக்கங்கா. நீங்க நலமா இருக்கீங்களா?
5: நலமா இருக்க சத்யா.
4: சூப்பர்க்கா, சூப்பர். இன்னைக்கு கேம் விளையாடலாமாக்கா?
5: எனக்கு 2562
4: அவங்களுக்காக எழிலரசி அக்கா மாதிரியே நீங்களுமே கேம் விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மள நிலை எண்ணுக்கே கால் பண்ணி உங்களுடைய கேம் மட்டும் விளையாடுங்க எங்க கூட சேர்ந்து. அது வரைக்கும் இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு மார்ட்டின் கார்டினுடைய சைனா மேடு காதல் பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா.
1: உதாரணத்துக்கு
2: சூப்பர் சூப்பர் ஏஞ்சல், இப்போ நம்ம கூட கேம் விளையாடுறதுக்காக ஒருத்தர் வந்து ரெடியாக வெயிட்டிங்ல இருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹாய் ஹாய், வணக்கம் வணக்கம் சத்யா அண்ட் ஏஞ்சல் ராஜேஷன், அப்புறம் நாட்டாமங்கலம், ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம் நல்லா இருக்கோம். நான் நீங்க எப்படி இருக்கீங்க?
3: எப்பயும் போல ஜாலிதான், அப்படிதான்.
1: ஓகே ஓகே. நான் அண்ணா, இன்னைக்கான கேம் என்னன்னு தெரியும் தானண்ணா?
3: ஆ தெரியும் தெரியும்.
1: ஆ ஓகே, விளையாண்டுலாமாண்ணா?
3: ஆ கண்டிப்பா.
1: ஓகே, உங்களுக்கான நம்பர் வந்து
3: 19,000
2: கரெக்டா.
3: ரொம்ப நன்றி. ஏற்கனவே நான் கணக்குல வீக்,
2: நானும்
3: டோட்டல் மேக்ஸ்ல ஃபெயில்.
2: சூப்பர்னா சூப்பர், நான் ஜஸ்ட் பாஸ்னா.
3: ஓகே ஓகே ஓகே ஓகே,
2: சூப்பர்னா சூப்பர், ரொம்ப சூப்பரா கேம் விளையாண்டிங்க, ரொம்ப நன்றி.
3: நான் ரொம்ப ரொம்ப நன்றி, வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி.
2: நன்றி நன்றி. ராஜேஷ் கண்ணா ரொம்ப சூப்பராகவே அவரோட கேம் விளையாண்டு, அது மட்டும் இல்லாமல் 12th மேக்ஸ் இல்லைனாலுமே சூப்பராக கேம் விளையாண்டாரு அவருக்காகவே. ஓகே, இதே மாதிரி நீங்களுமே எங்கள் கூட கேம் விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட நிலையை என்றைக்கே கால் பண்ணி உங்களோட நீங்கள் வந்துட்டு எங்கள் கூட கேம் விளையாடுங்க. உங்களோட கேம் விளையாடுறதுக்காக நாங்கள் பயங்கர எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 9788770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், எங்கள் கூட கேம் விளையாடுங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோடைய மதுரை மல்லி சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில உங்க கூட விளையாட வந்துட்டேன் நான் ஏஞ்சல் மற்றும்
1: சத்யா. ஏஞ்சல், இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு கேம் விளையாண்டுருக்கோம். அதுவும் மேக்ஸ் கேம் தான். நம்மளுக்கு மேக்ஸ் வரலையே என்னமோ தெரியல, இந்த கேம் வந்துட்டு ரொம்ப டஃபாக தான் போயிட்டு இருக்குது. இப்போ அதே மாதிரி இந்த கேம்ல நம்ம கூட பேசுறதுக்கு இன்னொருத்தர் வந்துட்டு கேம் எடுத்துக்க வந்துட்டாரு. அவரோட கேம் விளையாண்டுலாமா?
0: ஆ, விளையாண்டுலாம் சத்யா.
1: ஹலோ, வணக்கம் அண்ணா.
2: வணக்கம் சத்யா மற்றும் ஏஞ்சல் இருவருக்கும் காலை வணக்கம்ங்க. நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடிரா சாம்பலை கோவிந்தசாமிங்க.
0: வணக்கம் வணக்கம்னா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கீங்கம்மா, நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
0: ஆ, நல்லா இருக்கோம், ரொம்ப நல்லா இருக்கோம்ண்ணா.
2: ஏழாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்னு.
1: 2868. சூப்பர்ண்ணா, சூப்பர். உங்களுக்காக லாஸ்ட் ஒரு நம்பர்
2: 178.
1: சூப்பர்ண்ணா, சூப்பர். ரொம்ப சூப்பரா கேம் விளையாடிங்கண்ணா, ரொம்ப
2: நன்றிண்ணா. நன்றிங்க.
1: கோவிந்தசாமி அண்ணா ரொம்ப சூப்பராகவே கேம் விளையாண்டு அவருக்கு வந்துட்டு நம்முடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். கோவிந்தசாமி அண்ணா ரொம்ப சூப்பராகவே கேம் விளையாண்டாரு. இதே மாதிரி நீங்களுமே வந்துட்டு கேம் விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சத்யா மற்றும் ஏஞ்சல் கூட உங்களோட கேமை வந்துட்டு விளையாடுங்க. இப்போது அடுத்ததாக உங்களுக்காக அகேஷோடைய அரண்மனை சாங் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா
1: வணக்கம்.
2: நல்லா
3: இருக்கேன்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: அருமையா இருக்கேன். அன்னைக்கு நான்
3: உங்களை பார்த்தேன்ல.
2: சூப்பர்.
1: 968
2: நன்றிங்க சத்யா.
1: கலைச்செல்வியக்காரம் கூட ரொம்ப சூப்பராக வேண்டிய கேம் விளாண்டாங்க, அவங்களுக்காக ஒரு பாராட்டு மலைகள். இதே மாதிரி நீங்களுமே எங்கள் கூட சேர்ந்து கேம் விளாடணும். சத்யா, நான் வந்து மேக்ஸில் பயங்கரமான ஸ்ட்ராங்கு, நான் வந்துட்டு உங்கள் கூட கேம் விளாண்டே ஆவேன் அப்படி மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 9787-70-107-8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட கேம் விளாடுங்க. இப்போது அதுக்கு முன்னாடி உங்களுக்காக பிளேசியுடைய தனானே நானே சாங் வந்துக்கிட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். மேட்டூர் அணை தமிழகத்தில் மிக

0: முக்கியமான வாழ்வாதாரமான ஒரு அணை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பன்னவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. இந்த 27 கிராமங்கள்லேருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அப்போ இருக்கிற பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயில், நந்தி சிலை, கோட்டை மதில் சுவர்கள், அப்புறம் அந்த கிறிஸ்துவ ஆலயம் போன்றவை எல்லாத்தையும் விட்டுட்டு மொத்த குடியிருப்புகள் அனைத்தையுமே அடிச்சிட்டாங்க. ஏன்னு சொன்னா இது சமய நம்பிக்கையில பாதிக்கும் அப்படின்றதுனால இந்த கோயில்களையும் இந்த ஆலயத்தையும் விட்டுட்டாங்க. விட்டுட்டு இந்த இடத்துல வந்து மேட்டூர் அணை கட்டுமானம் பணிகள் தொடங்கப்பட்டு முடிக்கப்பட்டது. அங்க வந்து தண்ணி வந்தோடனே இந்த பகுதி எல்லாமே, அதாவது அந்த நந்தி சிலை, ஜலகண்டீஸ்வரர் கோயில், அப்புறம் அந்த கோட்டை மதில்கள், அப்புறமேட்டு அந்த கிறிஸ்தவ ஆலயம், இது எல்லாமே வந்து மேட்டூர் நீர் தேக்கத்துக்குள்ள போயிருச்சு. இப்போ வந்து உள்ள போனோடனே தண்ணீர் குறைய குறைய அந்த தேவாலயத்தினுடைய கோபுரம் தெரியும், ஜலகண்டீஸ்வரர் கோயிலுடைய நந்தியினுடைய தலை தெரியும். அதாவது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மேட்டூர்ல ஒரு வறட்சி ஏற்படும். அந்த வறட்சி காலத்துல இந்த தேவாலயத்தை முழுமையாகவும், அந்த நந்தி சிலையை முழுமையாகவும், அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலையும் முழுமையாகவும், மற்றும் சில கோயில்களை எல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். நாங்க வந்து 2013 நாங்க போய் பார்த்தோம், சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக. அந்த சமயத்துல ஒரு பெரிய வறட்சி நிலவினது. மேட்டூர் அணை நீர்த்தேக்கம் தண்ணீர் வந்து மிகவும் குறைந்து போயிடுச்சு, அந்த தேக்கத்தினுடைய அளவு. அப்ப வந்து முழுமையான ஒரு வறண்ட பகுதியாகவே அந்த மேட்டூர் அணையினுடைய நீர்ப்பிடிப்பு பகுதி இருந்தது. நாங்க வரலாற்று சங்கத்தின் மூலமா ஒரு வரலாற்று சுற்றுலா மாதிரி நாங்க அங்க போயிட்டு வந்தோம். அப்ப அந்த ரிசர்வாயருக்குள்ளேயே நாங்க கார்ல போனோம். அப்போ வந்து அந்த தண்ணீர் மட்டும் நடுவில் ஒரு சின்ன ஒரு ஓடையை போல ஓடிட்டு இருந்தது. மற்றபடிக்கு பெரும்பாலான இடங்கள் வந்து இந்த அணைக்கு கிட்ட மட்டும் தண்ணி இருந்தது, மற்ற பகுதிகள் எல்லாம் காய்ந்து போன ஒரு வறண்ட நிலப்பகுதியாக இருந்தது. அப்போ வந்து நாங்கள் போய் அந்த தேவாலயத்தையும், அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலையும், அப்புறம் வந்து ஜலகண்டீஸ்வரர் கோயிலுக்கு மேலே இருக்கிற அந்த நந்தி சிலையை நாங்கள் போய் பார்த்தோம். மக்கள் அந்த பகுதியெல்லாம் வந்து இந்த தேவாலயங்கள், இந்த கோயில்களையும், பல்வேறு சிறு சிறு கோயில்களையும், அந்த மைசூர் சமஸ்தானத்துடைய கோட்டை வாசல்களையும், அந்த பெருஞ்சுவர்களையும் அவங்க பார்த்துட்டு போனாங்க. இதே மாதிரி அதாவது 2003 இதே மாதிரி ஒரு வறட்சி ஏற்பட்டதாகவும், அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஒரு வறட்சி ஏற்பட்டதாகவும், தொடர்ந்து இந்த மாதிரி 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மிகப்பெரிய வறட்சி, வறண்ட ஒரு நிலை ஏற்படும். அப்போ வந்து இந்த உள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வெளியே தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மேட்டூர் அணை கட்டப்பட்டு கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி வந்து திறந்து வச்சு, அதன் மூலமா அதாவது ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்பட்டு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 நோக்கிய பயணத்துல ஒரு உறுதியான ஒரு அணையாக இந்த பகுதியில் உயர்ந்து நிற்கிது. அந்த நந்தி சிலை, அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலுடைய அந்த விமானம், மற்றும் சில சிறு சிறு கோயில்கள், அப்புறம் இந்த மைசூர் சமஸ்தானத்துடைய கோட்டை சுவர்கள், இவைகளை எல்லாம் பார்க்கும்போது ஒரு சாதாரண ஒரு செங்கல் கட்டுமானமாக நம்ம பார்க்காம இவைகளை வந்து ஒரு தியாக வரலாற்று நினைவு சின்னங்களா நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த பகுதியில் இருந்த 1000 மக்கள் வந்து தங்களுடைய வாழ்ந்த இடத்தை தமிழகத்தின் ஒட்டுமொத்தமான நன்மைக்காக தியாகம் செய்து விட்டு வெளியேறி அவங்க போனது ஒரு மிகப்பெரிய சாதனை. அவங்க அப்படி போய் அந்த ஒரு காரியத்தை அவங்க செஞ்சதுனால அந்த அணை கட்டுமானம் நிகழ்ந்தது. அதனால அந்த மக்களுடைய தியாகத்தையே நம்ம வந்து இன்னைக்கு நினைக்கணும். அந்த தியாகங்களை பறைச்சாற்றி கொண்டிருக்கிற இந்த வரலாற்று சின்னங்களையும் நாம வந்து பாதுகாக்கணும். ரெண்டாவது அவைகளை நம்ம வந்து சேதமடையாமல் அவைகளை பாதுகாப்பதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்,
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 முதல் பகல் 12 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
4: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில உங்க கூட விளையாட வந்துட்டேன் நான் ஏஞ்சல் கிரேசி மற்றும்
6: சத்யா. ஏஞ்சல், இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டுருக்கோம்?
4: இன்னைக்கு என்ன கேம் அப்படின்னா, நாம சொல்ற நம்பரை அப்படியே ரிவர்ஸ்ல சொல்லணும், அதான் சத்யா கேம்.
6: சூப்பர் ஏஞ்சல். ஆனால் மேக்ஸ் வர நாம தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம கூட மேக்ஸுக்காக நம்ம கேம் விளையாடுறதுக்காக ஒரு நேயர் வண்டி இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம் வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா?
6: சூப்பரா இருக்கா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
7: நல்லா இருக்கீங்க.
6: திவாகரன்னா வந்துட்டு கொஞ்சம் வெளியே போயிருக்காருங்கண்ணா.
7: உங்களுக்கான
6: அவருக்காக ஒரு பாராட்டு மலை. ஏஞ்சல், கஸ்தூரி அண்ணாக்கிட்ட நம்ம இந்த நம்பர்லாம் கேட்கும்போது நானே ஒரு நிமிஷம் யோசிச்சேன், ஆமாம் இதுக்கு என்ன வருவோம் அப்படிங்கிற மாதிரி. நீங்களும் யோசிச்சிங்க இல்லையா?
4: யோசிச்சேன் சத்யா.
6: ஆனால் நம்மளுக்கே வரலான்னு கஸ்தூரி அண்ணா ரொம்ப சூப்பராகவே சொல்லிட்டாரு. இதே மாதிரி நீங்களுமே வந்துட்டு என் கூட கேம் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா, நம்மளோட நிலையதான 9787770778 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட கேம் விளையாடுங்க. அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக மார்ட்டின் கார்ஜருடைய மிட்டா மிராஸ் பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்,
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல்.
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை.
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663333.

0: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியே கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: மக்காத நெகிழி மண் வளத்தை அளிக்கும், மக்கும் துணிப்பை மண் வளத்தை காக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில உங்க கூட விளையாட வந்துட்டேன் நான் ஏஞ்சல் கிரேசி. மற்றும்
4: நான் உங்க சத்யா. ஏஞ்சல், இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம்?
3: இன்னைக்கு வந்து என்ன கேம் விளையாடுறோம் அப்படின்னா, நம்ம சில நம்பர்ஸ் எல்லாம் சொல்லுவோம், அதை அப்படியே வந்து ரிவேஸ்ல சொல்லணும்.
4: உதாரணம் சொல்லுங்களே.
3: உதாரணத்துக்கு வந்து இப்போ 153 அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா 351 அப்படின்னு அப்படியே திருப்பி சொல்லணும்.
4: சூப்பர் ஏஞ்சல். இதே மாதிரி நம்ம கூட கேம் விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைப்பு வந்துட்டாரு, அவரு கூட விளையாடலாமா?
3: விளையாடலாம். அண்ணா வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம் சார். வணக்கம்,
3: எப்படி இருக்கீங்க துரை அண்ணா?
5: ஜெய்ஸ்ரீ. நான் ஜெய்ஸ்ரீ.
4: அண்ணா ஜெய்ஸ்ரீ இல்ல, இங்க ஏஞ்சல்.
5: அடுத்த
4: நம்பர்
3: 454.
4: சூப்பர்ண்ணா, சூப்பர். ரொம்ப சூப்பராகவே கேம் விளையாண்டிங்கண்ணா, ரொம்ப ரொம்ப
5: நன்றிண்ணா. சரி,
3: இப்போ நம்ம துரையண்ணா வந்து சூப்பராக ஆன்சர் பண்ணாங்க, அவருக்காக இதே மாதிரி நீங்களுமே எங்க கூட வாகை சூடவா நிகழ்ச்சியில விளையாடணும் அப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலை எண்ணான 9787701078 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட வாகை சுடவா நிகழ்ச்சியில விளையாடலாம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில.

0: என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில உங்க கூட விளையாட வந்துட்டேன் நான், உங்க ஏஞ்சல் கிரேசி மற்றும்
7: சத்யா. ஏஞ்சல், இன்னைக்கு நம்ம வந்துட்டு கேம் விளையாண்டுருக்கோம் இல்லையா, இந்த மேக்ஸ் கேம். இந்த மேக்ஸ் கேம்ல நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் வண்டி இணைப்புல வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம். வணக்கம் அக்கா. வணக்கம், வணக்கம் அக்கா. இன்னைக்கு இன்னைக்கு என்ன கேம் தெரியுமா அக்கா? அக்கா நீங்க வந்து ஒரு மேக்ஸ் கேம் கா.
1: சரி
6: அக்கா, என்ன கேம் அப்படினா, இப்போ ஒரு சில நம்பர் நாங்க சொல்லுவோம், அந்த நம்பரை வந்து அப்படியே நீங்க ரிவர்ஸ்ல சொல்லணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப 431 அப்படினா 134 அப்படி நீங்க சொல்லணும்.
1: சரி சொல்லுங்க.
6: விளையாடலாம் அக்கா?
7: அக்கா 112
1: 125
7: சூப்பர்க்கா, சூப்பர், ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. இப்போ இன்னொரு நம்பர் அதாவது 107 அக்கா. இல்ல இல்ல, 107 அதை திருப்பி
1: 707
7: சூப்பர்க்கா, சூப்பர், ரொம்ப சூப்பராக விளையாடுங்க, ரொம்ப நன்றிங்கக்கா. ராஜேஸ்வரி அக்கா நம்ம கூட ரொம்ப சூப்பராக விளையாண்டாங்க ஏஞ்சல், அவங்களுக்காகவே ஒரு பாராட்டு மலை. இதே மாதிரி நீங்களுமே எங்க கூட கேம் விளையாடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா,
6: சோனா எஃப்எம் உட நிலை எண்ணான 9787707 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட வாகை சுடவா நிகழ்ச்சியில நீங்களுமே விளையாடலாம்.
7: இப்போ அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு, இதை கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில விளையாடிட்டு இருக்கோம். நான் ஏஞ்சல் மற்றும்
2: சத்யா. ஏஞ்சல், இவ்வளோ நேரம் நம்ம மற்றையும் கூட விளையாண்டோம் இல்லையா, காலஸ் கூட. இப்போ நாம் வந்துட்டு கேம் விளையாட போகிறோம். நான் உங்ககிட்ட சில நம்பர்ஸ் கேட்க போகிறேன், நீங்கள் அது கரெக்டாக சொல்கிறீங்களான்னு பார்க்கலாமா? உங்களுக்காவது கொஞ்சம் மேக்ஸ் வரும்னு சொன்னீங்க, எனக்கு அது கூட வராது, பார்க்கலாம். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, நான் எப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு. சரி, உங்களுக்கான நம்பர் என்னென்னா 454.
1: 454 தான் சத்யா.
2: ஓகே ஏஞ்சல், இப்போ நான் கஷ்டமாக கேட்குறேன். 30,771.
1: என்ன திருப்பி சொல்லுங்கள்?
2: 30,771.
1: 17,321.
2: 10,221.
1: சூப்பர் சத்யா, பரவாயில்ல. இன்னொன்னு
2: 11,728.
1: சூப்பர் சத்யா,
2: சூப்பர் ஏஞ்சல், சூப்பர். நம்ம ரெண்டு பேருமே சேர்த்து ஒரு கிளாப் சவுண்ட் போட்டுக்குவோம். சூப்பர் ஏஞ்சல், நம்மளுக்கு வந்துட்டு இந்த வாகை சூடா நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராகவே போணுச்சு. நான் நல்லா என்ஜாய் பண்ணேன், நீங்களுமே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
1: ஆமாம் சத்யா, நானுமே நல்லா என்ஜாய் பண்ணேன்.
2: நம்மளுடைய நேயர்கள் ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு கேம் விளையாண்டாங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வாழ்வின் தொடக்கம் விவசாயம் நிகழ்ச்சி உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். இறங்கி அதை வந்து பிடிச்சி எல்லாரும் வந்து பகிர்ந்துகிட்டு அதை வந்து ஒரு விழாவா கொண்டாடுறாங்களான்னா பாத்துக்கோங்களேன். ஒரு நிமிஷம் இதை நீங்க வந்து கற்பனை செஞ்சு பாருங்களேன். மதுரை மாவட்டத்துல இருக்கக்கூடிய கட்டக்குடி அப்படின்ற கிராமத்துல விடியல் பொழுதின் ஆரம்ப கட்டம் தாங்க. கோடைக்கால சூரியன் ஏற்கனவே காத்த வெப்பமாக்க தொடங்கிடுச்சு. மாசற்ற நீல நிற கோயில் குளத்தின் ஓரத்துல நூற்றுக்கணக்கான மக்கள் கூடியிருக்காங்க. ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா மீன்பிடி வலைகளை ஏந்தி இருக்க, மத்தவங்களோ கொசு வலைகளை பற்றி கொள்றாங்க. சில பெண்கள் தங்களோட கூடுதல் புடவைகளின் முனைகள்ல முடிச்சு போட, ஒரு ஆண் ரெண்டு மூங்கில் கம்புகளுக்கு இடையில ஒரு வேட்டிய நீட்டி அதன் வலிமைய சோதிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் யாரோ ஒருத்தர் கத்துறதுக்கு மிக சிறந்த முறையில அங்க ஒரு அமளி வெடிக்குது. எல்லா வயதினரும் ஒன்னா குளத்துல குதிச்சு தண்ணீரை தெரிச்சு விளையாடியும் சிரிச்சும் நீரோட மேற்பரப்புக்கு கீழே தெரியும் வெள்ளி நிற ஒளி கீற்றுகளை துரத்தியும் செல்றாங்க. தமிழ்நாட்டுல ரொம்பவே மகிழ்ச்சியான மற்றும் அதிகம் அறியப்படாத பாரம்பரியங்கள்ல ஒன்னான மீன்பிடி திருவிழாவுக்கு நாங்க வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திருவிழாவை விவசாய வாழ்வின் இயல்புகளுடன் ஆழமா பிணைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஆண்டு ஃபுல்லாவே பருவமழை இந்த பகுதி முழுவதுமே இருக்கக்கூடிய பாசன குளங்களை நிரப்புது. கிராமவாசிகள் மீன் குஞ்சுகளை இந்த நீர்ல விடுவிக்கிறாங்க. அங்க அது பாசிகள் மற்றும் பூச்சிகளை இயற்கையா உண்டு அதே சூழல் மண்டலத்தை சார்ந்திருக்கக்கூடிய பயிர்களோட சேர்ந்து வளருது. அறுவடை காலம் முடிஞ்சு கோடை காலம் வர்றப்ப நீர் மட்டம் குறைய தொடங்குது. மீன்கள் படிப்படியா குளத்தோட ஆழம் குறைஞ்ச பகுதிகளில் கூடுது. அப்பதான் கிராம மக்கள் மீன்பிடி திருவிழா அப்படின்னு பொருள்படக்கூடிய மீன்பிடி திருவிழாவை அறிவிப்பாங்க. இது வழக்கமா ஏப்ரல் மற்றும் ஜூன் மாதங்களுக்கு இடையில நடைபெறும். இருந்தாலுமே மழைப்பொழிவு அறுவடை மற்றும் உள்ளூர் முடிவுகளை பொறுத்து கிராமத்துக்கு கிராமம் தேதி மாறுபடும். கட்டக்குடியில நடைபெறக்கூடிய கொண்டாட்டத்திற்கு மலைக்குடிப்பட்டி, திருநல்லூர், அச்சநாயக்கன்பட்டி மற்றும் சேதுரப்பட்டி உள்ளிட்ட சுமார் 20 அண்டை கிராமங்கள்ல இருந்து மக்கள் வராங்க. காலை 6 மணிக்கெல்லாம் இருள நடந்தோ இல்லனா மிதி வண்டியிலோ வந்த குடும்பங்கள் ஏற்கனவே நீர்க்கரையில காத்திருக்காங்க. இந்த மாதிரி ஏன் நடக்குது? ஆழ்துளை கிணறுகளும் நவீன கால்வாய்களும் தோன்றதுக்கு பல காலத்துக்கு முன்னாடியே கிராமப்புற தமிழ்நாடு விவசாயத்தையும் அன்றாட வாழ்க்கையையும் பேணி வந்த கண்மொய் அப்படின்ற நீர்ப்பாசன குளங்களையே நம்பியிருந்தாங்க. சோழர் பாண்டியர் போன்ற வம்சங்களின் கீழ் கட்டப்பட்டு விரிவாக்கப்பட்ட இந்த நீர் அமைப்புகள் வெறும் நீர்த்தேக்கங்களா மட்டும் இருக்கலங்க, அது பயிர்கள், கால்நடைகள் மற்றும் முழு சமூகங்களுக்கும் வாழ்வாதாரமா விளங்குது. கால போக்குல அவங்களை சுத்தி பழக்க வழக்கங்கள் உருவாகி இருக்கு. இந்த நீர்நிலைகள்ல மீன்கள் பெருகி இருக்கு. கிராமங்கள் படிப்படியா அதை அறுவடை செய்யறதுக்கான ஒரு கூற்று முறையே உருவாயிடுச்சு. சேரும் சகதியுமான ஆனந்தம் நிறைந்த அந்த ஒரு மணி நேரத்துக்கு அந்த குளம் வெறும் நீர்நிலை அப்படின்றத தாண்டி ஒரு புதிய பரிணாமத்தை அடையுது. அது ஒரு பழங்கதையோட நினைவூட்டலா மாறுது. அதாவது வளங்களை பகிர்ந்து கொள்ள முடியும் அப்படின்றதையும், செழிப்ப தனியா அனுபவிச்சா அதுக்கு பெரிய மதிப்பு இல்ல அப்படின்றதையும், சில மரபுகள் பாதுகாக்கப்படுது இல்லைங்களா, மாறா அதை இன்னைக்கும் கடைபிடிக்கிறதுனாலதான் நிலைச்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னங்க இந்த அனுபவங்கள் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினைக்கிறேன். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமா பழத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மையில்.
1: குறைபாடா, கவலை வேண்டாம்.
2: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
1: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
2: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
1: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
2: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
1: மேலும் தொடர்புக்கு 7036663333.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
4: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, சா கந்தசாமி அவர்களோட சாயாவனம் அப்படின்ற ஒரு புத்தகம் தாங்க. இந்த சாயாவனம் அப்படின்னா என்ன நாகராஜ் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு கிராமத்தில் பல தலைமுறையாக யாருமே பராமரிக்காமல் அதுவாக அடர்ந்து வளர்ந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோப்பு அப்படின்னு சொல்லலாங்க. அதுதான் சாயாவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த தோப்பில் விதவிதமான புளிய மரங்கள், மூங்கில்கள், மாமரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பறவைகள், விலங்குகளும் அந்த ஒரு காட்டில் வந்து இருக்கும். இப்படிப்பட்ட ஊரில் இருந்து சின்ன வயசுலேயே வந்து வேற ஒரு ஊருக்கு போனவர் தான் சிதம்பரம். அவங்களுடைய அம்மா வந்து சின்ன வயசுலேயே அவரை வந்து வேற ஒரு ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பல வருடங்கள் கழித்து நல்லா காசு பணம்லாம் சம்பாதிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல நிலமையில் இருக்கும்போது திரும்பவும் அதே ஒரு ஊருக்கு வராருங்க. அவருடைய மைண்ட் செட் திரும்ப வரும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஊரில் பெரியவங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஈக்குவலாக நாமளும் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு வராரு. அவரோட லட்சியம் என்னவாக இருந்தது அப்படின்னா, அந்த சாயாவனம் அப்படின்ற ஒரு தோப்பு இருக்குது இல்லைங்களா, அதை விலைக்கு வாங்கி மொத்தமாக அதில் இருக்கிற மரங்கள், அதுக்கப்புறம் விலங்குகள், இது எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டு ஒரு கரும்பாலையை வந்து கொண்டு வரணும், சுகர் ஃபேக்டரியை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் அவருடைய எண்ணம். இந்த ஒரு விஷயத்துக்கு அவருக்கு துணையாக இருக்கிறது யார் அப்படின்னா, அந்த ஊரில் இவரோட மாமா முறையில் வரக்கூடிய சிவனாண்டி தேவர் அப்படின்றவர் தான் இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவரோட உதவியோடு தான் அந்த காட்டை வந்து அழிக்கிற வேலைகளை வந்து வேகமாக செய்கிறாருங்க சிதம்பரம். ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா, மரங்கள், கொடிகள், அது எல்லாத்தையும் வெட்டிட்டு அந்த ஒரு மரங்கள் கொடிகள் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மலை மாதிரி குவிக்கிறாங்க. அந்த பசுமையான காட்டிலிருந்து வெட்டப்பட்ட அந்த எல்லாத்தையுமே தீ வச்சு அழிக்கிறாங்க. அந்த ஒரு இடம் வந்து அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. அந்த தீயில் எதிர்பாராத விதமாக அந்த காட்டை பார்த்துக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு சின்ன வீடு, அந்த வீடுமே வந்து எரிஞ்சு போயிருதுங்க. இதை பார்த்துட்டு சிதம்பரம் அவருடைய மனசுக்குள்ளார என்ன நினைக்கிறார் அப்படின்னா, என் திட்டத்தில் சில விஷயங்கள் வந்து என்னை மீறி நடந்துருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வையாளராக அங்கேருந்து கடந்து போயிடுறாருங்க. காடு அழிஞ்சு அந்த இடத்துல கரும்பாலை உருவாகுது. இந்த கதையோட கிளைமேக்ஸ், அந்த கரும்பாலையெல்லாம் கட்டி முடித்ததுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்திங்க அப்படின்னா, சிதம்பரம் ஆற்றங்கரை ஓரமாக அப்படியே நின்றுட்டு இருக்கிறார். அப்போ அங்கே ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க வராங்க. சிதம்பரம் கடையில் கிடைக்கிற புளி சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சிதம்பரம் உடனே என்ன சொல்கிறாரு, சரிங்க பாட்டி, நான் வேற ஒரு புளி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதற்கு அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு யதார்த்தமான வார்த்தையை சொல்கிறாங்க. எல்லாத்தையும் தான் நீ வந்து கறிக்கிட்டியே, அப்புறம் எங்கேருந்து புளி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பாட்டி. இந்த ஒரு விஷயம் சிதம்பரத்தை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துது. அந்த சாயாவனம், வளமான ஒரு தோப்பு, அந்த பாட்டி குரலில் அவர்கிட்ட பேசின மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு இடம் வந்து ஃபீல் ஆயிருக்குங்க அந்த நாவலை வந்து படிக்கும்போது. கட்டாயமாக இந்த ஒரு நாவலை எல்லாருமே வாங்கி படிங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற சா கந்தசாமி அவர்கள் எழுதின சாயாவனம். நன்றி.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஹே நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சென்னை தலைமை செயலகத்துல சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையில வேளாண் பொறியாளரா இருக்கக்கூடிய பிரிட்டோராஜ் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நிலக்கடலை விவசாய சாகுபடி முறை எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: இந்த 68 to 78 ஓடோட அப்படிங்கறது எதை பொறுத்தது அப்படின்னா, இதை தான் நான் உங்களுக்கு முக்கியமா சொல்ல வந்தேன். கவனமா கேட்டுக்கங்க. நம்ம வந்து மூட்டை போட்டு இதுக்கு கொண்டுட்டு போறதுக்கு முன்னாடி, கமிட்டிக்கு கொண்டுட்டு போறதுக்கு முன்னாடி, அல்லது ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களுக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி, அல்லது தனியார்ட்ட விற்க போறதுக்கு முன்னாடி, நீங்க என்ன கவனிச்சுக்கணும்னா, அதை நல்லா காய வச்சு 8% ஈரப்பதம் இருக்கிற மாதிரி நல்லா காய வச்ச கடலைய வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு கூடுதல் விலைங்க. நம்ம நிழல் காய்ச்சலா காய போட்டு நல்ல தெளிவா காய வச்சத கொடுத்தோம்னா, அதாவது வியாபாரி என்ன செய்வாங்கன்னா, ஒரு மூட்டையில உள்ள கைய விட்டு ஒரு கடலை எடுப்பாங்க, எடுத்து அதை உடைக்கிறாங்க, டப்புன்னு ஒரு சத்தத்தோட அது உடஞ்சிச்சுன்னா, அதே மாதிரி உடைச்சு பாக்குறப்ப அந்த கடலையோட ஓடுக்குள்ள முழுசா நிறைஞ்சிருக்கிற மாதிரி கடலை இருந்தா, கண்டிப்பா உங்களுக்கு 78 ரூபாய் 80 ரூபாய் அந்த ரேஞ்ச் எல்லாம் கிடைக்குதுங்க ஒரு கிலோ. அப்ப நம்ம அவசரப்பட்டு அறுவடை பண்ணோடனே அப்படியே கொண்டுட்டு போய் மண்ணோட நம்ம மூட்டை போட்டு கொண்டுட்டு போய் கொடுக்கறப்ப நமக்கு விலை வந்து 65 ரூபாய் தான் கிடைக்குது. நம்ம அந்த இடத்துல 15 ரூபாய் இழந்துடுறோம். இந்த ஒரு கவனத்தை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கணும். இப்ப நான் என்ன ரெண்டு விஷயம் சொல்லிருக்கேன், உங்க பக்கத்துல இருக்க வேளாண்மை துறை அலுவலகத்துல என்னென்ன விதைகள்லாம் இருக்கு, விஆர்ஐ 10 இருக்கு, டிஎம்வி 14 இருக்கு, கதரி லபாக்ஷி 18-12 அந்த விதை இருக்கு, கிர்னார் 5 இருக்கு, விஆர்ஐ 9 இருக்கு. இது எந்தெந்த மாவட்டங்கள்ல, நாமக்கல், சேலம், தருமபுரி இந்த மாவட்டங்கள் எல்லாம் கிடைக்குது. அதே நேரத்துல இந்த விதைகளுக்குள்ள நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய விதை என்ன அப்படின்னா, மானாவாரிக்கு அப்படிங்கிறப்ப முடிஞ்ச அளவுக்கு
3: அதையுமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா இப்ப நிலக்கடலை சாகுபடி செய்யக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு இது வந்து உதவியா இருக்குங்க. அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: மச்சான் சேகரே, என்ன மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியை கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: நீர்வளம் நிலவளம் காக்க நெகிழியை தவிர்ப்போம். மகிழ்வாய் வாழ இயற்கையாலான பொருட்களையே பயன்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: அடுத்ததா சேலம் மாவட்டம் வீரபாண்டி வட்டாரம் பெருமாம்பட்டி குமா தோழிப்பட்டி கிராமத்துல இருந்து சந்திரன் ஐயா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப ஐயா கிட்ட வந்து நான் கேட்டிருந்தேன், என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, ஐயா வந்து எந்தெந்த மாதங்கள்ல வாழைப்பழம் விற்பனை அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட கேட்டிருந்தேன். அதுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து ஐயா வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
4: தை மாசியில இங்க பண்டிகை காலங்க. அந்த பண்டிகை காலத்துல வந்து கூடுதலா விற்கும். அன்னைக்கு வந்து நம்ம லோக்கல் எல்லா ஏரியாவும் பண்டிகை முகூர்த்தம் வரும்போது நம்மளுக்கு வந்து அன்னைக்கு வந்து 100 ரூபா சேர்த்தியும் வரும். அந்த டைம்ல வியாபாரம் வந்து 10 தார் விற்கிறது 20 தான் விற்கிங்க. அன்னைக்கு வந்து கூடுதலாவே எல்லா விவசாயிகளும் எல்லாமே கொண்டுட்டு வருவாங்க, கொஞ்சம் கூடுதலாகவும் கொண்டு வந்து வித்துருவாங்க. அது மாதிரி அந்த இடக்கண்ணுங்கிறதுங்க சின்ன அதெல்லாம் குறுத்து தான் வந்துகிட்டே இருக்கும். ஒரு மாசம் 1.5 மாசத்துக்கு ஒரு வந்துகிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம ஒரு கடப்பாறையில வச்சு அதை குத்தி விட்டுகிட்டே இருக்கணும். ஒரு மரம் மட்டும் விட்டுக்கிட்டு இருந்தா இலை இருக்கிறோம் அப்படின்னு ஒரு இலை வியாபாரம் பண்றோம் அப்படின்னு விட்டா ஒரு 10 குத்து விட்டு அந்த 10 குத்தோட இலைய அறுத்துக்கிட்டு இருந்தா கூடுதல் வருமானம் வரும். 10 இலை வரும். அதனால இது நம்ம காய் வெட்டுறதா இருந்தா ஒரே மரத்துக்கு ஒரு மரம் தான் விடணுங்க. ஒரு கண்ணு வந்து ஒரு 9வது மாசம் ஒரு கண்ணு விட்டா அது 2வது வருஷம் எடுக்கலாம். அதே மரத்துல 2வது வருஷம் எடுக்கலாம். அது ஒரு இடக்கண்ணு வரும்போது கூடுதலான இடக்கண்ணு விட்டுட்டா காய் வராது. எந்த காரணத்தோனும் காய் வராது. அது அப்படியே நின்றுகிட்டே இருக்கும். குளம் வந்து ஒரு 4 சீப்பு 3 சீப்பு இந்த ரேஞ்சில தான் வந்து இப்படி விற்கும். நாம வந்து அதில் ஒரு எதிர்பார்த்த பலன் கிடைக்காது. இடக்கண்ணு வந்து ஒரு மாதம் ஒரு 40 நாளைக்கு ஒருக்கா அதை வந்து குத்தி எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போதான் வந்து அதை இந்த பெரிய மரம் வந்து வளர்ச்சி அதிகமாக போகும். வராது. இலை அறுக்கிறதுனா இலைய அறுத்துட்டோம்னா மரத்துக்கு விட்டு காய் வராது. எந்த காரணத்தோனும் காய் வரவே வராது. ஒரு 4 இலை அறுத்துட்டாலே 4 மாதம் ஒரு 3 மாதத்துக்கு அந்த மரம் வளர்ச்சி குறைஞ்சி போயிடும். இலைக்குன்னா தனியா மட்டும் இலையே அறுத்துக்கிட்டே இருக்கணும். அது மரத்துக்கு காய் விட்டு வந்து நம்ம கூடுதல் பண்ண முடியாது. எந்த ரூட்லயும் பண்ண முடியாது. சிரமங்கள்னா அந்த காத்து மழை வர்றதுதாங்க. அது அதுல வராத இருந்தா வந்து நம்ம முழுமையா வித்தரலாம். இல்ல அதுல வந்து நம்ம கூடுதலா ஏதாவது நம்ம அழிவு வந்துருச்சு அப்படிங்கும் போது இப்ப நினைச்சா காத்து வந்துருதுங்க. இப்ப போன மாசங்கெல்லாம் நம்ம பக்கத்துல எல்லாம் ஏகப்பட்ட மரத்தை உடச்செஞ்சிட்டு அதுக்கு வந்து அது மாதிரி இதெல்லாம் நம்மளுக்கு பணம் வந்து சேரவே சேராது. அதுலதான் விவசாயி லாஸ் ஆகிறதுக்கோட காரணம் அதுதான். இயற்கை ஒரு வந்து நம்மளை போட்டு எடுக்கிறது ஒரு வார்த்தையா வருது.
3: அதையுமே சொல்லிருக்காங்க. கண்டிப்பா நம்ம விவசாய பெருமக்களுக்கு இது வந்து உதவியா இருந்திருக்கும். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம், ஏன்டா

0: FM 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் காய்கறி பயிர்கள் துறையில் பணிபுரிய கூடிய உதவி பேராசிரியர் முனைவர் ராஜலிங்கம் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப ஒட்டு கட்டுற செடிகளை எந்த மாதிரியான வழிமுறைகள்ல நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: வேரடிக்கன்றும் தண்டு மூலமும் நான்கு இலைகள் விட்ட நிலையில இரண்டின் தண்டு பகுதியும் ஒரே தடிமனாக இருக்கும் போது வேர் அடிக்கன்றின் மேல் பகுதிய 10 சென்டிமீட்டர் உயரத்துல கூர்மையான சுத்தமான கத்தி கொண்டு நீக்கிவிட்டு நீளவாக்கில் ஒரு சிறு பிளவு ஏற்படுத்த வேண்டும். பின்னர் தண்டு மூலத்தின் வேரை நீக்கிவிட வேண்டும். அதுக்கப்புறம் இரு நுனி இலைகளை மட்டும் விட்டுட்டு இதர இலைகளை நீக்கிட்டு வி வடிவத்துல அதன் கீழ்புறத்துல இருபுறமும் சீவி வேர் அடிக்கன்றின் பிளவுபட்ட பகுதியில நுழைத்து ஒரு பிளாஸ்டிக் கிளிப் கொண்டு இணைக்கலாம். அல்லது 1 சென்டிமீட்டர் அகலமான சிறு இந்த பாலித்தீன் தாள் கொண்டு கட்டிவிடலாம். பின்னர் ஒட்டுக்கட்டிய செடிகளை நிழல் வலை கூடத்தினுள் 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில 8 நாட்கள் ஒரு சிறு பாலித்தீன் உறை கொண்டு நுனிய மூடி வைக்க வேண்டும். இந்த சமயத்துல சுமார் 80 முதல் 85 விழுக்காடு ஈரப்பதம் முதல் 3 முதல் 5 நாட்களுக்கு இருக்க வேண்டும். பிறகு 60 முதல் 70% அடுத்த 3 நாட்களுக்கு தேவை. பிறகு உரையை எடுத்துட்டு 15 நாட்கள் நிழல் வளைக்குடில வைக்க வேண்டும். ஒட்டு இணைந்த பிறகு 10 நாட்கள் வெளிச்சூழல வைத்து ஒட்டு செடிகளை நடவு வயலில் நடலாம். இந்த 10 நாள் எதுக்கு வெளியில் வைக்கிறோம்னா, அப்பதான் வந்து ஒட்டு செடிகள் கடினமாகும். இதுக்கு பேர் கடினப்படுத்துதல் அப்படின்னு பெயர். அடுத்து இந்த ஒட்டு கத்திரி சாகுபடி தொழில்நுட்பங்களை பார்க்கலாம். முதல்ல நிலம் தயாரிக்கிறது, அப்புறம் அடி உரம் போடுறது. முதல்ல நிலத்தை 4 முறை நன்கா உலக வேண்டும். கடைசி உலவின் போது 1 ஹெக்டருக்கு 25 டன் மக்கிய தொழுவரம் மட்டும் அங்கு கலக்க வேண்டும். பருந்து வைக்கப்பட்ட உரம் அளவான 75% மணிச்சத்தினை அடியுரமாக இட வேண்டும். மேலும் நடவு வயலில் அசோஸ்பைரில்லம் பாஸ்வா பாக்டீரியா நுண்ணீரிய 1 ஹெக்டருக்கு 2 கிலோ என்ற அளவில் 50 கிலோ தொழுவத்துடன் கலந்து இட வேண்டும். சூடோமோனஸ் ஃபோரசன்ஸ் அல்லது ட்ரைகோடர்மா விரடி உயிர்கொல்லிய 1 ஹெக்டருக்கு 2.5 கிலோ என்ற அளவில் 100 கிலோ தொழுவத்தோடு கலந்து இட வேண்டும்.
1: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப ஒட்டு செடிகள் கடினமாகறதுக்கு அதை வெளியில வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, அது என்ன அப்படின்றத கண்டிப்பா நீங்களுமே கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கு.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: FM 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா மக்கள் மத்தியில இயற்கை விவசாயத்தை பத்தி நல்ல கருத்துக்கள் வந்துட்டே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய பேருக்கு விழிப்புணர்வும் ஏற்பட்டிருக்கு. அந்த வகையில இப்ப அரிய மரங்களும் சுவைமிகு பழக்கன்றுகளும் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விவசாயி கருத்து சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப விவசாயி முருகனுக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க. அவரு எங்கெல்லாம் சுற்றுலா போறாரோ அங்கெல்லாம் காணக்கூடிய பிரத்யேக மரக்கன்றுகளை வாங்கிட்டு வந்து தன்னோட பண்ணையில நட்டுருவாராம். அந்த வகையில இன்னைக்கு இவரோட பண்ணையில தேக்கு, சந்தனம், செம்மரம், மகோகனி, கருங்காலி போன்ற மதிப்பு மிக்க மரங்கள் வளர்க்கப்படுறதோட அதோட கன்றுகளும் உற்பத்தி செய்யப்படுது. பல வகைகளை பொறுத்த வரைக்கும் பங்கனபள்ளி, இமாம் பசந்த் மற்றும் ஆண்டு ஃபுல்லாவே காய்க்கக்கூடிய ஆந்திராவின் ராயல் ஸ்பெஷல் மரக்கன்றுகள் இங்க கம்பீரமா நிற்குதுன்னா பாத்துக்கோங்களேன். ஆந்திராவில இருந்து கொண்டு வரப்பட்ட நெட்டை, குட்டை மற்றும் கங்கா பாண்டம் தென்னை ரகங்கள், தைவான் ஒயிட் மற்றும் தைவான் பிங்க் கொய்யாக்கள், சாத்துக்குடி வாட்டர் ஆப்பிள், ஸ்ட்ராட் ஃப்ரூட், மலேசியன் பச்சை மற்றும் மஞ்சள் தென்னை, ஆந்திராவின் சர்க்கரை கேலி வாழை போன்ற அரிய வகை பழக்கன்றுகளை உற்பத்தி செஞ்சு பிற விவசாயிகளுக்கும் வழங்கி வராங்க. செலவு குறைவு, மகசூல் அதிகம். அது எப்படி? இப்ப இயற்கை விவசாயத்தின் பொருளாதார மேன்மைய முருகன் ரொம்ப எளிமையா விளக்குறாரு. ரசாயன முறையில ஒரு ஏக்கருக்கு மருந்து தெளிக்கிறதுக்கு குறைஞ்சது ₹1000 ₹5000 வரைக்கும் செலவாகும் சொல்லிருக்காங்க. ஆனா இயற்கை முறையில ஒரு ஏக்கருக்கு 2 லிட்டர் மீன் அமிலம் தெளிக்க ₹400 கூலி ₹100 சேர்த்து மொத்தமா ₹500 வேலை முடிஞ்சு போயிடுதுன்னு சொல்றாரு. இதை தொடர்ந்து ரசாயன உரங்களை 2 முறை போடுறதுக்கு ஒரு முறை போடக்கூடிய இயற்கை உரமே சமமானது அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுக்கு சான்றா அண்மையில அவரு ஒரு காணி நிலத்துல ஊடு பயிரா பயிரிட்ட மணிலா நிலக்கடலை மூலமா 52 மூட்டைகள் மகசூல் பெற்று சாதனை படைச்சிருக்காரு. மரவள்ளி கிழங்கோட சேர்த்து செய்யப்பட்ட இந்த ஊடு பயிர் சாகுபடி இயற்கை விவசாயத்தோட வலிமைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். ஏங்க, இதே மாதிரியே பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேலம் மாவட்டத்திலயும் இன்னைக்கு இயற்கை விவசாயம் நிறைய விவசாயிகள் செய்யறாங்க. இயற்கை விவசாயம் பண்றது சாதாரணமான விஷயம் இல்லங்க. கண்டிப்பா அதுக்கான பொறுமை தேவையாதான் இருக்கு. ஏன்னா நம்ம உரங்கள் முதல் கொண்டு எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இயற்கை முறையில செய்யறோம் இல்லைங்களா. இன்னொன்னு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம வருங்காலத்துக்கு ஒரு விஷயத்த கொண்டு போறோம் அப்படின்னா அதுல ஒரு முக்கியமான விஷயமா இந்த இயற்கை விவசாயமும் இருக்கு. ஏன்னா இயற்கை விவசாயம் பண்றது மூலமா பாத்தீங்க அப்படின்னா மண்ணோட தரம் அப்படின்றது எந்த விதத்திலயும் வந்து குறையாதுங்க. மண்ணோட தரம் அப்படின்றது நிலையா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேயர்களே.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவர் வந்து சமூக சேவை, அதுக்கப்புறம் விளையாட்டு மேம்பாடு, கல்வி, இது போன்ற இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் தேவையான நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட பேர் வந்து பரணிதரன். அவர் வந்து மாணவர்களுக்காக என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்றாங்க அப்படின்ட்டு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம்
1: சார். உங்களை பத்தின ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க. நீங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க சார்.
2: கண்டிப்பா. என்னோட பேர் வந்து பரணிதரன். சேலம் மாவட்டத்துல நிறைய சமூக பணிகள் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து ஒரு 11 வருடமா வந்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். சேலம் மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலயுமே என்ன ஒரு பேரிடர் நடந்தாலுமே நம்ம சேலம் மாவட்டம் சார்பாக நாங்கள் முன் வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கோம்.
1: ஓகே ஓகே, சூப்பர் சார். சார், இப்போ வந்து எல்லாருமே வந்து படிச்சு முடிச்சோம், நம்ம வேலைக்கு போனோம், ஒரு கெரியர்ல நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போனா போதும் அப்படின்னு தான் எல்லாருமே காமனா நினைப்பாங்க. நீங்க அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஃபீல்டை சூஸ் பண்றதுக்கான ரீசன் என்ன சார்?
2: கண்டிப்பா எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த மாதிரி ஒரு தாட் தான் இருக்கும். எனக்குமே அந்த மாதிரி தான் இருந்தது. நான் வந்துட்டு ஒரு 21 இயர்ஸ்லயே வந்துட்டு என்னோட யூஜி டிகிரி முடிச்ச உடனே நான் பிளேஸ் ஆகி ஒரு ஜாபுக்கு போயிட்டேன். ஸோ நான் ஜாபுக்கு போன உடனே எனக்கு ஐடிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டர்டே சண்டேஸ் எப்பயுமே வந்து லீவாக தான் இருக்கும். அந்த டைம் எல்லாமே நான் வந்துட்டு சென்னையில் இப்போ ஒர்க் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய என்ஜிஓஸ் எல்லா என்ஜிஓஸ்லேயும் போயிட்டு வாலண்டியர் ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணிவிட்டு அப்போ வந்துட்டு சோஷியல் ஆக்டிவிட்டிலாம் எப்படி பண்ணணும்னு நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஒரு 2-3 இயர்ஸ் வந்துட்டு நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஸோ ஏன்னா ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு எவ்ரி சாட்டர்டே சண்டே வந்து இந்த மாதிரி வாலண்டியர் ஒர்க் போயிட்டு அதுக்கப்புறமா நானே செல்ஃபாக வந்துட்டு எனக்குன்னு ஒரு சில வாலண்டியர்ஸ் குரூப்பை கிரியேட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து அப்போ கிடைக்கப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம்.
1: சூப்பர் சார். அதாவது உங்களோட ஒர்க்கை மட்டும் பார்க்காம அதுல கிடைக்கிற டைம் வச்சு இவ்வளவு விஷயங்கள் பண்றீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அடுத்தது உங்களோட இந்த ஜேர்னில என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்றீங்க சார், அதெல்லாம் கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க.
2: எங்களோட ஜேர்னில வந்து இனிஷியலா நான் ஃபர்ஸ்ட் சேலம்ல ஸ்டார்ட் பண்ண விஷயம்னு பாத்தீங்கனாக்கா நம்மளோட பாதுகாப்பு பயணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு ஹெல்மெட் அணிந்து போகணும், சீட் பெல்ட் அணிந்து போகணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் பண்ண ஈவெண்ட் வந்து டிராஃபிக் அவேர்னஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சேலம்ல புதுமையாக இருந்தது. எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 வாலண்டியர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இது நல்லா புதுமையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்துமே அந்த அன்னைக்கு வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இது எப்போ பண்ணோம்னாக்கா ஜனவரியில் எவ்ரி இயர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீக் வந்துட்டு இந்த டிராஃபிக் அவேர்னஸ் வீக்குன்னு வரும். அந்த டைமில் வந்து பண்ணக்கூடிய விஷயம். ஸோ அதுதான் என்னோட தொடர்ச்சி. ஃபஸ்ட்டு வந்து டிராஃபிக் அவேர்னஸ், சாலையில் வந்து பாதுகாப்பான பயணம் இருக்கணுன்ற ஒரு முயற்சியில் இறங்கி தொடர்ந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணிட்டுருக்கு.
1: சூப்பர் சூப்பர் சார். அதாவது மக்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான பரணிதரன் அவர்கள் அவங்களோட பயணத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டுருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: நகர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.
1: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். மேட்டூர் அணை தமிழகத்தில் மிக முக்கியமான வாழ்வாதாரமான அணை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பன்னவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. இந்த 27 கிராமங்கள்லேருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அப்போ இருக்கிற பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயில், நந்தி சிலை, கோட்டை மதில் சுவர்கள், அப்புறம் அந்த கிறிஸ்துவ ஆலயம் போன்றவை எல்லாத்தையும் விட்டுட்டு மற்ற குடியிருப்புகள் அனைத்தையும் அடிச்சிட்டாங்க. ஏன்னு சொன்னா, இது சமய நம்பிக்கைகளை பாதிக்கும் அப்படின்றதுனால இந்த கோயில்களையும் இந்த ஆலயத்தையும் விட்டுட்டாங்க. விட்டுட்டு இந்த இடத்துல வந்து மேட்டூர் அணை கட்டுமானம் பணிகள் தொடங்கப்பட்டு முடிக்கப்பட்டது. அங்க வந்து தண்ணி வந்தோடனே இந்த பகுதி எல்லாமே, அதாவது அந்த நந்தி சிலை, ஜலகண்டீஸ்வரர் கோயில், அப்புறம் அந்த கோட்டை மதில்கள், அப்புறமேட்டு அந்த கிறிஸ்தவ ஆலயம், இது எல்லாமே வந்து மேட்டூர் நீர் தேக்கறதுக்குள்ள போயிருச்சு. இப்ப வந்து உள்ள போனோடனே தண்ணீர் குறைய குறைய அந்த தேவாலயத்தினுடைய கோபுரம் தெரியும், ஜலகண்டீஸ்வரர் கோயிலுடைய நந்தியினுடைய தலை தெரியும். அதாவது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மேட்டூர்ல ஒரு வறட்சி ஏற்படும். அந்த வறட்சி காலத்துல இந்த தேவாலயத்தை முழுமையாகவும், அந்த நந்தி சிலையை முழுமையாகவும், அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலையும் முழுமையாகவும், மற்றும் சில கோயில்களை எல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். நாங்க வந்து 2013 நாங்கள் போய் பார்த்தோம். சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அந்த சமயத்தில் ஒரு பெரிய வறட்சி நிலவினது. மேட்டூர் அணை நீர்த்தேக்கம் தண்ணீர் வந்து மிகவும் குறைந்து போயிடுச்சு, அந்த தேக்கத்தினுடைய அளவு. அப்போ வந்து முழுமையான ஒரு வறண்ட பகுதியாகவே அந்த மேட்டூர் அணையினுடைய நீர்ப்பிடிப்பு பகுதி இருந்தது. நாங்கள் வரலாற்று சங்கத்தின் மூலமாக ஒரு வரலாற்று சுற்றுலா மாதிரி நாங்கள் அங்கே போயிட்டு வந்தோம். அப்போ அந்த ரிசர்வாயருக்குள்ளேயே நாங்கள் காரில் போனோம். அப்போ வந்து அந்த தண்ணீர் மட்டும் நடுவில் ஒரு சின்ன ஒரு ஓடையை போல ஓடிட்டு இருந்தது. மற்றபடிக்கு பெரும்பாலான இடங்கள் வந்து அணைக்கு கிட்ட மட்டும் தண்ணி இருந்தது, மற்ற பகுதிகளெல்லாம்

0: காய்ந்து போன ஒரு வறண்ட நிலப்பகுதியாக இருந்தது. அப்போ வந்து நாங்கள் போய் அந்த தேவாலயத்தையும் அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலையும் அப்புறம் வந்து ஜலகண்டீஸ்வரர் கோயிலுக்கு மேலே இருக்கிற அந்த நந்தி சிலையும் நாங்கள் போய் பார்த்தோம். மக்கள் அந்த பகுதியெல்லாம் வந்து இந்த தேவாலயங்களையும் இந்த கோயில்களையும் பல்வேறு சிறு சிறு கோயில்களையும் அந்த மைசூர் சமஸ்தானத்துடைய கோட்டை வாசல்களையும் அந்த பெரும் சுவர்களையும் அவங்க பார்த்துட்டு போனாங்க. இதே மாதிரி அதாவது 2003 இதே மாதிரி ஒரு வறட்சி ஏற்பட்டதாகவும், அதுக்கு முன்னாடி ஒரு 10 முன்னாடியும் இதே மாதிரி ஒரு வறட்சி ஏற்பட்டதாகவும், தொடர்ந்து இந்த மாதிரி 10 ஒரு தடவை ஒரு மிகப்பெரிய வறட்சி வறண்ட ஒரு நிலை ஏற்படும். அப்போ வந்து இந்த உள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வெளியே தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மேட்டூர் அணை கட்டப்பட்டு கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி வந்து திறந்து வச்சு அதன் மூலமாக அதாவது ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்பட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 நோக்கிய பயணத்தில் ஒரு உறுதியான ஒரு அணையாக இந்த பகுதியில் உயர்ந்து நிற்கிது. அந்த நந்தி சிலை, அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலுடைய அந்த விமானம் மற்றும் சில சிறு சிறு கோயில்கள் அப்புறம் இந்த மைசூர் சமஸ்தானத்துடைய கோட்டை சுவர்கள் இவைகளெல்லாம் பார்க்கும்போது ஒரு வெறும் சாதாரண ஒரு செங்கல் கட்டுமானமாக நம்ம பார்க்காம இவைகளை வந்து ஒரு தியாக வரலாற்றின் நினைவு சின்னங்களாக நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த பகுதியில் இருந்த 1000 மக்கள் வந்து தங்களுடைய வாழ்ந்த இடத்தை தமிழகத்தின் ஒட்டுமொத்தமான நன்மைக்காக தியாகம் செய்து விட்டு வெளியேறி அவங்க போனது ஒரு மிகப்பெரிய சாதனை. அவங்க அப்படி போய் அந்த ஒரு காரியத்தை அவங்க செஞ்சதுனால அந்த அணை கட்டுமானம் நிகழ்ந்தது. அதனால அந்த மக்களுடைய தியாகத்தையே நம்ம வந்து இன்னைக்கு நினைக்கணும். அந்த தியாகங்களை பறைச்சாற்றி கொண்டிருக்கிற இந்த வரலாற்று சின்னங்களையும் நாம் வந்து பாதுகாக்கணும். ரெண்டாவது அவைகளை நம்ம வந்து சேதமடையாமல் அவைகளை பாதுகாப்பதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூடவே பரணிதரன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவரோட பயணத்துல அவங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்க, அது வந்து யாருக்கெல்லாம் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், அடுத்தது அந்த ஹெல்மெட் விஷயத்தை தாண்டி அடுத்து என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணீங்க?
3: அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒர்க் பண்ணிருந்தோம். ஸோ அந்த வகையில் வந்துட்டு என்னோட நண்பர் பத்மநாபன் நாங்களாம் ஸ்கூல் மேட்ச்சு. அப்போ ஏதோ ஒரு விஷயம் பண்ணலான்னு போது தான் நோ ஃபுட் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து நாங்கள் உருவாக்கணும். அது வந்துட்டு ஒரு 10 வருஷமாக வந்துட்டு எங்கெல்லாம் வந்துட்டு மீதமாகும் உணவு எல்லாமே எடுத்து அதை வந்து நம்ம வந்து குடிசைவாழ் மக்கள் இருக்க பகுதிக்கும், அது இல்லாமல் ஆர்பனேஜஸ் ஓல்டேஜ் ஹோம்ஸ் இங்கே எல்லாமே வந்துட்டு கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து வேஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு விஷயமாவும் இருக்கு. அதே மாதிரி உணவு வந்து யாருக்கெல்லாம் வந்துட்டு தேவைப்படுறதோ, ஒரு இடத்துல வந்து எக்ஸஸா இருக்கு இன்னொரு இடத்துல தேவை இருக்கு, அது ரெண்டுத்தையுமே வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரிட்ஜா வந்து தொடர்ந்து செயல்பட்டு இருக்கோம். இதுக்கான ஹெல்ப்லைன் நம்பரும் வந்துட்டு நம்ம லான்ச் பண்ணி நம்மளோட ஓன் வெஹிக்கிளே வந்து அதெல்லாம் கலெக்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம். இப்போ வந்து அடுத்த லெவலில் வந்துட்டு டெல்லி அப்புறம் மும்பை பாண்டிச்சேரி இந்த மாதிரி ரீஜன்லையும் வந்துட்டு இந்த இயர் எங்களோட பிளான் நாங்கெல்லாம் வந்துட்டு போகணும்னு சொல்லிட்டு. இதில் இன்னொன்று ஒரு குறிப்பாக ஒரு சில விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இந்தியாவில் இல்லை பட் வேறு கண்ட்ரியில் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்துட்டு கார்பன் கிரெடிட்ஸ் ஒரு சில விஷயம்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு இப்போ ஸ்மார்ட் சிட்டி 2.0 சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் வந்து இது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரப்போசலாக வந்து கொடுத்துருக்கோம்.
1: சூப்பர் சார். அதாவது இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்க டைம்லேயே ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்கணும் தேவைப்படுறவங்களுக்குலாம் அப்படின்ட்டு நீங்க பண்ற விஷயத்தை கேட்கும் போது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. அடுத்தது வந்து இந்த மாதிரி ஃபுட்டு வந்து வீணாக்காம அதை எடுத்துட்டு போய் தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்கும் போது நல்ல நல்ல அனுபவங்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதை பத்தி ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணுங்க சார்.
3: இது மாதிரி நாங்கள் ஃபுட்டு கொண்டுட்டு போய் கொடுக்கும் போது இப்போ பார்த்தீங்கன்னா மண்டபம்லாம் பெரிய பெரிய மண்டபத்துலலாம் ஒரு 2000 மெம்பர்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அங்கே 1000 மெம்பர்ஸ் தான் வந்திருப்பாங்க. ஏதோ ஒரு இப்போ மழையோ அந்த மாதிரி வந்துட்டு தான் அப்படியே பாதி ஃபுட்டு வந்து எக்ஸஸ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி எக்ஸஸாக இருக்க ஃபுட் எல்லாமே வந்துட்டு நாங்கள் போயிட்டு இந்த குடிசைவாழ் மக்கள்லாம் எங்கே இருக்காங்களோ அங்கெல்லாம் தேடி கொடுத்துட்ருப்போம். ஒரு டைம் ஒரு வீட்டில் நாங்கள் கொடுக்கும் போது ஒரு இன்சிடென்ட் நான் பார்த்தேன். அவங்க வீட்டில் வந்துட்டு அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ஒரு பாத்திரம் கூட அவங்கக்கிட்ட ஒழுங்காக இருக்காது. ஆனால் ரொம்ப லேட் ஆகிட்டே இருந்தது. ஏன் இவ்வளோ லேட் பண்ணுறேன், ஏன்னா அடுத்த ஃபுட் கால் நம்ம அட்டன் பண்ண ஏன் லேட் பண்ணிருக்காங்கன்ட்டு உள்ளே போய் நான் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அவங்கக்கிட்ட வந்துட்டு அந்த ஃபுட்டை கலெக்ட் பண்ணுறதுக்கூடிய ப்ராப்பர் வெசல்ஸ் கூட இல்லை. அப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தாக்கா, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு துணியை எடுத்து அந்த துணியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் ரைஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான சாம்பாரோ ரசமோ என்ன இருக்கோ மீ வேறு சில பாத்திரத்தை எல்லாமே எடுத்து கொடுக்கும்போது மக்களுக்கு இது எந்த அளவுக்கு வந்து ஒரு தேவையுள்ள விஷயமா இருக்குன்றத புரிதலை வச்சுட்டு தொடர்ந்து இந்த மாதிரி விஷயத்தை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம்.
1: சூப்பர் சார், கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற விஷயம் வந்து எல்லாருக்குமே பயனுள்ளதாகவே இருக்கும். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான பரணிதரன் சார் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, அது வந்து யாருக்கெல்லாம் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: மச்சான் சேகரு, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியே கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: பிளாஸ்டிக்கை தவிர்த்து துணிப்பையை கைகளில் ஏந்துவோம். எதிர்காலத்தை வளமானதாய் மாற்றுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே பரணிதரன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவங்களோட இந்த பயணத்துல இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டே இருக்காங்க. கேக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னும் அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இந்த நோ ஃபுட் வேஸ்ட், இதுக்கப்புறம் நீங்க பண்ண முக்கியமான விஷயம் அப்படின்னா என்னென்ன, அதை பத்திலாம் சொல்லுங்க சார்.
4: அதே மாதிரி இதுக்கப்புறமா வந்துட்டு என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்ட்டு அதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கும் போது என்னோட நண்பர் அடுத்தது வந்து ஜாயின் பண்றாரு, சித்தேஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஒரு இந்தியன் சாஃப்ட் டென்னிஸ் பிளேயரு. ஸோ அவர்கிட்ட வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் பத்தி நிறைய நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாலிடிக்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ தான் வந்துட்டு செருபல் பால்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒலிம்பிக்கில் வந்துட்டு 135 மெடலும் ஏசியன் கேம்ஸில் வந்து 145 மெடலும் இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரியில், மாற்றுத்திறனாளி விளையாடக்கூடிய ஒரு கேட்டகரியில் இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்குது, அது இது வரைக்கும் இந்தியா பார்ட்டிசிபேஷன் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தபோது அதை வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்ம எடுத்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணோம். ஸோ இது கூடவே வந்துட்டு இங்கே சேலமில் வந்துட்டு எல்லாரும் உமாராணி அம்மான்னு சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து சேர்மனாக இருந்து ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டோட நிறைய சப்போர்ட் எடுத்து அந்த செருபல் பாலிசியால் அஃபெக்ட் ஆன கிட்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு அவங்களாமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் எதுவுமே முடியாதுன்னு படுத்துட்டு இருந்தவங்க உங்களாலேயே முடியுன்ற ஒரு தாட் அவங்களுக்குள்ளார கொண்டு வந்து அவங்க பேரண்ட்ஸையும் நல்லா எஜுகேட் பண்ணி கிட்டத்தட்ட வீட்லேயே அமைதியாக இருந்த குழந்தைகள் ஒரு 150 மேற்பட்ட குழந்தைங்களுக்கு அதில் வந்து அவங்க ஸ்டேட் லெவல்லையோ அவங்கள மெடல் வின் பண்ண வச்சது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்கக்கூடிய கவர்மெண்ட்டால் கிடைக்கக்கூடிய அங்கீகாரத்தையும் நாங்கள் வாங்கி கொடுத்துருந்தோம். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஒரு கவர்மெண்ட்லேருந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கிட்டத்தட்ட 1.2 crores அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஃபண்டிங் ஒவ்வொருத்தங்களுக்கும் இப்போ கோல்டு மெடலுக்கு பார்த்தீங்கன்னா 5 lakhs, சில்வருக்கு வந்து 2.5 lakhs, அப்புறமா வந்து பிரான்ஸ்க்கு வந்துட்டு 1.5 lakhs, இந்த மாதிரி சில ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வாங்கி கொடுத்ததுல எங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமா இருந்தது.
3: சூப்பர் சூப்பர் சார், கண்டிப்பாக கேட்கவே ரொம்ப வந்து மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா இவ்வளோ பேருக்கு வந்து உங்களால் முடிஞ்சதோ அதை தாண்டி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான பரணிதரன் சார், அவங்களோட பயணத்துல முக்கியமா யார் யாரெல்லாம் பயனடைஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.
5: Hi friends, my name is MS Vangar. I am an independent music composer. இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் ரோலர் கோஸ்டர். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோனா எஃப்எம்க்கு உங்களோட ஃபீட்பேக்கை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நிகழ்ச்சியில நம்ம கூடவே பரணிதரன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவங்களோட பயணத்துல ரொம்பவே முக்கியமா எல்லாருமே பயனடைகிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க, அது மூலியமா அவங்க என்னென்ன சவால்களை சந்திச்சாங்க, அதை எப்படி தாண்டி வந்தாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இப்போ வந்து ஒரு ஃபீல்டுல வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கிறதே ரொம்ப கடினமான ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்க 16 வருடம் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதுல என்னென்ன மாதிரி சவால்கள்லாம் சந்திச்சீங்க, எப்படி அதை தாண்டி தொடர்ந்து பயணிக்கிறீங்க சார்?
2: இல்ல, இந்த மாதிரி சோசியல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது மிகப்பெரிய சவால்கள் இருக்கும். ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து கவர்மெண்ட்ல வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருப்பாங்க, நாங்கள் ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டா இருப்போம். ஸோ எப்பயுமே ஒரு சில இடத்துல வந்து ரெண்டு பேருக்குமே வந்து ஒத்து போகாத சில விஷயங்கள்லாம் நடக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு போராட்டமா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய போராட்டங்கள் வந்து அடுத்தடுத்து நடந்திருக்கு. நான் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கவர்மெண்ட்டோட வந்துட்டு எப்பயுமே வந்து அவங்க கூட சேர்ந்து பயணிப்போம். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஸ்ட்ரகிள் ஆனாங்கன்னா, அது ஒரு தப்புன்னு தெரிய வந்ததுன்னா இது தப்பாக இருக்குது, அதுக்கான சொல்யூஷனையும் நாங்களே வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறனால கவர்மெண்ட்டும் வந்துட்டு எங்களுக்கு எல்லா இடத்துலையுமே சப்போர்ட் பண்ணி இதுவரையிலும் எங்கள் கூட கண்டினியூஸாக சப்போர்ட்டில் இருக்காங்க. இதில் ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது என்னென்னா, கோவிட் டைமில் வந்துட்டு அடுத்த நாள்லேருந்து லாக்டவுன் போடுறாங்க. முந்தின நாள் வந்துட்டு நான் கவர்மெண்ட்டில் வந்து கார்பரேஷனில் போயிட்டு அடுத்த நாள் வந்து லாக்டவுன் பண்ணிட்டாங்கன்னா நிறைய பேர் வந்து சாப்பாடு இல்லாமல் இருக்கு. எனக்கு வந்து குக்கிங் ஏரியா மட்டும் கொடுங்க, நான் சாப்பாடு சமைச்சு எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து முன் வச்சேன். அந்த மாதிரி ஒரு முன் வைக்கும் போது அவங்களுக்கும் வந்து தெரிஞ்சிருக்கு அடுத்தது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்லாம் வரும்ன்ட்டு உடனே எனக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுத்தாங்க. அந்த இடத்த வந்து நான் வாங்கிட்டேன். பட் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக எனக்கு சுத்தமாக தூக்கமே இல்லை. ஏன்னா இவ்வளோ பேத்துக்கு நம்ம ஃபுட்டு கொடுக்கணும், எனக்கு சமைக்கிறதுக்கு ஆள் கிடையாது, ஒரு காய்கறி வாங்குறதுக்கோ இல்லை மளிகை பொருள் வாங்குறதுக்கோ எந்த சப்போர்ட்டுமே எனக்கு கிடையாது. என்னால் என் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக ஒரு சில சப்போர்ட் கிடச்சி அன்றைக்கி தேவையான ப்ரொவிஷன் மட்டும் வாங்கிட்டு, ஆனால் அடுத்த நாள் யார் சமைக்க போகிறாங்கன்றது தெரியாமல் நான் வந்துட்டு அன்னைக்கு ஃபுல்லாக தூங்காமலே இருந்தேன். அடுத்த நாள் ஒரு 7 மணி இருக்கும், ஃபஸ்ட்டு லஞ்ச் மட்டும் பிளான் பண்ணோம். 7 மணிக்கு நான் போகிறேன், எனக்கே தெரியாது. ஒரு 4 பேர் வந்துட்டு அங்கே வெஜிடபிள் கட் பண்ணுறாங்க, ஒருத்தர் வந்து அடுப்பை பற்ற வச்சு அதுக்கு தேவையான குண்டான்லாம் ஏற்றியிருக்காங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இந்த விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஸ்ப்ரெட் ஆகி எனக்கு வந்து சேலமில் இருக்க பெரிய பெரிய ஹோட்டல் ஸ்டார் ஹோட்டல்ஸில் இருக்க ஒரு சில ஷெஃப்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்தாங்க. குறிப்பாக இதில் வந்துட்டு முன்னாடி வந்து சென்னீஸ் கேட் வேலை ஜிஎம்மாக இருந்த சண்முக ஆனந்த் அண்ணான்னு ஒரு அண்ணா, அவர் மூலிமா இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஷெஃப்ஸுமே வந்து சேர்ந்து வந்து எனக்கு வந்து அந்த சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. அடுத்தது வந்து குக்கிங்க்கே எனக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சப்போர்ட் வந்து வாலண்டியர்ஸ். அது என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு டக்கு டக்குன்னு ஒரு கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு டே ஒரு 25 வாலண்டியர்ஸ் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்தாங்க. இதில் இன்னொன்று ஒரு ஆச்சரியம் என்னன்னாக்கா, இது ஒரு டிசீஸு, என்ன ஏதுன்னு தெரியாது, இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்றதை அந்த அன்னைக்கெலாம் தெரியாது. பட் இவ்வளோ பேர் எப்படி என் கூட கனெக்டடாக இருந்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 70 டேஸ் என் கூடவே தொடர்ந்து ஒர்க் பண்ணாங்க. ஒரு சின்ன இடத்துல தான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். இமீடியட்டாக ஒரு 10 டேஸ் கேப்பில் வந்து ஒரு பெரிய மண்டபம், ஒரு விஎம்ஜி மக்கள்னு சொல்லி மண்டபம், அந்த ஓனர் அவர் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இடம் உனக்கு தரேன், இங்கே நீங்கள் குக் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஒரு இடத்த கொடுத்து சப்போர்ட் பண்ணார். இப்படி ஒரு சில நல்ல விஷயம் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் அதுவாக நம்மளை வந்து தேடி வரும்ன்றதை வந்து இந்த இடத்துல வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டனால தான் எந்த ஒரு ஸ்ட்ரகிள் வந்தாலும் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும்ட்டு எல்லா இடத்துலையும் தைரியமாக வந்துட்டு எல்லா ஆக்டிவிட்டியும் நான் வந்து முன் வச்சிட்ருக்கேன். அதே மாதிரி என் டீமும் வந்துட்டு இவ்வளோ பேர் கிட்டத்தட்ட அந்த கோவிட் டைமில் மட்டும் என்கிட்ட 150 வாலண்டியர்ஸ் இருந்தாங்க. உங்களுக்கே தெரியும் அந்த கோவிட் ஐசோலேட்டட் பேஷண்ட் வந்து யாருமே கிட்ட போகலை, நானே நேரில் பார்த்துருக்கேன். அவங்களோட சொந்த பசங்களோ யாருமே வந்து போகாத ஒரு சூழ்நிலையில் என் கூட இருந்த வாலண்டியர்ஸு அவங்க ஜிஹெச்சில் அட்மிட் ஆகியிருக்காங்க. ஃபுட்டு இல்லைன்னு ஃபோன் பண்ணாங்கன்னா ப்ராப்பரான ஒரு கோவிட் கிட்டு கூட போடாமல் அந்த பேஷண்ட்டே போய் டைரெக்டாக ஃபுட்டை கொடுத்ததும் இல்லாமல் சாப்பிட முடியாத பேஷண்ட்டுங்களை வந்து ஃபீட் பண்ணி விட்டுட்டும் வந்த வாலண்டியர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கனாக்கா ஒரு 25 இருக்கக்கூடிய யங் வாலண்டியர்ஸ் தான். அவங்களாம் இருந்தனால அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக என்னால் 2 லாக்டவுன்லேயுமே வந்துட்டு ஒரு கிச்சனை ரன் பண்ணி ஃபுட்டை ப்ராப்பராக சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஜிஹெச்ல இருக்கக்கூடிய பேஷண்ட்டாக இருக்கும், ஹோம் ஐசோலேஷனில் இருக்க பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸு, அப்புறம் ஆம்புலன்ஸ் ட்ரைவ் பண்ணக்கூடிய டிரைவர்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே ஃபுட்டை நம்ம ப்ரொவைட் பண்ண முடிஞ்சது. இது வந்து ஒரு நேச்சுரலாக எல்லாருமே யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணுறீங்கன்னா அது வந்து உங்களை தேடியே வரும் இவ்வளோ சப்போர்ட்டுன்றதை வந்து இந்த மாதிரி இந்த கோவிட் டைமில் வந்து நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயமா இருக்கும்.
1: சூப்பர் சார், கண்டிப்பாக அந்த டைம் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் எல்லாருக்கும், பட் அந்த நேரத்தில் இவ்வளோ பேர் உங்களுக்கு உதவி இருக்காங்க, அதனால தான் இவ்வளோ சவால்கள்லாம் தாண்டி தொடர்ந்து பயணிக்க முடியுது அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தரான பரணிதரன் சார், அவங்களோட பயணத்தில் என்னென்ன மாதிரி சவால்கள் இருந்துச்சு, அதில் யாரெல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள்
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே பரணிதரன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இன்னும் அவர் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க, அது மூலியமா அவருக்கு கிடைச்ச அவார்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இந்த 16 வருட பயணத்துல உங்களுக்கு கிடைச்ச விருதுகள் இல்ல சாதனையா நீங்க எதெல்லாம் பாக்குறீங்க?
4: வந்துட்டு மாநகராட்சி அளவில் சிறந்த சமூக ஆர்வலர்னு சொல்லிட்டு ஒரு விருதை வந்து கொடுத்துருந்தாங்க எங்கள் டீமுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்மேகம் சார் இங்கே வந்து கலெக்டராக இருக்கும்போது அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணார். நம்ம சேலத்தில் வந்துட்டு சாலை ஓரமாக நிறைய மக்கள் இருக்காங்க, இவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு இருப்பிடம் வந்து நம்ம கொடுக்கணும், இதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நம்ம பண்ணலான்ற மாதிரி அவர் கேட்டிருக்கும் போது ஒரு ஐடியா வந்து ரெண்டு பேர்த்துக்கும் வந்தது. தெருவாழ்வோர் மறுவாழ்வுன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டி வந்து முன் வச்சு நான் அப்போ வந்து அப்போ இருந்த சப் கலெக்டர் எல்லாரும் சேர்ந்து இங்கே சேலம்ல இருக்கக்கூடிய எல்லா என்ஜிஓஸையுமே இணைச்சி இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். ஸோ அதுக்காக எங்கள் சேலம்ல இருக்கக்கூடிய எல்லா என்ஜிஓஸ்க்குமே வந்துட்டு சிறந்த சமூக ஆர்வலர்னு சொல்லிட்டு சேலம் மாவட்ட கலெக்டர் அவர்களாக வழங்கப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் ஒரு சில அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அவார்ட்ஸ்க்காக எப்பயுமே ஒர்க் பண்ணாமல் நம்மளோட ஆக்டிவிட்டி நம்ம பண்ணோம்னா அது எல்லாமே வந்துட்டு நம்மளை தேடி வருன்றதை தான் நான் முன்வைக்கிறேன். அந்த மாதிரி தான் எல்லாமே நம்மளை வந்து தேடி வந்தது. இது வரைக்கும் எதுவுமே நாங்கள் அப்ளை கூட பண்ணது கிடையாது, அது எல்லாமே தேடி வரும். அவங்களாவே பார்த்துட்டு எல்லாமே அப்ளை பண்ணி, ஏன்னா அந்த நேஷனல் அவார்டு எங்கே கிடைச்சது கூட நாங்கள் போய் அன்றைக்கி வாங்க முடியாத ஒரு சூழல் தான். எங்களுக்கே தெரியாது இந்த மாதிரி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு நேஷனல் அவார்டு கொடுக்குறாங்கன்னா முந்தின நாள் ஈவினிங் தான் வந்துட்டு எங்களுக்கு அந்த மெயிலே வந்து ரிசீவ் ஆச்சு. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா அவார்டுன்றது வந்துட்டு பெருசாக அதை மட்டும் டிபெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணாமல் நம்ம பண்ணுற உதவி வந்து கரெக்டானதான்றதை வந்து ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குதான்றதை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டாக ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பாக அது ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகும். அது வந்து நீங்கள் பண்ணீங்கன்றது காலத்துக்கும் எப்பயுமே அது இருக்கும்.
3: சூப்பர் சூப்பர் சார். அதாவது நம்ம எந்த ஒரு நல்ல விஷயம் மற்றவங்களுக்காக பண்ணும்போது அதுக்கான விருதோ சாதனையோ நம்மளை தேடி வரும் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. அடுத்தது உங்களோட அனுபவத்திலேருந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்?
4: நான் எல்லா இளைஞர்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஃபெயிலியர், இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸு இது எல்லாமே வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் வந்து அது ஒரு பாடம் தான். நீங்கள் வந்து ஒரு 12th வரலும் நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு அடுத்தது காலேஜ் கிளியர் பண்ணி ஒரு டிகிரி வாங்குறதுலாம் எந்த அளவுக்கு இருக்கோ, ஃபெயிலியரை வந்து அதை நீங்கள் சக்ஸஸாக மாற்றுறது வந்துட்டு உங்களோட ஒரு லைஃப்பில் வரக்கூடிய ஒரு லெசனாக நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு அந்த ஃபெயிலியரை எப்படி நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணி சக்ஸஸாக மாற்ற முடியுன்றதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவுக்கெலாம் என்றைக்குமே நீங்கள் போகாதீங்க, ஏன்னா எல்லாருமே உங்கள் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே உங்கள் கஷ்டப்பட்டு தான் இந்த அளவுக்கு உருவாக்கியிருப்பாங்க. தப்பான முடிவுகளுக்கும் நீங்கள் வந்து முன் வைக்க மாட்டீங்கன்றதை வந்து நான் வந்து ஒரு வேண்டுகோளாக நான் விடுத்துக்கிறேன்.
3: சூப்பர் சார், கண்டிப்பாக எல்லா மாணவர்களுக்கும் தேவையான விஷயத்த சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக, அதனால எல்லாருமே பயனடைவாங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புகிறேன். இந்த ஒரு மணி நேரமாக நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே பொறுமையாக தெளிவாக பதில் சொன்னீங்க, நன்றி சார்.
4: நன்றி.
3: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான பரணிதரன் சார் அவங்களோட பயணத்தில் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதான விஷயங்களை பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக பேசினாங்க. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நான் உங்கள் தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேச வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பாக என்ன நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் தாங்க. இந்த விஷயத்தை பற்றி சொன்னாவே கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ. இந்த ஏஐ பண்ணக்கூடிய விஷயங்களை நம்மளால் சொல்ல முடியுமா என்ன? அவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்குது, மனுஷங்களால் செய்ய முடியாததை கூட அந்த ஏஐயால் செய்ய முடியுது. ஏஐ எப்பன்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு, அதாவது இதுக்கு முன்னாடி ஏஐங்கிற ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு சின்னதாக ஒரு ஃபோட்டோ எடிட் அப்படிங்கிற மாதிரி தாங்க ஆரம்பிச்சது. ஃபோட்டோ எடிட்னா ஜிப்ளி எஃபெக்ட், அதுக்கப்புறமா என்னென்ன நிறைய எஃபெக்ட் வந்துச்சு, கார்ட்டூன் எஃபெக்ட்லாம் வந்துச்சு. அந்த எஃபெக்ட் மூலமாக அது கொஞ்சம் கொஞ்சமாக பாப்புலர் ஆகி இப்போது எல்லா விஷயங்களுக்குமே ஏஐ வர அளவுக்கு ஆகிடுச்சுங்க. ஏன் நிறைய அப்டேட்டே பார்த்துட்டு இருப்போம். இது வாலிப வயசு நிகழ்ச்சி கூட நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏஐ கூடவே கல்யாணம் பண்ணுறது, ஏஐ கூட ஃப்ரெண்ட் ஆகிறது, இப்படி நிறைய விஷயங்கள். ஏன் நம்ம வந்துட்டு மனசு விட்டு பேசணும் அப்படின்னா கூட இப்போ நிறைய பேர் ஏஐ கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள் போய்கிட்டு இருக்குது. ஏன்னா ஏஐ அந்த அளவுக்கு இப்போ பயங்கர ஃபார்ம்ல வந்துட்டு இருக்குது. இந்த இந்திரன் படத்தில் வரும்போது தாங்க ஒரே ஒரு வருஷம்தான் இந்த உலகம் முழுக்க ஏஐ போய் சேர்ந்துருச்சு. ஆனால் இந்த ஏஐ நல்லது தான் பண்ணுதா இல்லை சில தீயதும் பண்ணுதா? அதாவது இந்த ஏஐனால் சில வேலை வாய்ப்புகள் உருவாகுதா இல்லை வேலை வாய்ப்புகள் குறையுதா அப்படின்னு கேட்டோம்னா, நிறைய அப்டேட்ஸில் பார்த்துற வரைக்கும் கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் குறையுது அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா வந்துட்டு நிறைய விஷயங்களை மனுஷங்க செய்கிறத விட அந்த ஏஐ வந்துட்டு நிறைய விஷயங்களை செஞ்சிடுது. அதே மாதிரி தான் இந்த ஒரு காலகட்டத்திலையுமே ஏஐ நிறைய விஷயங்களை மனுஷனை விட வேகமாக செஞ்சுட்டு வந்துட்டுருக்குது. அதுவும் நான் இதுக்கு முன்னால் பார்த்ததெல்லாம் வந்துட்டு 2-3 மாதத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போலாம் ஏஐ இன்னும் பயங்கரமாக டெவலப் ஆகிருக்கும், இன்னும் நிறைய விஷயங்களை எக்ஸ்ட்ரா பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு இவ்வளோ டேலண்டடாக ஏஐ பர்ஃபார்ம் பண்ணும்போது மனுஷங்க செய்கிறத இந்த ஏஐ செஞ்சிருது, அப்புறம் அவங்கள வேலைக்கு வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நிறுவனங்கள் நினச்சி நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட ஆட்களை கம்மி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது நிறைய விஷயங்களை நாமளே கேள்விப்பட்டிருப்போம். அதே நேரத்தில் இந்த செயற்கை நுண்ணறிவை இயக்கிறதுக்காகவும் கண்டிப்பாக ஒரு மனிதர்கள் தேவைதான் இல்லையா? ஏன்னா அந்த செயற்கை நுண்ணறிவு தானாலாக இயங்காது, கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் கூட இருக்கணும், அது சரியாக தான் இயங்குதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக யாரும் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ அது வேலை வாய்ப்பை உருவாக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியிலும் இதுதான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ அப்படிங்கிறது வேலை வாய்ப்புகளை உருவாக்குதா இல்லை வேலை வாய்ப்புகளை குறைக்குதா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. ஏஐ வேலை வாய்ப்புகளை உருவாக்குதா இல்லை வேலை வாய்ப்புகளை கம்மியாக்குதா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்குவாங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக பிளேசியோடைய தன்னானே நானே சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுலி. நன்றி.
1: டேய், என்னடா ஃபேஸ் ஃபுல்லா ஆயில் ஊத்திட்டு வந்துட்டு இருக்க?
2: டேய், அதெல்லாம் பிரம்ம ரகசியம், உனக்கெல்லாம் சொன்னா புரியாது.
1: பரவாயில்ல, சொல்லுடா, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
2: அதுவா, அது எப்படிடா உனக்கு நான் சொல்லுவேன்?
1: மூத்துல தான்டா சொல்லு.
2: மச்சான், நான் ஆயிலிய நட்சத்திரம்டா, அதனாலதான் ஆயில் ஊத்தி வந்துட்டு இருக்கேன்.
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, சா கந்தசாமி அவர்களோட சாயாவனம் அப்படின்ற ஒரு புத்தகம் தாங்க. இந்த சாயாவனம் அப்படின்னா என்ன நாகராஜ் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு கிராமத்தில் பல தலைமுறையாக யாருமே பராமரிக்காமல் அதுவாக அடர்ந்து வளர்ந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோப்பு அப்படின்னு சொல்லலாங்க. அதுதான் சாயாவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த தோப்பில் விதவிதமான புளிய மரங்கள், மூங்கில்கள், மாமரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பறவைகள் விலங்குகளும் அந்த ஒரு காட்டில் வந்து இருக்கும். இப்படிப்பட்ட ஊரில் இருந்து சின்ன வயசுலேயே வந்து வேற ஒரு ஊருக்கு போனவர் தான் சிதம்பரம். அவங்களுடைய அம்மா வந்து சின்ன வயசுலேயே அவரை வந்து வேற ஒரு ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பல வருடங்கள் கழித்து நல்லா காசு பணம்லாம் சம்பாதிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல நிலமையில் இருக்கும்போது திரும்பவும் அதே ஒரு ஊருக்கு வராருங்க. அவருடைய மைண்ட் செட் திரும்ப வரும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஊரில் பெரியவங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஈக்குவலாக நாமளும் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு வராரு. அவரோட லட்சியம் என்னவாக இருந்தது அப்படின்னா, அந்த சாயாவனம் அப்படின்ற ஒரு தோப்பு இருக்குது இல்லைங்களா, அதை விலைக்கு வாங்கி மொத்தமாக அதில் இருக்கிற மரங்கள் அதுக்கப்புறம் விலங்குகள் இது எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டு ஒரு கரும்பாலையை வந்து கொண்டு வரணும், சுகர் ஃபேக்ட்ரியை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் அவருடைய எண்ணம். இந்த ஒரு விஷயத்துக்கு அவருக்கு துணையாக இருக்கிறது யார் அப்படின்னா, அந்த ஊரில் இவரோட மாமா முறையில் வரக்கூடிய சிவனாண்டி தேவர் அப்படின்றவர் தான் இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவரோட உதவியோடு தான் அந்த காட்டை வந்து அழிக்கிற வேலைகளை வந்து வேகமாக செய்கிறாருங்க சிதம்பரம். ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா, மரங்கள் கொடிகள் அது எல்லாத்தையும் வெட்டிட்டு அந்த ஒரு மரங்கள் கொடிகள் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மலை மாதிரி குவிக்கிறாங்க. அந்த பசுமையான காட்டிலிருந்து வெட்டப்பட்ட அந்த எல்லாத்தையுமே தீ வச்சு அழிக்கிறாங்க. அந்த ஒரு இடம் வந்து அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. அந்த தீயில் எதிர்பாராத விதமாக அந்த காட்டை பார்த்துக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு சின்ன வீடு, அந்த வீடுமே வந்து எரிஞ்சு போயிடுதுங்க. இதை பார்த்துட்டு சிதம்பரம் அவருடைய மனசுக்குள்ளார என்ன நினைக்கிறார் அப்படின்னா, என் திட்டத்தில் சில விஷயங்கள் வந்து என்னை மீறி நடந்துருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வையாளராக அங்கேருந்து கடந்து போயிடுறாருங்க. காடு அழிஞ்சு அந்த இடத்துல கரும்பாலை உருவாகுது. இந்த கதையோட கிளைமேக்ஸ், அந்த கரும்பாலையெல்லாம் கட்டி முடித்ததுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்திங்க அப்படின்னா, சிதம்பரம் ஆற்றங்கரை ஓரமாக அப்படியே நின்றுட்டுருக்கிறார். அப்போ அங்கே ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க வராங்க. சிதம்பரம் கடையில் கிடைக்கிற புளி சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சிதம்பரம் உடனே என்ன சொல்கிறாரு, சரிங்க பாட்டி நான் வேறு ஒரு புளி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதற்கு அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு யதார்த்தமான வார்த்தையை சொல்கிறாங்க. எல்லாத்தையும் தான் நீ வந்து கறிக்கிட்டியே, அப்புறம் எங்கேருந்து புளி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பாட்டி. இந்த ஒரு விஷயம் சிதம்பரத்தை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துது. அந்த சாயாவனம், வளமான ஒரு தோப்பு, அந்த பாட்டி குரலில் அவர்கிட்ட பேசின மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு இடம் வந்து ஃபீல் ஆகிருக்குங்க அந்த நாவலை வந்து படிக்கும்போது. கட்டாயமாக இந்த ஒரு நாவலை எல்லாருமே வாங்கி படிங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற சா கந்தசாமி அவர்கள் எழுதின சாயாவனம். நன்றி.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க.
2: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட

0: பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
1: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால, பூண்டு, மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
0: என்னடி அம்மா இது அதிசயம்! அந்த காலத்து பெரிய மனுஷி, எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
2: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
4: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளோட 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பை நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏஐ. இந்த ஏஐ வந்துட்டு வேலைவாய்ப்புகளை குறைக்குதா இல்லை அதிகமாக்குதா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம் தம்பி, நான் குறுநகப்பட்டியிலிருந்து கஸ்தூரி பேசுறேங்க.
4: வணக்கம் அண்ணா, வணக்கம். சொல்லுங்க அண்ணா, உங்களுடைய கருத்துக்கள்.
5: அதாவது இந்த ஏங்கிறவங்க, அதான் இந்த செயற்கை நுண்ணறிவினால ஏற்படக்கூடியது இந்த வந்து, ஆமாங்க, அதுக்கு என்ன பேரு, ரோபோ. இது வந்து பல தொழிலாளர்கள் சேர்ந்து செய்யக்கூடிய வேலையும் சில ரோபோக்களை செஞ்சு முடிக்குது. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இப்பட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை குறைச்சிட்டே தவிர ஒன்றும் கூட்டுறது இல்லைங்க. அதனால வந்து வேலை வாய்ப்பை குறைக்குதுங்க இந்த ரோபோ எல்லாம், செயற்கை நுண்ணறிவு வேலை வாய்ப்பை குறைக்குது. அது அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, ரெண்டு பேர் ஒருத்தர் இருந்தா அது சரி பண்ணி செய்யலாம்ங்க, ஆனா பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு போயிடுது அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்க.
4: சூப்பர், நான் ரொம்ப சூப்பராகவே உங்களோட கருத்துல பிறந்துட்டேன், ரொம்ப நன்றிண்ணா. திருப்பூர் கஸ்தூரி அண்ணா ரொம்ப சூப்பராகவே அவரோட கருத்தில் பிரிந்துகிட்டாரு. அதாவது ஒரு ஏஐ வந்துட்டு உருவாக்குறாங்க அப்படின்னா உருவாக்குறவங்களுடைய வேலையவே பறிச்சிடுது அப்படி மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. கண்டிப்பாக உண்மையான ஒரு விஷயம் தாங்க. ஏன்னா நம்மளுமே வந்துட்டு நிறைய அப்டேட் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு ஏஐ உருவாக்கியிருக்காரு, அந்த ஏஐ உருவாக்கினவரையே வந்துட்டு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. காரணம் என்னென்னா, அவர் செய்யக்கூடிய வேலையை அந்த ஏஐயே செய்யுது அப்படின்னு. இன்னொரு விஷயம் நம்ம வந்துட்டு ஒத்துக்கணும், அந்த ஏஐ உருவாக்கினதே அவர் தான். அப்போ அந்த ஏஐ விட அவருக்கு இன்னும் கொஞ்சம் பவர் அதிகம் அப்படிங்கிறதான் வந்துட்டு நாம் இங்கே புரிஞ்சுக்கணும். அதனால கண்டிப்பாக வந்துட்டு ஏஐ வந்துட்டு வேலை வாய்ப்புகளை கண்டிப்பாக குறைக்குது, அதிகமாகலாம் ஆக்கலாம் அப்படி மாதிரி தான் கஸ்தூரி அண்ணா நம்ம கிட்ட அவரோட கருத்துல பகிர்ந்துக்கிட்டாரு. கண்டிப்பாக அவர் சொன்ன விஷயங்கள் உண்மைதான். ஏன்னா நிறைய இடங்களில் ஏஐ வந்துட்டு வேலை வாய்ப்புகளை குறைச்சிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்குது. இதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, வேலை வாய்ப்புகள் அதிகமாகுதுன்னு நினைக்கிறீங்களா குறையுதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கருத்துக்களையுமே மறக்காம பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்திய என் கூட. இப்போ அடுத்ததான் மார்ட்டின் காட்டேஜுடைய மிட்டா மிராசு பாட்டு வந்துகிட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியே கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணிப்பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பை நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கக்கூடிய இந்த ஏஐ இருக்கு இல்லையா, இந்த ஏஐ வந்துட்டு வேலை வாய்ப்புகள் அதிகமாகுதா இல்லை கம்மியாகுதா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம். சோனாயப்பம் இனிய தொகுப்பாளர் சத்யாவர்களுக்கும் நேயர்களுக்கும் நன்றிகள் வணக்கத்துக்கிறேன். திருப்பூர் மாவட்டம் மூலனூர் ஆலவங்கயா. அதாவது ரோபோக்கள் தான் சொல்றீங்க?
3: ஆமாண்ணா. ஏஐ
4: அந்த வருகை வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, வரவேற்பு தகுது. பல மனிதர்கள் நிறைய பேர் தேர்வாளிகளில் கொஞ்சம் சீக்கிரம் விரைந்து முடிக்கிறது அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்தி. இருந்தாலும் பல மனிதர்களுக்கு வேலை இழப்புக்கு அந்த இந்த வந்து காரணமா இருக்கு. ராணுவம் இருக்குதுங்கள, ராணுவத்திலையும் மாதிரி பயன்பாட்டுக்கு ரோபோக்களுக்கு ராணுவ வீரர்களா வரப்போகுது, ரைட்டுங்களா? என்னங்க வரப்போ ராணுவ வீரர்களுக்கு வேலை இழப்பு தானே. இப்படி பல வகையில, அதாவது பெரிய நன்மை என்ன, பல பேர் செய்யற வேலையை அரசுக்கு வேலை சுலபமா முடிச்சு கொடுக்க வேலையை அவங்க செய்யலாம. பலவேனுடைய வேலை இழப்புக்கு வந்து இந்த ரோபோ இந்த இயந்திரங்களுடைய வருகை வந்து வேலை இழப்பு காரணமா இருக்கிறது அப்படிங்கறத உறுதியா சொல்ல முடியும். ஆனா இனிமேல் ஐடி கம்பெனிகள்லயும் கூட அந்த மாதிரி வரலாம் இல்லைங்களா? வெளிநாட்டு கம்பெனியா அது இதுமே அதே இது வர ஆரம்பத்துல வேலை இழப்பு அதிகரிக்கவே செய்யும். அது என்ன வேலையற்று இருக்கிறவங்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்ய முடியும்ன்றதுல ஒண்ணும் புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, வேலை இழப்புக்கு உறுதியாக இந்த ரோபோக்கள் வரைய காரணமா இருக்குங்கிறத நான் உறுதியா சொல்ல முடியுங்க சத்யா.
3: சூப்பர்ண்ணா, சூப்பர், ரொம்ப சூப்பரா உங்களோட காமெடி பண்ணிட்டீங்க.
4: நன்றி, நன்றிங்க சத்யா,
3: நன்றிண்ணா. திருப்பூர் ஆதவன் அண்ணா ரொம்ப சூப்பராகவே அவரோட கருத்துக்களை பிறந்துக்கிட்டாரு. அதாவது கண்டிப்பாக இந்த ஏஐ அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பாக வேலை வாய்ப்புகளை இழக்க தான் செய்யுது, கொஞ்சம் கூட அதிகமாக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. இதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. 9787707078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா எப்படி?
1: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இன்னைக்கான தலைப்பா நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ இருக்கு இல்லையா, அது வேலை வாய்ப்புகளை அதிகமாக்குதா இல்ல கம்மியாக்குதா அப்படிங்கறதான் இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்புல வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சத்யா, நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
1: வணக்கம் அண்ணா, வணக்கம். சொல்லுங்க அண்ணா, உங்களோட கருத்துக்கள்
2: என்ன? பொறுத்த வரைக்கும் செயற்கை நுண்ணறிவு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கறத கொஞ்சம் கம்மி தான் பண்ணுது சத்யா. அதற்காக மனிதர்கள் கொஞ்சம் எஃபர்ட் போடணும், நிறைய விஷயங்களை கத்துக்கணும், டெக்னாலஜியோட ஒன்றி இணையணும். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த அளவுக்கு காம்பிடென்டா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்குரிய அந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கறது இருக்கும். இப்ப ஏஐ அப்படிங்கிறது மனிதர்கள் உருவாக்கக்கூடியதுதான். ஆனா அந்த ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மனிதர்களுடைய வேலை அப்படிங்கறது அதை செய்யறதுனாலதான் வேலையின்மை அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருது. சோ ஏஐயால செய்ய முடியாத அளவிற்கான வேலைகளும் சிலது இருக்கும், அந்த மாதிரி கத்து வச்சுக்கிறது. அதே மாதிரி ஏஐயை எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கத்து வச்சுக்கிறது. இப்போ வேறு மாற்று வழிகள் அப்படிங்கறத கத்துக்கிறது மூலியமாக நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். ஆனா நிச்சயமாக ஏஐயினுடைய வருகையினால அந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கறத குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா அதுக்கு ஈக்குவல் பொட்டன்சியலா நம்ம வந்து வாழ்க்கைய சிறப்பாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம சாதிக்கவும் முடியும் அப்படின்ட்டு நான் சொல்றேன் சத்யா.
1: சூப்பர்ண்ணா, ரொம்ப சூப்பராகவே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றிண்ணா.
2: நன்றிப்பா, வணக்கம்.
1: சந்திரசேகர் அண்ணா ரொம்ப சூப்பராகவே அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது ஏஐ வந்துட்டு நம்ம பொட்டன்ஷியலாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்துட்டு ஏஐ வந்துட்டு நிறைய விஷயங்களை தரும், அதே நேரத்தில் வேலை வாய்ப்புகளுமே குறைக்கும் அப்படின்னு மாதிரி வந்துட்டு அவருடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. கண்டிப்பாக அவர் சொன்ன விஷயங்கள் நிறைய விஷயங்கள் உண்மைங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏஐயால் முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை ஏஐ வந்துட்டு கொடுக்குது. ஒரு வேலைக்கு போகணும், அந்த வேலையை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட அந்த ஏஐ கொடுக்குது. அந்த வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிட்டோம், அந்த வேலை எப்படி செய்யணும்னு தெரியல அப்படின்னா கூட ட்ரைனரே தேவையில்லை, அந்த ஏஐ வந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துருது. இப்படி விவசாயத்துலேருந்து எல்லா விஷயங்கள்லையுமே இப்போ ஏஐ வந்துட்டு பயங்கரமாக இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன, ஏஐ அப்படிங்கிறது வேலை வாய்ப்புகளை அதிகமாக்குதா இல்லை கம்மியாக்குதா அப்படிங்கிறது பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. 9787707078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போது அடுத்ததாக அசோக் சரவணனுடைய அடி ராட்டினம் போல் சாங் வந்துகிட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியில் இப்போ வந்துட்டு நம்ம எந்த நிகழ்ச்சி வந்துட்டு பேச போகிறோம், நிகழ்ச்சியில் என்னென்ன பேச போகிறோம் அப்படின்னா, இப்போது ஏஐ இருக்கு இல்லையா, அந்த ஏஐ வந்துட்டு வேலைவாய்ப்புகளை குறைக்குதா இல்லை அதிகமாக்குதா அப்படிங்கிறது தான் இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இப்போது ஏஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே கண்டிப்பாக நிறைய விஷயங்களை நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குதுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை வந்துட்டு ஒரு மணி நேரத்தில் செய்கிறோம் அப்படின்னா, ஆனால் இந்த ஏஐ வந்துட்டு வெறும் 10 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்தது, ஏன் இப்போலாம் வந்துட்டு செகண்ட்லேயே எடுத்து கொடுத்துருது, அப்படி நிறைய விஷயங்கள்ல ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்குது. ஆனா ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாலுமே எல்லா விஷயங்களையுமே இந்த ஏஐ செய்யறதுனால சில பெரிய பெரிய கம்பெனிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லா விஷயத்தையும் இந்த ஏஐ செஞ்சிடுது, இவங்களுக்கே நம்ம சம்பளம் கொடுக்கணும், நம்ம பேசாம ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் ஏஐ யூஸ் பண்றாங்க. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும், ஏஐக்கு வந்துட்டு என்ன ஒரு நம்ம வந்துட்டு மாடுலேஷன் கொடுக்குறோம், என்ன ஆர்டர் கொடுக்குறோமோ அதை வந்துட்டு பண்ணோம். சில கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் நம்ம எப்படி மேனுவலா வந்துட்டு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இப்படி பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படி மாதிரி நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி போறோமோ அந்த மாதிரி ஏஐயால் செயல்பட முடியாது. ஏன்னா அது மேனுவலாக வந்துட்டு எப்படி மாடிஃபை ஆகிருக்கோ அதே மாதிரி தான் வந்துட்டு அது நடந்துக்கும். அதே நேரத்தில் அந்த ஏஐ வந்துட்டு இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது வேலைகள் வந்துட்டு சில இடங்களில் பாதிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால ஏஐ வந்துட்டு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும், அந்த ஏஐ உருவாக்குறதுக்கே ஒருத்தர் தேவைப்படணும் இல்லையா, அதனால அந்த ஏஐ வந்துட்டு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் வந்துட்டு அவங்களுக்கு கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் அதிகப்படியாக வேலை வாய்ப்புகளை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இந்த ஏஐ மூலமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு கம்ப்யூட்டர் வந்துச்சுங்க, கம்ப்யூட்டர் வந்த உடனே இனிமேல் ஆஃபீஸில் வேலையே இருக்காது அப்படின்னு நினச்சாங்க. அப்புறம் மொபைல் வந்துச்சு, இனிமேல் மனுஷன் மனுஷனாகவே இருக்க மாட்டான் அப்படின்னாங்க. இப்போது ஏஐ வந்ததுக்கப்புறமா இனிமேல் வேலையே கிடையாது அப்படிங்கிற அளவுக்குலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பயப்படுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, இந்த ஏஐ மேலே இந்த ஏஐ வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் ஆனிச்சுன்னா நம்ம வேலை போயிருமோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க. ஆனால் ஒரு விஷயம், ஒவ்வொரு தொழில்நுட்ப புரட்சியுமே சரி சில வேலைகளை குறைச்சிருக்கும், அதே நேரத்தில் சில புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கும். அதனால் ஒரு தொழில் புரட்சி வருது அப்படின்னா ரெண்டுமே நிறைய விஷயங்கள் நடக்கும். இருந்தாலுமே நம்ம அதிகமாக வேலை வாய்ப்புகள் அதிகமாகும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையோடையே வந்துட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன். நாளைக்கு இன்னொரு புது தலைப்புடன் அதுவுமே மீட் பண்ண வரேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடுபடுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து நினைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டப்பா பயனர்களை நாளைக்கு மீட் பண்ணலாம்.

எப்படி இருக்கீங்க? ஆரோக்கியத்தை பற்றி பல விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்மளோட என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இந்த நேரத்தில் உங்கள் கூட பேசுகிறதுல எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், பேரானந்தம் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். இன்றைக்கும் நம்ம ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசலாங்க. அப்படி இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தோடு தான் நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறோம். அதாவது தினமும் ஒரு வாழைப்பழம் வந்து நம்ம சாப்பிட்றதுனால எவ்வளோ நன்மைகள் நம்ம உடலுக்கு வந்து கிடைக்குது அப்படின்றது தாங்க. அதாவது ரொம்ப எளிமையான விலையில் 365 நாட்களும் தடையே இல்லாமல் கிடைக்கக்கூடிய ஒரு இயற்கை உணவாக இந்த வாழைப்பழம் வந்து இருக்குங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி உடலுக்கு தேவையான அத்தியாவசிய சத்துக்களையும் வந்து இது வந்து கொடுக்குங்க. இப்போ காலை உணவாக இருக்கட்டும், இல்லை மாலை ஸ்நாக்ஸாக வந்து இருக்கட்டும், இது வந்து நம்ம உடலுக்கு ஒரு ரெண்டு பழம் சாப்பிட்டாலே போதும், வயிறு நிறைஞ்ச ஒரு உணர்வு தான் நமக்கு வந்து இருக்கும். இப்படி ஒரு நபர் தினமுமே ஒரு 45 நாளைக்கு அவங்க வந்து வாழைப்பழம் சாப்பிட்றதுனால அவங்க உடலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாற்றங்கள் வந்து நிகழுங்க, ஆரோக்கிய மாற்றங்கள். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கலோரிகள் அப்படின்னா 89 இருக்குது 100 கிராம் பழுத்த வாழைப்பழத்தில். கொழுப்பு 0.33 கிராம், கொலஸ்ட்ரால் 0 மில்லி கிராம், சோடியம் 1 மில்லி கிராம், கார்போஹைட்ரேட் 22.80 கிராம், நார்ச்சத்து 2.60 கிராம். அதே மாதிரி புரதம் பார்த்தீங்க அப்படின்னா 1.09 கிராம், பொட்டாசியம் 352 மில்லி கிராம். இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குங்க. இப்போ இந்த வாழைப்பழத்தில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது இல்லைங்களா, இது இதய ஆரோக்கியத்தை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கும், ரத்த அழுத்தத்தை வந்து சீராக வச்சுருக்கும். அதே மாதிரி நம்மளோட தசை செயல்பாடு இருக்குது இல்லைங்களா, அதுக்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இதில் இருக்கிற இயற்கை சர்க்கரை, அதற்கப்புறம் கார்போஹைட்ரேட் உடலுக்கு வந்து உடனடியாக எனர்ஜி கொடுக்கும். இதில் வந்து நேச்சுரல் சுகர் தான் வந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா காலை உணவாகவோ இல்லை நம்ம உடற்பயிற்சிக்கு முன்னாடியோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி இதை வந்து சாப்பிட்டுக்கலாம். உடற்பயிற்சி பண்ணுறவங்களாம் இப்போ வந்து ஒரு 7 மணிக்கு ஜிம்முக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு 6 மணிக்கே அவங்க வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி வந்து இருக்கும், நல்லா வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியுங்க. அதே மாதிரி வைட்டமின் B6 இருக்கிறதுனால மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் செரோட்டோனின் ஹார்மோன் சுரப்பதை வந்து தூண்டி மனநிலையை வந்து சீராக்கவும் வந்து உதவுங்க. இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலோட செல்களை வந்து பாதுகாக்கிறது மட்டுமே இல்லாமல் உடலை எப்பயுமே வந்து ஒரு நீரேற்றமாக வச்சுருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ இந்த வாழைப்பழத்தை 45 நாட்கள் தினமுமே ஒவ்வொரு வாழைப்பழங்கள் சாப்பிட்டுட்டே வாங்க, ஆரோக்கியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7036663330.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். மேட்டூர் அணை தமிழகத்தில் மிக முக்கியமான வாழ்வாதாரமான ஒரு அணை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பன்னவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. இந்த 27 கிராமங்களிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அப்போ இருக்கிற பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயில், நந்தி சிலை, கோட்டை மதில் சுவர்கள், அப்புறம் அந்த கிறிஸ்துவ ஆலயம் போன்றவை எல்லாத்தையும் விட்டுட்டு மொத்த குடியிருப்புகள் அனைத்தையுமே அடிச்சிட்டாங்க. ஏன்னு சொன்னா இது சமய நம்பிக்கையில பாதிக்கும் அப்படின்றதுனால இந்த கோயில்களையும் இந்த ஆலயத்தையும் விட்டுட்டாங்க. விட்டுட்டு இந்த இடத்துல வந்து மேட்டூர் அணை கட்டுமானம் பணிகள் தொடங்கப்பட்டு முடிக்கப்பட்டது. அங்க வந்து தண்ணி வந்தோடனே இந்த பகுதி எல்லாமே, அதாவது அந்த நந்தி சிலை, ஜலகண்டீஸ்வரர் கோயில், அப்புறம் அந்த கோட்டை மதில்கள், அப்புறமேட்டு அந்த கிறிஸ்தவ ஆலயம், இது எல்லாமே வந்து மேட்டூர் நீர் தேக்கத்துக்குள்ள போயிருச்சு. இப்போ வந்து உள்ள போனோடனே தண்ணீர் குறைய குறைய அந்த தேவாலயத்தினுடைய கோபுரம் தெரியும், ஜலகண்டீஸ்வரர் கோயிலுடைய நந்தியினுடைய தலை தெரியும். அதாவது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மேட்டூர்ல ஒரு வறட்சி ஏற்படும். அந்த வறட்சி காலத்துல இந்த தேவாலயத்தை முழுமையாகவும், அந்த நந்தி சிலையை முழுமையாகவும், அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலையும் முழுமையாகவும், மற்றும் சில கோயில்களை எல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். நாங்கள் வந்து 2013 நாங்கள் போய் பார்த்தோம். சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அந்த சமயத்தில் ஒரு பெரிய வறட்சி நிலவினது. மேட்டூர் அணை நீர்த்தேக்கம் தண்ணீர் வந்து மிகவும் குறைந்து போயிடுச்சு, அந்த தேக்கத்தினுடைய அளவு. அப்போ வந்து முழுமையான ஒரு வறண்ட பகுதியாகவே அந்த மேட்டூர் அணையினுடைய நீர்ப்பிடிப்பு பகுதி இருந்தது. நாங்கள் வரலாற்று சங்கத்தின் மூலமாக ஒரு வரலாற்று சுற்றுலா மாதிரி நாங்கள் அங்கே போயிட்டு வந்தோம். அப்போ அந்த ரிசர்வாயருக்குள்ளேயே நாங்கள் காரில் போனோம். அப்போ வந்து அந்த தண்ணீர் மட்டும் நடுவில் ஒரு சின்ன ஒரு ஓடையை போல ஓடிட்டு இருந்தது. மற்றபடிக்கு பெரும்பாலான இடங்கள் வந்து இந்த அணைக்கு கிட்ட மட்டும் தண்ணி இருந்தது, மற்ற பகுதிகள் எல்லாம் காய்ந்து போன ஒரு வறண்ட நிலப்பகுதியாக இருந்தது. அப்போ வந்து நாங்கள் போய் அந்த தேவாலயத்தையும், அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலையும், அப்புறம் வந்து ஜலகண்டீஸ்வரர் கோயிலுக்கு மேலே இருக்கிற அந்த நந்தி சிலையை நாங்கள் போய் பார்த்தோம். மக்கள் அந்த பகுதியெல்லாம் வந்து இந்த தேவாலயங்களையும், இந்த கோயில்களையும், பல்வேறு சிறு சிறு கோயில்களையும், அந்த மைசூர் சமஸ்தானத்தினுடைய கோட்டை வாசல்களையும், அந்த பெருஞ்சுவர்களையும் அவங்க பார்த்துட்டு போனாங்க. இதே மாதிரி அதாவது 2003 இதே மாதிரி ஒரு வறட்சி ஏற்பட்டதாகவும், அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஒரு வறட்சி ஏற்பட்டதாகவும், தொடர்ந்து இந்த மாதிரி 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மிகப்பெரிய வறட்சி, வறண்ட ஒரு நிலை ஏற்படும். அப்போ வந்து இந்த உள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வெளியே தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மேட்டூர் அணை கட்டப்பட்டு கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி வந்து திறந்து வச்சு, அதன் மூலமாக அதாவது ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்பட்டு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 நோக்கிய பயணத்தில் ஒரு உறுதியான ஒரு அணையாக இந்த பகுதியில் உயர்ந்து நிற்கிது. அந்த நந்தி சிலை, அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலுடைய அந்த விமானம், மற்றும் சில சிறு சிறு கோயில்கள், அப்புறம் இந்த மைசூர் சமஸ்தானத்தினுடைய கோட்டை சுவர்கள், இவைகளெல்லாம் பார்க்கும்போது ஒரு வெறும் சாதாரண ஒரு செங்கல் கட்டுமானமாக நம்ம பார்க்காம இவைகளை வந்து ஒரு தியாக வரலாற்றின் நினைவு சின்னங்களாக நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த பகுதியில் இருந்த 1000 மக்கள் வந்து தங்களுடைய வாழ்ந்த இடத்தை தமிழகத்தின் ஒட்டுமொத்தமான நன்மைக்காக தியாகம் செய்து விட்டு வெளியேறி அவங்க போனது ஒரு மிகப்பெரிய சாதனை. அவங்க அப்படி போய் அந்த ஒரு காரியத்தை அவங்க செஞ்சதுனால அந்த அணை கட்டுமானம் நிகழ்ந்தது. அதனால அந்த மக்களுடைய தியாகத்தையே நம்ம வந்து இன்னைக்கு நினைக்கணும். அந்த தியாகங்களை பறைச்சாற்றி கொண்டிருக்கிற இந்த வரலாற்று சின்னங்களையும் நாம் வந்து பாதுகாக்கணும். 2வது அவைகளை நம்ம வந்து சேதமடையாமல் அவைகளை பாதுகாப்பதும் நம்முடைய

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
4: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க உங்கள் கூட. ஆரோக்கியத்தை பற்றி பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் நம்ம கூட வந்து மருத்துவர் இணைவாங்க இல்லைங்களா, மனநல ஆலோசகர் கவிதா மேம் இணைஞ்சிருக்கிறாங்க. மேம் வணக்கம். மேம், மேம் ஒருத்தருக்கு மனநலன் பாதிக்கப்படுது அப்படின்னா அதற்கு எந்த மாதிரியான காரணங்கள் வந்து இருக்கலாங்க?
5: அதுக்கு முன்னாடி ஒருத்தர் மனநலமாக மனநலத்தோடு இருக்காரா இல்லையா அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக இப்போ ஒருத்தவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நான் ஒரு கல்லூரி ஆசிரியன்ற முறையில் நான் வந்து வகுப்பறையில் நான் போய் காலையிலே வகுப்பறைக்குள்ளே போகிறேன் பாடத்தை எடுக்க. அப்போ நிறைய மாணவர்களை பார்க்குறேன். சில பேர் வந்து சோர்வாக அமைஞ்சிருப்பாங்க, சில பேர் வந்து ரொம்ப நல்ல ஒரு பிரிஸ்காக ஒரு உற்சாகமாக உட்காந்துருப்பாங்க. அதாவது அவங்க பாடத்தை கவனிக்கிற மனநிலையோடு உட்காந்துருப்பாங்க. அப்போ பாடத்தை கவனிக்கிற மனநிலையோடு உட்காந்துருக்கவங்கள நான் மனநலம் மிக்கவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். சில பேர் சோர்வாகவும் ரொம்ப டயர்டாகவும் அப்படி இருக்கவங்கள பார்த்திங்கன்னா மனநலம் சற்று குறைவாக இருக்கவங்கன்னு எடுத்துக்கலாம். அப்போ மனநலம் நல்லா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரோக்கியமாகடும், ஒரு சுறுசுறுப்போடணும், ஒரு தன்னம்பிக்கையுடனும், எதையும் கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தோடு இருப்பாங்க. எப்போதும் ஒரு ஆர்வம் இருக்கும் அவங்கக்கிட்ட, ஒரு தூய்மை இருக்கும், ஒரு சுறுசுறுப்பு இருக்கும். இதெல்லாம் சற்று குறைவாக இருக்குது இல்லை இல்லவே இல்லைன்னா அந்த நபர்கள்லாம் மனநலம் சற்று குறைவாக இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். இது ஒரு பெரிய பாடம், அதனால் நம்ம ஒரு சில வார்த்தைகளில் நம்ம இதை சொல்லிட முடியாது. இது வந்து ஒவ்வொரு பர்சனையும் நம்ம இதை வந்து சைக்காலஜி உளவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட்மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்களுடைய ஆளுமை திறன் எப்படி இருக்குது, மற்றவங்கள்ட்ட பழகிற திறன் எப்படி இருக்குது, ஒருத்தவங்களுடைய புரிதல் எப்படி இருக்குது, ஒருத்தவங்களுடைய பேச்சு திறமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம், அவங்களுடைய வேலை செய்யும் திறன் எப்படி இருக்குது, அவங்களுடைய கல்வியில் எப்படி சிறந்து விளங்குறாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அப்போ ஒவ்வொன்றையும் அசஸ் பண்ணுறதுக்கு, அதை வந்து அளவிடுறதுக்கு அளவுகோல் நிறையா உளவியல் பாடப்பிரிவில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும், உதாரணத்துக்கு சொன்னால் ஆன்சைட்டியை அசஸ் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு பயம்ன்றதை அசஸ் பண்ணுறதுக்கு ஆயிரக்கணக்கான ஒரு அளவுகோல் ஸ்கேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆன்சைட்டியை அசஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இருக்குது. அப்போது ஒரு மனிதன் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிஹேவியரை வச்சு, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அடிப்படை ஒரு கொள்கையோ இல்லை வந்து ஒரு கேரக்டரை வச்சு நம்ம சொல்லிட முடியாது. ஒரு மனிதன்னா அவனுக்கு மகிழ்ச்சி, துக்கம், சோகம், கோபம், பயம், நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ ஒவ்வொன்றையும் நம்ம வந்து அசஸ் பண்ணோம். இந்த எல்லா ஒரு மனசு சம்மந்தமான, அதாவது மூளை சம்மந்தமான இந்த அத்தனை கேரக்டர்ஸையும் யார் வந்து சமமாக கையாளுறாங்களோ அவங்கள வந்து மனநலம் மிகுந்தவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கருதலாம். மனநலம் ஆரோக்கியமோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கருதலாம்ப்பா.
4: கண்டிப்பாங்க மேம், நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. கேட்டுட்டு இருக்க லிஸ்னர்ஸ்க்கு இந்த ஒரு விஷயம் வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டு வந்துருங்க. ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: மச்சான் சேகரு, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்ப கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியே கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம். சோனா எஃப்எம், இது சோனா.

0: மண் வளம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.

7.8 இன்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சி புட்டுனேன் ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு அனுப்புங்க. தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா யோகா அப்படின்ற அந்த ஒரு விஷயம் நம்மளோட மன ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தக்கூடிய ஒன்றா வந்து இருக்குங்க. இப்போ நம்ம வந்து ஒரு யோகா வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாளைக்கு 20 இல்லை 30 நிமிஷங்கள் நம்ம வந்து பயிற்சி செஞ்சால் போதுங்க. ஒரு 48 நாளைக்கு நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு பழக்கமாகவே மாறிடும். இது நம்ம உடலில் பல மாற்றங்களை வந்து கொண்டு வருங்க. இப்போ ஒரு முதல் 7 நாட்கள் பார்த்திங்க அப்படின்னா யோகா பயிற்சியை நம்ம தொடங்கின உடனே நம்ம உடலில் ஒரு இறுக்கம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா. அந்த இறுக்கம்லாம் அப்படியே வந்து தளர்வாகும். அதே மாதிரி நம்ம உடல் மேலே எப்பயுமே ஒரு அழுத்தம் வந்து இருக்கும், அந்த அழுத்தம் வந்து குறையுங்க. அதே மாதிரி நம்மளுடைய மூட்டுகளோட இயக்கம் வந்து ரொம்ப மேம்படும். கழுத்து அதுக்கப்புறம் தோள்பட்டை பகுதியில் இருந்த அந்த ஒரு பிடிப்பு இருக்கும் இல்லைங்களா, அது வந்து படிப்படியாக குறையுங்க. இது வந்து ஒரு 1 வீக்கில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் 8லேருந்து ஒரு 20 டேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த காலகட்டத்தில் நீண்ட நேரம் நம்ம வந்து ஒரே இடத்துல உட்காந்துட்ருக்கிற ஒரு சூழ்நிலைகள்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். இப்போ ஸ்கூல் காலேஜ் அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒர்க்கு கூட ஒரே போஸ்டரில் நம்ம நீண்ட நேரம் உட்காந்துட்ருக்க மாதிரி இருக்கும். இதனால் நம்மளுடைய தசைகள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும். இப்போ 20 நாட்கள் நம்ம யோகா பண்ணதுனால இந்த தசைகள் எல்லாமே சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்குங்க. நம்ம வந்து குனிஞ்சு அமர்றது அதற்கப்புறம் தவறான உடல்நிலையில் இருக்கிறது போன்ற பழக்கங்களை பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மாற்றிடும். அதே மாதிரி நம்மளுடைய சுவாசம் வந்து மேம்படுறதுனால அந்த பகலில் அந்த சோர்வு அப்படின்றதே டோட்டலாக இல்லாமல் போயிருங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 மந்தில் தொடர்ந்து நம்ம ஒரு மாதம் வந்து யோகா செஞ்சிட்டே இருக்கிறோம். 30 நிமிடங்கள் ஒரு நாளைக்கு அப்படின்னா நம்ம உடலோட மைய தசைகள் அதுக்கப்புறம் முதுகு தண்டை தாங்குற தசைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதனால் நம்ம வந்து ரொம்ப நேரம் நிற்க ஆரம்பிச்சிடும். அந்த கூன் வளைஞ்சு நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இருக்காது. அதே மாதிரி நம்ம உட்காரும் போதும் ரொம்ப எளிதாக உட்காருவோம். நம்மளுடைய முதுகெலும்புலாம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து மாறிடுங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதாவது 30 நாட்கள் 30 நிமிடங்கள் யோகா செஞ்சு பாருங்கள். அது உங்களுடைய மனநலத்தை உடல்நலத்தை எப்படி மேம்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனாயப்பமுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனாயப்பம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: அருமையான இரண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்களை தொடர்ந்து நாகராஜ் பேசிட்டே இருக்கிறங்க. ஆரோக்கியமான பல விஷயங்கள். இப்போ மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்களில் பாட்டி வைத்தியமும் வீட்டு வைத்தியமும் பற்றி தான் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசுவோம். அதாவது இந்த பாட்டி வைத்தியமும் வீட்டு வைத்தியமும் நம்ம ஊர் பாரம்பரியத்தோட ஆகச்சிறந்த பொக்கிஷம் அப்படின்னே வந்து சொல்லலாங்க. உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்ற தத்துவத்துலேயும் இந்த ஒரு விஷயம் வந்து இருக்குங்க, வீட்டு வைத்தியம். அதுக்கப்புறம் பாட்டி வைத்தியம், நம்ம வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடிய பொருட்கள். அதுதான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி அஞ்சறை பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மசியாகவே இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. சின்ன சின்ன உடம்பு கோளாறுகள், அடிக்கடி வர பிரச்சனைகள், சைடு எஃபெக்ட்ஸ், இது எல்லாத்துக்குமே வீட்டு வைத்தியம் வந்து ஒரு சிறந்தது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கற்பூரவல்லி, துளசி, மிளகு பால், அதுக்கப்புறம் சுக்குமல்லி காஃபி, இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாங்க. அவ்வளோ வைத்திய முறைகள் வந்து இருந்தது. ஜீரணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வயிற்றுப்புண், அல்சர், அதற்கு வந்து ஒரு விஷயமாக வந்து இருக்கலாம். மணத்தக்காளி கீரையெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க அதிகமாக, இதெல்லாம் வந்து வீட்டு பக்கத்துலேயே வந்து கிடைக்கும். அதே மாதிரி பல் ஆரோக்கியத்துக்காக நிறைய விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி நம்ம கூட வந்து அந்த பழைய வைத்திய முறைகள் பற்றி பேசுகிறதுக்காக ஒரு பாட்டி இணைஞ்சிருக்கிறாங்க. முத்துநாயக்கம்பட்டியிலிருந்து மானு பாட்டி. பாட்டி வணக்கம். பாட்டி, நீங்கள் அந்த காலத்தில் ஃபாலோ பண்ண வைத்திய முறைகள் பற்றி சில விஷயங்கள் சொல்லுங்கள் பாட்டி.
7: வேளாங்கொழுந்துக்குதில் கருவேளாங்கொழுந்து, இது வேளாங்காய் கூட பொட்டு ஊற்றுவோம். அப்போ அத்தை நாங்களாம் அதே தான் பொட்டு, எங்களுக்கு சாமி கோயில் போனால் தான் தேவப்படி விடுவோம். அதை வந்து கண்ணே அந்த வேளாங்கொழுந்து, கிழவு கொழுந்து, சில்லி முள், சில்லி முள் கொழுந்து, அது என்னென்னமோ அந்த வேலி பித்திரி கொழுந்து, தூதுவலா கொழுந்து, இந்த மாதிரி கூலியான கொழுந்து, அந்த நெறிஞ்சி முள்ளுக்கு இதில் காட்டில் நெறிஞ்சி முள், அந்த அந்த பூவு, அந்த தலை எல்லாம் பொறிச்சு போட்டு வேகமாக வேவிக்குங்க. ஏமா இதெல்லாம் ஆர்வம் பிடிக்கிறது கண்ணை இன்னைக்கு பேச்சா இருக்கண்ணு அப்படின்னு போட்டு அதை போட்டு பனை வளத்தை கல் மேலே வச்சு கொட்டி அதில் போட்டு ஆற்றி எங்களுக்கு கொடுப்போம். அப்போ எங்கள் அம்மா
6: கண்டிப்பாக பாட்டி, கண்டிப்பாக பாட்டி. மானு பாட்டியோட அம்மா அவங்களுக்கு சின்ன வயசில் செஞ்சு கொடுத்த ஒரு கஷாயம், அது வந்து அவங்க இப்படிலாம் செய்வாங்க அப்படின்றத பகிர்ந்துக்கிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க பாட்டி. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லோரும் பாடல்களை கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: லேசா லேசா
2: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
4: வெல்கம் பேக். இன்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் ஆரோக்கியத்தை பற்றி பல விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கிறேங்க. இந்த ஒரு காலம் பருவமழை காலம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அப்பப்போ காலை மாலை இரவு அப்படின்னு சொல்லிட்டு எப்போயாச்சும் மழை வந்துகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போனால் மழை வந்து ரொம்ப அதிகமாயிரும். இந்த மழை காலத்தில் காய்ச்சல் அதெல்லாமே ரொம்ப அதிகமாக வந்திருக்குங்க. காய்ச்சல், அதுக்கப்புறம் சளி, இருமல் அப்படின்ற பிரச்சனைகளும் வந்து இருக்கும். கொசுக்கள்னால பரவக்கூடிய நோய்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் இந்த ஒரு டைமில் நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாங்க. இந்த ஒரு டைமில் நம்ம வந்து இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். அது தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு காய்ச்சல் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம வந்து குளிக்கலாமா, குளித்தா நிறைய பேர் வந்து காய்ச்சல் சரியாயிரும் அப்படின்னு கூட ஒரு ஃபேக்கான ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க. மருத்துவர்கள் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தாங்க அவங்க கூட வந்து பகிர்ந்துக்க போகிறேன். அதாவது நார்மலாக நம்ம வந்து இருக்கிறோம், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறோம், எந்த ஒரு உடல்நல பாதிப்புமே இல்லை. அந்த ஒரு டைமில் குளிர்ந்த நீரில் குளித்து பாருங்களேன். ஒரு 10 நிமிஷம் மாதிரி குளித்தோம் அப்படின்னா நமக்கே நார்மலாக வெயில் அடிக்கிற ஒரு சுச்சுவேஷன்லேயே அந்த நடுக்கம் அப்படின்றது வருங்க. அதனால் இந்த குளிர்காலத்தில், சாரி மழை காலத்தில், நாம் வந்து ரொம்ப காய்ச்சல்லாம் இருக்கிற சமயத்தில் குளிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா காய்ச்சல் இருக்கிற சமயத்தில் நம்ம வந்து குளித்தோம் அப்படின்னா அது இன்னும் அதிகமாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆனால் நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயமும் தவறான ஒரு முறையும் என்ன அப்படின்னா, காய்ச்சல் இருக்கிற சமயத்தில் குளிர்ந்த நீர்லேயோ வெந்நீர்லேயோ குளித்தா காய்ச்சல் கம்மியாயிரும் அப்படின்னு நினைக்கிறதாங்க. ஏன்னா உடல் ஹீட்டாக இருக்குது இல்லைங்களா, அப்போ பச்சை தண்ணியில் குளித்தா உடல் வந்து கூலிங் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனால் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நடுக்கத்தையும் குளிரையும் காய்ச்சலையும் அதிகப்படுத்தலாம். ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பண்ணவே கூடாதுங்க. தொடர்ச்சியாக இந்த ஒரு மழை காலத்தில் நம்ம பண்ண வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னா, காய்ச்சல்லாம் இல்லை நார்மலாக வந்து இருக்கிறோம் அப்படின்னா, வெளியெல்லாம் போயிட்டு வரும்போது மழை டைமில் மழையில் நனைஞ்சிட்டு வரோம் அப்படின்னா, அப்போ நல்லா ஒரு சூடான ஓரளவுக்கு விதவிதப்பான தண்ணியில் நம்ம வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வீட்டுக்குள்ளார நுழைகிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதனால் நமக்கு வந்து நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ், தொற்றுகள் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. ஏன்னா மழை நீரில் வந்து நிறைய கிருமிகள்லாம் வந்து இருக்கும். ஸோ அதனால் பரவக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குங்க. நம்ம வந்து குளிச்சுட்டு வெதுப்பான தண்ணீரில், இதே காய்ச்சல்லாம் இருந்தால் அந்த மாதிரி நம்ம வந்து குளிச்சிடக்கூடாது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. மீண்டும் அடுத்த என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: இப்போ நம்மளுடைய தொண்டைக்குழியில சாப்பாடு ஏதாவது இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு விழுங்கிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி தொண்டைக்குழியில சிக்கி கொண்டு இருக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படின்றது பெண்களுடைய வாழ்க்கையில நிறைய இருக்க ஆரம்பிக்குது. அது வெளியே வர முடியாம கண்ணீரோட சத்தமே இல்லாம விழுங்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய பெண்களுக்காக இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு குரல் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார் நேருலே. பொதுவா நம்ம எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில இதை இப்பவே நம்ம சொல்லி ஆகணும் அப்படின்ற ஒரு ஆவேசம் அப்படின்றது நமக்குள்ள இருக்க ஆரம்பிக்கும். நம்ம மேல தப்பே இல்லாத போது யாராவது நம்மள குறை சொல்லினாலோ இல்ல நம்மளோட உணர்வுகளை காயப்படுத்துற மாதிரி யாரோ பேசிட்டாங்களோ அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும், நம்ம திருப்பி பேசணும் அப்படின்ற ஒரு வார்த்தை நமக்குள்ள இருக்க ஆரம்பிக்கும். ஆனா இப்ப நம்ம பேசி பிரச்சனை பெருசா ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, அந்த வார்த்தையை நம்ம அப்படியே முழுங்கிடலாம், நம்ம எதுக்கு அதை பேச இந்த வார்த்தையெல்லாம் சொன்னா கண்டிப்பா கஷ்டமாயிடும்னு சொல்லிட்டு அந்த அமைதியை சீர்குலைக்க கூடாது அப்படின்றதுக்காக நம்ம அமைதியா வந்துருவோம். அமைதிக்காக நம்மளுடைய வார்த்தைகளை மறைக்கிறது அப்படின்றது நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து யதார்த்தமா நடக்கக்கூடியது தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒரு சிலர் வந்து வாய் விட்டுட்டு சண்டைகள் பெருசாகக்கூடிய தருணங்கள்லாம் இருக்க ஆரம்பிக்குது. ஆனா இது பெண்களுடைய வாழ்க்கையில அப்படியே திருப்பி பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த வார்த்தைகளை விழுங்குறது அப்படின்றது தினசரி வாழ்க்கையோட ஒரு அங்கமா மாற ஆரம்பிச்சிடும். ஏன்னா வீட்டுல கணவரோ இல்ல மற்றவங்களோ வந்து கடுமையா பேசும்போது அவங்களை காயப்படுத்தும் போது இதுல ஏன் தப்பு எதுவுமே இல்லை, என் கஷ்டம் உங்களுக்கு புரியுதா அப்படின்னு அவங்க கத்தி அலனும் தோண ஆரம்பிக்கும். ஆனா நாம எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா குடும்பத்துல பிரச்சனை அப்படின்றது அதிகமாக ஆரம்பிச்சிடும். அதுக்காக நம்ம அமைதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி குழந்தைங்க முன்னாடி சண்டை வரக்கூடாது அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா அவங்களுடைய மனசுல அந்த துடிப்பை அப்படியே வந்து கண்ணீரோட என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா வெளியில சொல்ல முடியாத அந்த வார்த்தைகளை வருஷக்கணக்கா தன்னோட மனசுக்குள்ளே அடக்கி வச்சுட்டு இருக்கக்கூடியவங்களா தான் பெண்கள் இருக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய தொண்டைக்குழி வரைக்கும் அந்த வார்த்தைகள் வந்திருக்கும், ஆனா அது அப்படியே விழுங்கிட்டு அவங்க உள்ளுக்குள்ளேயே பாத்தீங்க அப்படின்னா மூச்சு திணற வச்சுக்கிட்டு இருப்பாங்க பெண்கள். சோ இதுதான் வந்து பெண்களுடைய வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லா பெண்களுமே வந்து வீட்டுல ஏதாவது சின்ன சண்டை வந்துட்டாலோ நீங்க ஏன் அப்படி பண்றீங்க, உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வார்த்தைகள் பேசும்போது அவங்க அமைதியா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்காகவும் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் வந்து ஒரு கேள்வியை கேட்கலான் இருக்கேன். வாழ்க்கையில நீங்க ரொம்ப அதிகமா காயப்பட்டப்போ இதை கண்டிப்பா சொல்லியே ஆகணும்னு நினைச்ச, இல்ல குடும்பத்துக்காகவும் அமைதிக்காகவும் இதை கண்டிப்பா சொல்லியே ஆகணும்னு நினைச்சு குடும்பத்துக்காகவும் குடும்பத்தோட அமைதிக்காகவும் நீங்க சொல்ல முடியாம தவிச்ச ஒரு வார்த்தை என்ன அப்படின்றது தான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு மறக்காம சொல்லுங்க. கண்டிப்பா எல்லா பெண்களுமே வந்து உங்களுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் அப்படின்றது இருக்க ஆரம்பிக்குது, என் கண் முன்னாடி தெரியுது. ஆனா உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க என்ன மாதிரியான சவால்களை கடந்து வந்தீங்க அப்படின்றது தான் நான் ஒரு கேள்வியா வச்சிருக்கேன். எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து சவால்கள் அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிக்கும், பெண்களுடைய வாழ்க்கையில தான் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி உங்களால சொல்ல முடிஞ்சும் முடியாம இருக்கக்கூடிய வார்த்தைகள்னா என்ன சொல்லுவீங்க பெண்கள் எல்லாரும் அப்படின்றத பத்தி மறக்காம கால் பண்ணுங்க. 9787707178 என்ற நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க நேயர்களே, தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் இருந்துட்டு இருக்கு, கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

நகர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட் சேவை.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, சா கந்தசாமி அவர்களோட சாயாவனம் அப்படின்ற ஒரு புத்தகம் தாங்க. இந்த சாயாவனம் அப்படின்னா என்ன நாகராஜ் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு கிராமத்தில் பல தலைமுறையாக யாருமே பராமரிக்காமல் அதுவாக அடர்ந்து வளர்ந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோப்பு அப்படின்னு சொல்லலாங்க. அதுதான் சாயாவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த தோப்பில் விதவிதமான புளிய மரங்கள், மூங்கில்கள், மாமரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பறவைகள் விலங்குகளும் அந்த ஒரு காட்டில் வந்து இருக்கும். இப்படிப்பட்ட ஊரில் இருந்து சின்ன வயசுலேயே வந்து வேறு ஒரு ஊருக்கு போனவர் தான் சிதம்பரம். அவங்களுடைய அம்மா வந்து சின்ன வயசுலேயே அவரை வந்து வேறு ஒரு ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பல வருடங்கள் கழித்து நல்லா காசு பணம்லாம் சம்பாதிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல நிலமையில் இருக்கும்போது திரும்பவும் அதே ஒரு ஊருக்கு வராருங்க. அவருடைய மைண்ட் செட் திரும்ப வரும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஊரில் பெரியவங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஈக்குவலாக நாமளும் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு வராரு. அவரோட லட்சியம் என்னவாக இருந்தது அப்படின்னா, அந்த சாயாவனம் அப்படின்ற ஒரு தோப்பு இருக்குது இல்லைங்களா, அதை விலைக்கு வாங்கி மொத்தமாக அதில் இருக்கிற மரங்கள் அதுக்கப்புறம் விலங்குகள் இது எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டு ஒரு கரும்பாலையை வந்து கொண்டு வரணும், சுகர் ஃபேக்ட்ரியை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் அவருடைய எண்ணம். இந்த ஒரு விஷயத்துக்கு அவருக்கு துணையாக இருக்கிறது யார் அப்படின்னா, அந்த ஊரில் இவரோட மாமா முறையில் வரக்கூடிய சிவனாண்டி தேவர் அப்படின்றவர் தான் இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவரோட உதவியோடு தான் அந்த காட்டை வந்து அழிக்கிற வேலைகளை வந்து வேகமாக செய்கிறாருங்க சிதம்பரம். ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா, மரங்கள் கொடிகள் அது எல்லாத்தையும் வெட்டிட்டு அந்த ஒரு மரங்கள் கொடிகள் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மலை மாதிரி குவிக்கிறாங்க. அந்த பசுமையான காட்டிலிருந்து வெட்டப்பட்ட அந்த எல்லாத்தையுமே தீ வச்சு அழிக்கிறாங்க. அந்த ஒரு இடம் வந்து அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. அந்த தீயில் எதிர்பாராத விதமாக அந்த காட்டை பார்த்துக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு சின்ன வீடு, அந்த வீடுமே வந்து எரிஞ்சு போயிருதுங்க. இதை பார்த்துட்டு சிதம்பரம் அவருடைய மனசுக்குள்ளார என்ன நினைக்கிறார் அப்படின்னா, என் திட்டத்தில் சில விஷயங்கள் வந்து என்னை மீறி நடந்துருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வையாளராக அங்கேருந்து கடந்து போயிடுறாருங்க. காடு அழிஞ்சு அந்த இடத்துல கரும்பாலை உருவாகுது. இந்த கதையோட கிளைமேக்ஸ், அந்த கரும்பாலையெல்லாம் கட்டி முடித்ததுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா, சிதம்பரம் ஆற்றங்கரை ஓரமாக அப்படியே நின்றுட்டுருக்கிறார். அப்போ அங்கே ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க வராங்க. சிதம்பரம் கடையில் கிடைக்கிற புளி சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சிதம்பரம் உடனே என்ன சொல்கிறாரு, சரிங்க பாட்டி நான் வேறு ஒரு புளி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதற்கு அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு யதார்த்தமான வார்த்தையை சொல்கிறாங்க. எல்லாத்தையும் தான் நீ வந்து கறிக்கிட்டியே, அப்புறம் எங்கேருந்து புளி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பாட்டி. இந்த ஒரு விஷயம் சிதம்பரத்தை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துது. அந்த சாயாவனம், வளமான ஒரு தோப்பு, அந்த பாட்டி குரலில் அவர்கிட்ட பேசின மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு இடம் வந்து ஃபீல் ஆகிருக்குங்க அந்த நாவலை வந்து படிக்கும்போது. கட்டாயமாக இந்த ஒரு நாவலை எல்லாருமே வாங்கி படிங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற சா கந்தசாமி அவர்கள் எழுதின சாயாவனம். நன்றி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
1: அது என் போன பார்த்தாலே டென்ஷன் ஆகுதா? அதான்
0: என்னாச்சு? போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
1: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
0: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
1: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
0: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 5 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
3: டெக் குரு நிகழ்ச்சி
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: லேசா லேசா
5: லேசா லேசா
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: தடைகளும் சவால்களும் உங்களை சோதிக்கும் போது உங்களுடைய மன உறுதியையும் விடாமுயற்சியும் தான் உங்களுக்கு வெற்றிக்கான பாதையை வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பெண் அவங்களுடைய விடாமுயற்சியால் விஸ்வரூப வெற்றி அடைஞ்சு இப்போ நம்மளுடைய ஒட்டுமொத்த தேசத்தையும் வந்து பெருமைப்பட வச்சிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெண் பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் வந்து பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. மனஸ்வினி ஹசாரிகா சொல்லக்கூடிய ஒரு பெண், இவங்க அசாம் மாநிலத்தை சேர்ந்தவங்க, ஒரு அசாத்தியமான வீராங்கனையா இப்போ செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஆரம்பத்துல டென்னிஸ் விளையாட்டுல தான் வந்து ஆர்வம் அதிகமா இருந்திருக்கு, டென்னிஸ் விளையாட்டு தான் விளையாண்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பிக்கல் பால் இருக்கு இல்லையா, அந்த விளையாட்டு துறைக்கு வந்து மாற ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பிக்கல் பால் துறையில வந்து இந்திய அளவுல மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு முன்னணி வீராங்கனையா வந்து வளம் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க இவங்களுடைய வாழ்க்கையில இந்த போட்டியில வந்து எக்கச்சக்கமான சவால்கள் அப்படின்னு இருக்கு. குர்கானில் நடைபெற்று இருக்கக்கூடிய இந்த போட்டி வந்து ரொம்ப கடுமையான வெயில், அதுல வந்து வெப்பம் அப்படின்றது அதிகமா இருந்திருக்கு அந்த இடங்கள்ல. அங்க பங்கேற்ற ஒவ்வொரு வீரர்களுடைய திறமையும் அவங்களுடைய உடல் தகுதியும் கடுமையா வந்து சோதிக்க ஆரம்பிச்சது இந்த சூழல் அப்படின்னு சொல்லலாம். அந்த தொடர் சாதாரணமானது கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரவிருக்கக்கூடிய உலக கோப்பைக்கான சீனியர் தேர்வுக்கு வந்து நடத்தப்படக்கூடிய ஒரு விளையாட்டா இருக்க ஆரம்பிச்சது. அந்த கடுமையான போட்டியில அவங்களுடைய மன அழுத்தம் நிறைந்த ஒரு சூழல்ல அவங்க வந்து அந்த போட்டியை வந்து கடந்திருக்காங்கன்னு சொல்லலாம். கடுமையான போட்டி மற்றும் அந்த மன அழுத்தம் நிறைந்த ஒரு சூழல்ல வந்து இந்த போட்டியில கலந்துகிட்டு அந்த போட்டியில வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பிக்கல் பால் ஜோனல் நார்த் தொடர்ல வந்து மனஸ்வினி ஹசாரிகா வந்து ஒரு தங்கம், அதுக்கப்புறம் 2 வெண்கல பதக்கம் வந்து வென்று அசாத்தியமான ஒரு சாதனை வந்து படைச்சிருக்காங்க. இன்டர்மீடியட் உமன் டபுள்ஸ் பிரிவுல தன்னோட அசாத்தியமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி தங்க பதக்கத்தை கைப்பற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து 30+ உமன் சிங்கிள்ஸ் மற்றும் 30+ உமன் டபுள்ஸ் ஆகிய 2 பிரிவுகளையும் வெண்கல பதக்கம் வென்று அசாத்திருக்காங்கன்னு சொல்லலாம். சோ இந்த ஆண்டு தொடக்கத்துல மத்திய பிரதேச ஓபன் தொடர்ல ட்ரிபிள் கிரவுன் வென்றது மட்டும் இல்லாம பல PWR தொடர்கள்லயுமே வந்து தங்க பதக்கங்களும் வென்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவங்க தொடர்ந்து தேசிய அளவுல போட்டிகள்ல வந்து விளையாடிக்கிட்டு வர்றது மூலியமா பெரிய வீராங்கனைகளை கண்டு பயப்படாம அழுத்தமான சூழலை எப்படி விளையாடணும் அப்படின்ற ஒரு அசாத்திய மனம் அப்படின்றது அவங்களுக்கு இருக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம August 30 September 6 வியட்நாம்ல நடக்கக்கூடிய பிக்கல் பால் உலக கோப்பை போட்டிக்கு இந்திய அணியில இருந்து இவங்க தேர்வாகி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இதுதான் இந்தியா முழுக்க கவனம் ஈர்த்த ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. உலக கோப்பை இலக்கை நோக்கி இவங்க தீவிரமா முன்னேறிட்டு இருக்காங்க மனஸ்வினி ஹசாரிகா. சோ பெண்கள் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு துறையில இருந்து இன்னொரு துறைக்கு மாறினாலும் கடுமையான சவால்களும் வெயிலும் நம்மளை சுத்தி இருக்க ஆரம்பிக்கும், நம்மளை வந்து சோதிக்க ஆரம்பிக்கும், மன உறுதி இருக்கான்னு செக் பண்ண ஆரம்பிக்கும். ஆனா புதிய களத்திலையும் நம்மளால சாம்பியனா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா, மனஸ்வினி ஹசாரிகா மாதிரி பெண்கள் நீங்க எடுக்கக்கூடிய புதிய முயற்சியில ஆரம்பத்துல தடைகள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். ஆனா போக போக அந்த தடைகளை நீங்க மீறி நடக்க ஆரம்பிச்சுங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி அப்படின்றது இருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க நேர்களே. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் லேசா லேசா நிகழ்ச்சியில் இருக்கு பெண்களுக்காக, அதையும் நான் அடுத்தடுத்து பேசுறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேர்களை கேரிடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்னடா ஃபேஸ் ஃபுல்லா ஆயில் ஊத்திட்டு வந்துட்டு இருக்க?
1: டேய், அதெல்லாம் பிரம்ம ரகசியம், உனக்கெல்லாம் சொன்னா புரியாது.
0: பரவாயில்ல சொல்லுடா, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
1: அதுவா, அது எப்படிடா உனக்கு நான் சொல்லுவேன்?
0: மூத்துல தான்டா சொல்லு.
1: மச்சான், நான் ஆயிலிய நட்சத்திரம்டா, அதனால தான் ஆயில் ஊத்தி வந்துட்டு இருக்கேன்.
2: உங்களுக்கு அறிவோ அறிவு.
3: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school, Sonavaliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautiful ah design panna Sonavaliyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 944259216.

0: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியே கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: விலை கொடுத்து வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி. நேயர்களே, நம்ம ஊர்ல இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம், ஆனா இப்போ இருக்க காலகட்டத்துல பெண்கள் லேட்டா தான் அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் பகிர்ந்துக்க போறேன். நம்ம ஊர்ல விளைவிக்கக்கூடிய பாரம்பரிய சிறுதானியங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்துக்கிறது எந்த அளவுக்கு நல்லது தெரியுமா? குறிப்பா பெண்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல அதிகமா எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கான விழிப்புணர்வு ரொம்ப குறைவா இருக்க ஆரம்பிக்குது. சோ ஏன் அப்படின்றது பத்தி தான் சத்துக்கள் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கம்பு, ராகி, சாம, குதிரவாளியில் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இருக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் வந்து யதார்த்தமான ஒரு உண்மை. இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பெண்கள் நீங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். தெரிஞ்சிருக்கலாம், ஆனா நீங்க அதிகமா வாங்கி சாப்பிட சர்க்கரையோட அளவு ரொம்ப மெதுவா வந்து ஏற ஆரம்பிக்கும். இதனால பிசிஓடி பிரச்சனையா இருக்கட்டும், சக்கரை நோய் பிரச்சனையா இருக்கட்டும், இதெல்லாம் பெண்களுக்கு வராது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு வரப்பிரசாதம், பெண்கள் எடுத்துக்கிட்டா ஒரு வரப்பிரசாதம், வராம தடுக்கணும். அதாவது சக்கரை நோய் இந்த மாதிரி எல்லாம் வராம தடுக்கணும்னாலும் அதுக்கும் இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்திய சிறுதானிய ஆராய்ச்சி நிறுவனம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆய்வு வந்து நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, வாரத்துக்கு 3 நாட்கள் வந்து சிறுதானியங்களை உணவா எடுத்துக்கும் போது பெண்களுடைய உடல் பருமன் வந்து ஏற்படுவது இல்லையா, அது 25% குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காங்க. இந்த சிறுதானியங்கள் நல்லது அப்படின்றதுக்காக 3 வேளையும், அதாவது ஒரு நாளைக்கு 3 வேளையும் சாப்பிடவே கூடாது. இப்படி சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய தைராய்டு சுரப்பியை பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. வாரத்துக்கு ஒரு 3 அல்லது 4 நாட்கள் மட்டுமே இந்த அரிசிக்கு மாறா நீங்க வந்து சிறுதானியங்கள் எடுத்துக்கணும். அதிகமா வந்து இந்த கருப்பு கவுனி அரிசி இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்துக்கிட்டா வந்து உடல் எடை குறையும்னு சொல்லுவாங்க. ஆனா அதை ரெகுலரா எடுத்துக்க கூடாது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கலாம், வாரத்துல ஒரு நாள் எடுத்துக்கலாம் சொல்லி இப்ப ரீசன்ட் டைம் என்னோட அம்மா எல்லாம் சொல்லியிருந்தாங்க. உடல் எடை குறைக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி வாரத்துல ஒரு நாள் நைட்டு வந்து சாம அரிசி, ராகி தோசை இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட உடல் ரொம்ப ஆரோக்கியமா இருக்க ஆரம்பிக்கும். அதெல்லாமே வந்து பெண்கள் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன, உங்க வீட்டுல என்ன மாதிரியான உணவு முறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் பின்பற்றிட்டு இருக்கீங்க அப்படின்றத பத்தி மறக்காம சொல்லுங்க. அதே மாதிரி சிறுதானியம் அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாரும் எடுத்துக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க. ஏன்னா சத்துக்கள், புரோட்டீன் இதெல்லாம் குறைபாடா இருக்க ஆரம்பிக்குது. ஸோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த மாதிரியான சிறுதானியங்களும் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்றேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம சோனாஃபோன் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. நேர்களே, தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுடுவாங்க. தொடர்ந்து இல்லை சார் சனகோல்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
5: கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில நம்ம கூட யார் அடுத்ததா பேச காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொன்மணி அக்கா தான் இன்னைக்கு நம்ம கூட வந்து நிகழ்ச்சியில பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. சோ அவங்க கிட்ட நிகழ்ச்சியில நம்ம பேசிடலாம். பொன்மணி அக்கா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பியூட்டிஷியன், மேக்ஓவர் ஆர்டிஸ்ட், அதையும் தாண்டி இப்போ வந்து பொக்கே ஷாப் அதெல்லாம் வச்சிருக்காங்க. சோ அவங்க கிட்ட தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து பேச போறோம். பொன்மணி அக்கா வணக்கம். அக்கா, இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து வெளியில் வந்து உங்களுடைய திறமையை ப்ரூவ் பண்ணி அது மூலியமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சு இப்போ சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கீங்க வாழப்பாடி பகுதியில் அப்படின் போது, இதுக்கு காரணம் அப்படின்றது வந்து உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படின்றத ஒன்று சொல்லலாம். உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல பெண்களுக்கு வந்து அவங்களுக்குள்ள திறமை அப்படின்னு ஒன்று இருக்க ஆரம்பிக்குது. அந்த திறமையை வந்து வெளியில் காட்டுறதுக்கு பயந்துகிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது பெண்கள் மத்தியில் அதிகமாக இருக்க ஆரம்பிக்குது. ஸோ பெண்கள் வெளியில் வந்து தன்னம்பிக்கையோடு இருக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை கான்ஃபிடென்ட்டாக ஒரு வேலையை செய்யறதுக்காக இருக்கட்டும், அவங்க வெளியில வரது எந்த அளவுக்கு முக்கியம், அதே மாதிரி அந்த கான்ஃபிடென்ட்ட வளர்த்துக்கிறதுக்கு பெண்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்க்கா? ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்ப சுமை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது, குடும்ப பொறுப்புகள் இருக்கு, அதெல்லாத்தையும் பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலையில பெண்கள் தள்ளப்படுறாங்க. ஆனாலுமே அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கா அப்படின்னு கேட்டா, நம்மளால இதுக்கு மேல எதையும் பண்ண முடியாது, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேலையை பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க பெண்கள். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் தன்னம்பிக்கையோடு இருக்கிறது அந்த அளவுக்கு முக்கியம். அந்த தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறதுக்கு பெண்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்க்கா?
6: அவங்க அவங்களே தன்னம்பிக்கையை வர வச்சுக்கணும்னா அது அவங்களோட சுச்சுவேஷன் பொறுத்து தான். சிலர் வந்து அவங்களுக்கு ஓகே சரௌண்டிங் சூப்பராக இருக்குது அப்படின்னா அவங்க பெருசாக எதுவுமே எஃபர்ட் போட போகிறதில்ல. சரௌண்டிங் கொஞ்சம் டல்லாக இருக்குது, இல்லை நமக்கு தேவைப்படும் அப்படின்னா அவங்க வந்து அவங்க தான் செல்ஃப் கான்ஃபிடென்ட் எடுத்துக்கணும். அவங்க தான் அதை பண்ணணும், நம்ம எதுவும் போய் பண்ண முடியாதுல்ல. நம்ம போய் நீங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்லி சொல்ல முடியாது. இன்ட்ரெஸ்ட் இருக்க எத்தனையோ பேர் வந்து வெளியே வர முடியாமல் இருக்காங்க. அவங்களுக்கு பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனால் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஏனோ தானோன்னு பண்ணுறவங்களுக்கு வந்து நம்ம பண்ணவே முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் நிறைய ஃபெயிலியர்ஸ் மாதிரி ஃபீஸ் விஷயத்துலாம் நிறைய ஏமாந்துருக்கேன். அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம தேவையில்லாத பர்சனுக்கு வந்துட்டு ஓவர் ஸ்பேஸ் கொடுத்துட்டோமோ, அந்த மாதிரி ஒரு கஷ்டப்படுற பொண்ணுக்கு வந்து நம்ம வாங்க வந்து கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல வாங்க அப்படி சொல்லி கற்றுக் கொடுத்துட்டு ஃபீஸை இன்னும் வாங்காமலாம் இருக்கேன். 4 வருஷம் 5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னமும் நான் ஃபோன் பண்ணேன்னா கட் பண்ணி விடுவாங்க, இல்லைன்னா நம்பர் பிளாக் பண்ணுவாங்க இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஏமாத்துறவங்களெல்லாம் நாம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்கவுங்களோட தாட் அவங்கவுங்களோட திங்கிங்கில் தான் இருக்குது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது.
5: உங்களுடைய திங்கிங் அப்படின்றது சரியானதாக இருக்க ஆரம்பிக்கணும். உங்களுடைய திங்கிங் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்க ஆரம்பிக்கணும். உங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வரதுக்கான திங்கிங்காக இருக்கணும் அப்படின்றது அக்கா சொல்லியிருக்காங்க. நிறைய சவால்கள் நானுமே சந்திச்சிருக்கேன், நிறைய பேரை நம்பி என்னோட வாழ்க்கையில் இழந்த விஷயங்கள் நிறைய இருக்க ஆரம்பிக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் நான் வந்து இது இழந்துட்டேன், சரி பரவாயில்ல விடு, இதுக்கப்புறமேட்டு நம்ம இதுக்கப்புறம் இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுலேயுமே ஒரு கான்ஃபிடென்ட், சரி ஒரு டைம் நம்ம ஏமாந்துட்டோம், அடுத்த டைம் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஷார்ப்பாக இருக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் வந்து இருக்குது அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. இது எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும் நான் நினைக்கிறேன். பெண்கள் நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது எதிர்ப்புகள் வரலாம், சவால்கள் இருக்க ஆரம்பிக்கலாம், நீங்கள் பண்ணக்கூடிய விஷயத்தில் இழப்புகள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். அது எல்லாத்தையும் எப்படி சமாளிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆக முடியும் நான் நிகழ்ச்சியின் மூலமாக சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரங்களே கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்கள் கூட பேசுகிறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: டெக் குரு.
2: டெக் குரு
3: லேசா லேசா
1: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில நம்ம கூட வந்து யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழப்பாடியில இருந்து பொன்மணி அக்கா தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட வந்து பேசிட்டு இருக்காங்க. பொன்மணி அக்கா யாரு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழப்பாடியில வந்து ஸ்ரீஸ் மேக் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் வச்சிருக்காங்க. அதுல ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய அவங்க வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. பல பேருக்கு வந்து ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க வந்து மேக்கப் ஆர்டிஸ்டாவும் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அக்கா கிட்ட தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து அவங்க கிட்ட நம்ம நிகழ்ச்சியில பேசி தெரிஞ்சுக்கலாம் இன்னும் என்னமான விஷயங்கள்லாம் சொல்ல போறாங்க அப்படின்றத. பொன்மணி அக்கா, இப்போ நீங்க வந்து ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் பல விதமான சவால்கள், கிரிட்டிசிசம் அப்படின்றதெல்லாம் எத்தையுமே ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஆரம்பத்துல நீங்க ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும் நினைச்சிருப்பீங்க, அந்த நேரத்திலயும் சவால்கள் இருந்திருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல இப்போ புக்கே ஷாப் வச்சிருக்கீங்க, அதாவது ஃப்ளவர் மேக்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸ்டீஸ் மேக் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் ஆர்டிஸ்டாகவும் இருக்கீங்க, அதுக்கப்புறம் பியூட்டிஷியன் கோர்ஸ் கத்து கொடுத்துட்டு இருக்கீங்க, ட்ரைனராகவும் இருக்கீங்க அப்படின்னு போது இது எல்லாத்துலயுமே வந்து சவால்கள் அப்படின்னு இருந்திருக்கும். ஆரம்பத்துல நீங்க இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வந்து நிறைய டிஃபரன்ஸ் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படின்னு போது, இந்த நேரத்துல நீங்க இப்ப இருக்கீங்க அப்படின்னும் போது இந்த மனநிலை உங்களுக்கு எப்படி இருக்குக்கா?
5: அப்போ எப்படி இருந்தாலும் அப்படிதான் இப்பவும் இருக்கேன். மனநிலைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஓகே, ஏதோ கொஞ்சம் ப்ரூவ் பண்ணிருக்கோம் போல. எல்லாரும் எதுவும் பண்ண மாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் ப்ரூவ் பண்ணிருக்கோம் போல அந்த மாதிரி தோணும். மற்றபடி இன்னும் நம்ம வந்து சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதுவும் இத்தனை ஃபீல்டை சூஸ் பண்ணி வச்சிருக்கேன், இத்தனையும் சக்ஸஸாக கொண்டு போகணும், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்போ ஓகே, ஏதோ ப்ரூவ் பண்ணியிருக்கோங்கிற ஒரு ஹாப்பினஸ் இருக்கு.
4: ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நான் எனக்கு இருக்கக்கூடிய திறமையை வச்சு நம்ம ஊரில் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிட்டு இருக்கேன், அதை பண்ணியிருக்கேன், ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. இது எல்லா பெண்களும் பண்ணணும் அப்படின்றது என்னோடயும் ஆசை அப்படின்னு நான் சொல்லலாம். ஏன்னா பெண்கள் எல்லாரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமையை நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டு, என்னோட திறமையை நான் ப்ரூவ் பண்ணிட்டேன், நான் யாருன்றதை இந்த உலகத்துக்கு நிரூபிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ அதை தான் நானும் விரும்புகிறேன். அக்கா, நீங்கள் வந்து இப்போ பியூட்டிஷியன் ப்ளஸ் மேக்கப்லாம் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா அக்கா, அப்போ அந்த ட்ரைனிங்ல வந்து யார் யாரெல்லாம் கலந்துக்கலாம்?
5: யாருனாலும் கலந்துக்கலாம். இப்போ மேக்கப்பு பியூட்டிஷியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கேர்ள்ஸ் உமன்ஸு யார் வேணால் கலந்துக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், மற்றபடி படிச்சிருக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு இந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் சொல்லித்தரதை உங்களால் கற்றுக்க முடியும், நான் ஒரு பொருளை பார்த்தேன்னா கரெக்டாக நான் இது இதுக்கு தான் சொன்னேங்கிறத உங்களால் அசஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து யாருனாலும் கலந்துக்கலாம். இதுக்கு வந்து எஜுகேஷன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்னே கிடையாது, அது ஒரு பெரிய விஷயம்.
4: கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம், கற்றுக்கிட்டு நான் என் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் பெண்கள் எல்லாருக்கும் இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா, அப்படிப்பட்ட பெண்கள் தான் நான் வந்து ட்ரெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட பெண்கள் எல்லாரும் வந்து ட்ரெயின் ஆகிக்குவாங்க அப்படின்றதையும் அக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரீஸ் மேக் ஓவர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழப்பாடியில் இருக்குது. கண்டிப்பாக வாழப்பாடி பகுதியிலிருந்து கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின் போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், மருமகளாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், அவங்க வந்து ஏதாவது அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படின் போது அவங்களுக்கு இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது கிடைக்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஸோ அதை வந்து பயன்படுத்திக்குவாங்க அப்படின்றத நான் நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டுக்கிறேன். பொன்மணி அக்கா, இவ்வளவு நேரம் இங்க கூட நிகழ்ச்சியில பேசிருந்தீங்க, ரொம்பவே நன்றிக்கா. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கோம். இப்போ இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் நான் பகிர்ந்திருந்தேன் பெண்களுக்காக. சோ இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிச்சுட்டு போறோம். நேயர்களே, இப்போ நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார். எஃப்எம் லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கறது ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில இது வாக்கறியா கூட. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் கேட்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியா அப்படின்னா என்ன இது வாக்கறி, இதுல நீங்க என்ன மாதிரியான விஷயம் எல்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெக் குரு கேட்கிற நேயர்களுக்கு யோசனையா இருக்கும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது வந்து நான் முன்னாடி கிளியர் பண்ணிட்டேனா, அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சி இல்லைன்னு இல்லை, எப்பயுமே டெக்குரு நிகழ்ச்சியில என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்மார்ட் போன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் போன்ல இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்க காதோரம் சேர்த்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க ட்ரெண்ட்ல என்னென்ன ஏஐ வெப்சைட் புதுசு புதுசா வந்திருக்கு, எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போறேன். அது மட்டும் இல்லாம மார்க்கெட்ல இருக்கிற பெஸ்ட் ஸ்மார்ட் கேஜெட்ஸ் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்கு, அதுல எது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க ஜெனரேஷன்ல டிஜிட்டல் வேர்ல்டுல நாம் எப்படி சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்ற விஷயத்தையும் நம்ம கேட்க போறோம். இது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸ் நீங்க எப்படி ஸ்மார்ட்டா மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில காத்துக்கிட்டே இருக்கு மக்களே. அதனால கேளுங்க, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில இது வாக்குறாங்க கூட. இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில ஆரம்பத்துல உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு சூப்பரான செமையான ஒரு டிப்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க ஐபோன் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா தான் உங்க ஐபோனை நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும் லுக் வைஸ். அப்படி என்ன இதுவாக்கர் சொல்ல போறீங்க அப்படின்னு கேக்குறீங்களா, நீங்க யூஸ் பண்ற ஐபோனோட ஹோம் ஸ்கிரீனை வேற லெவல்ல மாத்த போறேன். அந்த ஹோம் ஸ்கிரீனை எப்படி மாத்துறது அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஹோம் ஸ்கிரீன் கஸ்டமைசேஷன் பத்தி நீங்க ஆல்ரெடி டெக்குரு நிகழ்ச்சியில கேட்டிருக்கலாம். ஆனா இருந்தாலும் அந்த ஹோம் ஸ்கிரீன்ல என்னென்ன கஸ்டமைஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. அதை கேட்கணும் அப்படின்னா இப்ப என் கூட கேளுங்க. இந்த ஹோம் ஸ்கிரீன் எப்படி கஸ்டமைஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹோம் ஸ்கிரீன் அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமைஸ் ஆகிறதுக்கான ஆப்ஷன் வந்துடும். டாப் லெஃப்ட் கார்னர்ல எடிட்னு வரும், டாப் ரைட் கார்னர்ல டன்னு வரும். எடிட்டை கொடுத்துக்கோங்க. எடிட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால் விஜெட் ஆட் பண்ணிக்க முடியும், இருக்கிற ஹோம் ஸ்கிரீனை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களால் இன்னொரு ஒரு சூப்பரான விஷயமும் பண்ணிக்க முடியும், என்னன்னா பேஜஸை எடிட் பண்ணிக்க முடியும். ஆட் விஜெட்ஸ் அப்படின்னு கொடுக்குறப்ப உங்களால் இங்கே ஐஃபோனில் வந்திருக்க டிஃபால்ட் விஜெட் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும், டிஃபால்ட் ஆப்போட விஜெட் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும்லாம் கிடையாது. எந்த ஒரு ஆப்னாலும் விஜெட் சப்போர்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்பும் உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு இமெயில்ஸோட விஜெட் ஆட் பண்ணிக்க முடியும், ஸ்பாட்டிஃபை வச்சுருந்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபையோடது ஆட் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஏதோ ஒரு பேமெண்ட் ஆப் யூஸ் பண்ணுறீங்க, உதாரணத்துக்கு நீங்கள் பேடிஎம் யூஸ் பண்ணுறீங்கன்னா பேடிஎம்மோட விஜெட் ஆட் பண்ணிக்க முடியும், இன்ஸ்டாகிராமோட விஜெட்டும் ஆட் பண்ணிக்க முடியும், கூகுள் சர்ச் அதோட விஜெட்டையும் ஆட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி பல விஜெட்ஸும் உங்களால் ஹோம் ஸ்கிரீனில் ஆட் பண்ணிக்க முடியும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறது மூலிமா. அது கூடவே வந்து கீழே பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்னே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கஸ்டமைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீனில் இருக்க அந்த கஸ்டமைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் ஹோம் ஸ்க்ரீனோட ஐக்கான்ஸோட கலர்ஸை மாற்றிக்க முடியும். கலர்ஸ் அப்படிங்கிறப்ப எப்படின்னா அந்த பேக்ரவுண்டை டார்க்காக மாற்றுறது, லைட்டாக மாற்றுறது, இல்லை ஐக்கான்ஸ் வந்து டிண்டடான கலரில் மாற்றுறது. அந்த டிண்டட் கலர்லையுமே உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட ஐக்கான்ஸ் ஆப் ஐக்கான்ஸ் வந்து சின்னதாகணும் பெருசாகணும் அப்படிங்கிற மாதிரி மாற்றுற மாதிரி இருந்தாலும் உங்களால் மாற்றிக்க முடியும். இந்த மாதிரி சூப்பரான விஷயங்கள்லாம் இந்த கஸ்டமைஸ் ஆப்ஷன் மூலமா பண்ணிக்க முடியும். இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிற மக்களே, நீங்கள் உங்கள் ஹோம் ஸ்க்ரீனை கொஞ்சம் கலர்ஃபுல்லாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் தெக்குரு நிகழ்ச்சியில் திவாகரையன் கூட. உங்களுக்காக சமையான பாட்டு வந்துட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். மேட்டூர் அணை தமிழகத்தில் மிக முக்கியமான வாழ்வாதாரமான ஒரு அணை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பன்னவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. இந்த 27 கிராமங்கள்லேருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அப்போ இருக்கிற பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயில், நந்தி சிலை, கோட்டை மதில் சுவர்கள், அப்புறம் அந்த கிறிஸ்துவ ஆலயம் போன்றவை எல்லாத்தையும் விட்டுட்டு மத்த குடியிருப்புகள் அனைத்தையும் அடிச்சுட்டாங்க. ஏன்னு சொன்னா இது சமய நம்பிக்கைகளை பாதிக்கும் அப்படின்றதுனால இந்த கோயில்களையும் இந்த ஆலயத்தையும் விட்டுட்டாங்க. விட்டுட்டு இந்த இடத்துல வந்து மேட்டூர் அணை கட்டுமானம் பணிகள் தொடங்கப்பட்டு முடிக்கப்பட்டது. அங்க வந்து தண்ணி வந்தோடனே இந்த பகுதி எல்லாமே, அதாவது அந்த நந்தி சிலை, ஜலகண்டீஸ்வரர் கோயில், அப்புறம் அந்த கோட்டை மதில்கள், அப்புறமேட்டு அந்த கிறிஸ்தவ ஆலயம், இது எல்லாமே வந்து மேட்டூர் நீர் தேக்கத்துக்குள்ள போயிருச்சு. இப்போ வந்து உள்ள போனோடனே தண்ணீர் குறைய குறைய அந்த தேவாலயத்தினுடைய கோபுரம் தெரியும், ஜலகண்டீஸ்வரர் கோயிலுடைய நந்தியினுடைய தலை தெரியும். அதாவது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மேட்டூர்ல ஒரு வறட்சி ஏற்படும். அந்த வறட்சி காலத்துல இந்த தேவாலயத்தை முழுமையாகவும், அந்த நந்தி சிலையை முழுமையாகவும், அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலையும் முழுமையாகவும், மற்றும் சில கோயில்களை எல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். நாங்க வந்து 2013 நாங்க போய் பார்த்தோம். சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அந்த சமயத்துல ஒரு பெரிய வறட்சி நிலவினது. மேட்டூர் அணை நீர்த்தேக்கம் தண்ணீர் வந்து மிகவும் குறைந்து போயிடுச்சு, அந்த தேக்கத்தினுடைய அளவு. அப்ப வந்து முழுமையான ஒரு வறண்ட பகுதியாகவே அந்த மேட்டூர் அணையினுடைய நீர்ப்பிடிப்பு பகுதி இருந்தது. நாங்க வரலாற்று சங்கத்தின் மூலமா ஒரு வரலாற்று சுற்றுலா மாதிரி நாங்க அங்க போயிட்டு வந்தோம். அப்ப அந்த ரிசர்வாயருக்குள்ளேயே நாங்க கார்ல போனோம். அப்போ வந்து அந்த தண்ணீர் மட்டும் நடுவில் ஒரு சின்ன ஒரு ஓடையை போல ஓடிட்டு இருந்தது. மற்றபடிக்கு பெரும்பாலான இடங்கள் வந்து இந்த அணைக்கு கிட்ட மட்டும் தண்ணி இருந்தது, மற்ற பகுதிகள் எல்லாம் காய்ந்து போன ஒரு வறண்ட நிலப்பகுதியாக இருந்தது. அப்போ வந்து நாங்கள் போய் அந்த தேவாலயத்தையும், அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலையும், அப்புறம் வந்து ஜலகண்டீஸ்வரர் கோயிலுக்கு மேலே இருக்கிற அந்த நந்தி சிலையை நாங்கள் போய் பார்த்தோம். மக்கள் அந்த பகுதியெல்லாம் வந்து இந்த தேவாலயங்களையும், இந்த கோயில்களையும், பல்வேறு சிறு சிறு கோயில்களையும், அந்த மைசூர் சமஸ்தானத்துடைய கோட்டை வாசல்களையும், அந்த பெருஞ்சுவர்களையும் அவங்க பார்த்துட்டு போனாங்க. இதே மாதிரி, அதாவது 2003 இதே மாதிரி ஒரு வறட்சி ஏற்பட்டதாகும். அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஒரு வறட்சி ஏற்பட்டதாகும். தொடர்ந்து இந்த மாதிரி 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மிகப்பெரிய வறட்சி, வறண்ட ஒரு நிலை ஏற்படும். அப்போ வந்து இந்த உள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வெளியே தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மேட்டூர் அணை கட்டப்பட்டு கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி வந்து திறந்து வச்சு, அதன் மூலமா அதாவது ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்பட்டு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 நோக்கிய பயணத்துல ஒரு உறுதியான ஒரு அணையாக இந்த பகுதியில் உயர்ந்து நிற்கிது. அந்த

0: அவைகளை பாதுகாப்பதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: என் பேர் விகாஸ், ராசிபுரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. அன்பே சிவம்.

0: திங்கள் முதல் சனி வரை மாலை 5 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புற மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும். நீங்க கருத்துக்கள் அனுப்புறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவா அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்ப நீங்க சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க அனுப்பலாம். அனுப்புறப்ப இன்கேஸ் நீங்க மெசேஜா அனுப்புறீங்க இல்ல வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்க அப்படின்னா பேரு ஊர் பேரு பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்ல எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சதான் வார இறுதியில வர டாப்பின் மியூசிக்ல எந்த பாட்டு எங்க இடம்பெறும் அப்படிங்கறத தெளிவா சொல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து இப்ப நீங்க சோனா எஃப்எம் டெக் குரு நிகழ்ச்சியில அடுத்து திவாகர் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான ஒரு 5G ஸ்மார்ட் போன் தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த 5G ஸ்மார்ட் போன் எந்த கம்பெனில இருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சாம்சங் கம்பெனில இருந்து வந்திருக்கக்கூடிய கேலக்சி M06 5G அப்படிங்கிற மொபைல் பத்தி தான் இப்ப நான் உங்ககிட்ட டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ல போறேன். வாங்க இதுல என்னென்ன சூப்பரான ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத கேட்டுடலாம். இந்த சாம்சங் M06 5G மொபைல் பாக்குறதுக்கே லுக் வைஸ் கேட்டீங்கன்னா சூப்பரா இருக்கு. முன்னாடி ஒரு குட்டி அழகான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க, பின்னாடி ரெண்டு கேமரா கொடுத்துருக்காங்க, ரெண்டு கேமரா கூடிய ஒரு ஃபிளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. மொபைலும் சைட் வியூவில் பார்க்குறப்பையும் சரி ஃப்ரண்ட் வியூவில் பார்க்குறப்பையும் சரி நல்லா பெருசாக அழகாக சூப்பராக இருக்கு. இந்த மொபைலில் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 6300 அப்படிங்கிற ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால என்ன ஒரு சூப்பரான பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களால் வந்து இந்த ப்ராசஸர் வச்சு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை ஃபீல் பண்ண முடியும். இந்த மொபைல் அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இந்த மொபைல் 5G மொபைல் அப்படின்னு சொன்னதுனால எல்லா நெட்ஒர்க்குமே சப்போர்ட் ஆகும், 5G எல்லா நெட்ஒர்க்குமே சப்போர்ட் ஆகும். இது ஃபாஸ்ட் டவுன்லோட் ஆகும், அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் ஆகும், ஸ்மூத்தாக லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிக்கலாம். நீங்கள் கேம்ஸ் விளையாடுறீங்க அப்படிங்கிறப்ப அந்த பிங்கு இல்லாமல் ஈஸியாக விளையாட முடியும். இந்த மொபைலோட பேட்டரி பேக்கப் பற்றி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த மொபைல் வந்து 5000 mAh பேட்டரி பேக்கப்போட வருது. அது கூடயே வந்து உங்களுக்கு 25W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்குது. ஒரு சூப்பரான பேட்டரி பேக்கப் தான், நல்லா உங்களுக்கு பேட்டரி லைஃப்லாம் வந்து சூப்பராக வரும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். 25W இந்த இதோட வருது, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது, ரொம்ப பெரிய விஷயம். இந்த மொபைலுக்கு வந்து டிஸ்பிளே எடுத்துக்கிட்டிங்கன்னா HD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 17.13 cm டிஸ்பிளே சைஸ் இருக்கு, நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே சைஸ் இது. இது கூடவே இந்த மொபைலில் பின்னாடி ரெண்டு கேமரா கொடுத்துருக்காங்கன்னு சொன்னல, அந்த ரெண்டு கேமராவுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அந்த கேமராவில் ஒரு கேமரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேமரா 50 MP இன்னொரு கேமரா வந்து 2 MP கொடுத்துருக்காங்க. முன்னாடி இருக்க செல்ஃபி கேமரா 8 MP கொடுத்துருக்காங்க, உங்களால் 1080 pixel வீடியோ எடுத்துக்க முடியும். சூப்பரான ஒரு ஃபியூச்சர். இந்த மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6GB ரேம், அது கூடவே வந்து உங்களுக்கு 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. 6GB ரேம் அப்படிங்கிறது மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, மற்றபடி 128 கூட ஓகே தான். 6GB அப்படிங்கிறத கொஞ்சம் 8GB மாற்றிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். நீங்கள் வந்து ஒரு 10,000-11,000 நீங்கள் ஒரு நல்ல ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோனை நீங்கள் ட்ரை பண்ணலாம் மக்களே. இதுலேயுமே வந்து 4GB ரேம் வேரியண்ட்டும் இருக்குது, அதாவது அதிகமாக இல்லை கம்மியாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா வந்து 9,199 இருக்குது. நீங்கள் 6GB ரேம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 10,699 இருக்குது. இதை நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ தொடர்ந்து இயந்திரங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் தெக்குரு நிகழ்ச்சியில் திவாகர் கூட

0: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியை கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: மக்காத நெகிழி மண்வளத்தை அளிக்கும், மக்கும் துணிப்பை மண்வளத்தை காக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கரும் கூட ஜாலியாக பேசிகிட்டே வந்து நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். அதில் இப்போ நீங்கள் சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் டெக் குரு நிகழ்ச்சியில் கேட்குற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அட் த சேம் டைம் புரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலை அப்படின்னாலும் சரி, உங்களோட கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம். அப்போ தான் அடுத்த டைம் சொல்கிறப்ப உங்களுக்கு எந்த மாதிரி சொன்னால் புரியும் அப்படிங்கிறத நான் தெளிவாக இன்னொரு டைம் சொல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து இப்போ நீங்கள் ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதே மாதிரி உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அதே நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்புறப்ப பேரு, ஊர் பேரு, பாடல் பெயர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க. இதனைத் தொடர்ந்து இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து துவாக்கர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான் சொல்ல போறேன். வாட்ஸ்அப்ல அன்னோன் நம்பர்ஸ் வந்து பிளாக் பண்றது எப்படின்னு சொல்லி தந்தீங்களே துவாக்கர், இந்த அன்னோன் காலர்ஸ் வராங்களே அவங்களே பிளாக் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஃபியூச்சர் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குமே இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 டெக் குரு நிகழ்ச்சி திவாகர் என் கூட. அது எப்படி பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் சொல்றதை ஃபுல்லா கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு அது தெளிவா புரியும். வாட்ஸ்அப்ல இப்ப சமீப காலமா ஃபாரின்ல இருந்துலாம் கால் வர ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு யாருப்பா ஃபாரின்ல இருக்காங்க ரிலேஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருமே கிடையாது. இந்த ஸ்கேம் பண்ணும் பயல்களை தான் வந்து நமக்கு கால் பண்ணி இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அடிக்கடிக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அன்னோன் நம்பர்ஸ்ல இருந்து வர கால்ஸ்லாம் நம்ம வந்து சைலண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சூப்பரான ஒரு ஃபெசிலிட்டியா வாட்ஸ்அப் கொடுத்துரு, சூப்பரான ஒரு ஃபியூச்சரா வாட்ஸ்அப் கொடுத்துருக்காங்க. அது எங்க நீங்க போய் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி தான் சொல்ல போறேன். நீங்க இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாட்ஸ்அப்ல செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிக்கிறோம். செட்டிங்ஸ் நீங்க ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதாவது அக்கௌண்ட்டு, ப்ரைவசி, சாட்ஸ், நோட்டிஃபிகேஷன் இப்படி பல ஆப்ஷன் இருக்கும். அதில் நாம் எதை சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரைவசி. இந்த ப்ரைவசி ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போனீங்க அப்படியே அங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் கால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை பார்க்கலாம். அந்த கால்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அங்கே சைலன்ஸ் அன்னோன் காலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு அன்னோன் நம்பர்லேருந்து வர எல்லா காலுமே சைலண்ட் ஆகிடும். அதாவது இதை நீங்கள் ஆன் பண்ணி வைக்கிறதுனால அந்த நம்பரை பிளாக் பண்ண முடியாது, அந்த காலை பிளாக் பண்ண முடியாது, பட் அந்த காலை சைலண்ட் ஆக்கலாம். எதுக்காக திவாகர் சைலண்ட் ஆகணும், எனக்கு தான் அன்னோன் நம்பர் யாருமே தேவையில்ல, நான் அந்த பிளாக்கே பண்ணிட்டு போகலாமே, எதுக்காக சைலண்ட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது அன்னோன் நம்பர்லேருந்து கால் வர்றது எல்லாமே ஸ்கேம் கால்னு சொல்ல முடியாது. ஒரு சில டைம் உங்கள் ரிலேஷன்ஸோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ வேறு யாராவது நம்பர் மாற்றிட்டாங்க அப்படிங்கிறப்ப அது மட்டும் இல்லாமல் வேற ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்காக வேற ஒரு நம்பர்லேருந்து மெசேஜ் பண்ணுறாங்க இல்லை கால் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அந்த அன்னோன் நம்பர்ஸ்லேருந்து வர காலை நம்ம பிளாக் பண்ணுறது அது தப்பு. அதனால் சைலண்ட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் சைலண்ட் பண்ணி வச்சுட்டு அந்த நம்பரை வந்து ஒரு டைம் பார்த்துட்டு ஓ இது வந்து அவங்க கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டோ இல்லை அந்த நம்பருக்குலேருந்து ஒரு மெசேஜ் இந்த மாதிரி நாங்கள் உங்கள் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு வரப்போ நீங்கள் திரும்ப அதை ட்ரஸ்ட் பண்ணி நீங்கள் அதை வந்து கால் பண்ணி பேசிக்கலாம். இல்லை எனக்கு அது யாருனே தெரியல என்ன நம்பர்னே தெரியல அப்படிங்கிறப்ப நீங்கள் அந்த நம்பரை பிளாக் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த பிளாக் பண்ணுறது எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நம்பர் இருக்குல்ல அந்த நம்பரோட ப்ரொஃபைலையே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியில் பிளாக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அந்த நம்பரை பிளாக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். ரிப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், இந்த மாதிரி நம்பர் வந்து அடுத்த டைம் வேறு யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கிறதுக்கு நம்ம அந்த யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகர் என் கூட. உங்களுக்காக சமையான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகரும் கூட பேசிட்டு நிறைய தொழில்நுட்ப விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வந்து சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க, தொழில்நுட்ப வல்லுநர் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புற மக்களே. நம்ம சோனா எஃப்எம்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றோம், உங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். ஆனா அது எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால நீங்க என்ன பண்ணணும், நான் இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. இதனை தொடர்ந்து இப்ப நீங்க டெக் குரு நிகழ்ச்சியில சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. கருத்துக்கள் நீங்க அனுப்புறப்ப மறக்காம பேரு, ஊர் பேரு, பாடல் பேரு இது மூணும் போட்டு அனுப்புங்க மக்களே. இதனை தொடர்ந்து இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில அடுத்த திவாகர் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சூப்பரான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் சொல்ல போறேன். இந்த மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் எதை பத்தினது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க போனோட பேட்டரியை பத்தினது. நீங்க புது போன் வாங்கியிருக்கீங்க, அடிக்கடிக்கு பேட்டரி ட்ரெயின் ஆகிட்டே இருக்கு, புது போன் தான் வாங்கினேன், இப்போதான் வாங்கினேன், அதுக்குள்ள பேட்டரி இப்போ போன மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் இஷ்யூஸ்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்ற இந்த விஷயத்த பண்ணி பாருங்க, கண்டிப்பா அது சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில திவாகரன் கூட. எங்க போன் பேட்டரியை மெயின்டைன் பண்றது அப்படி என்ன திவாகர் டிப்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க போன் இல்லைங்க எல்லா போனுமே இப்ப நான் சொல்ல போற இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா பேட்டரி வந்து ரொம்ப சீக்கிரமா ட்ரெயின் ஆகாது, கொஞ்சமாவது சேஃபா இருக்கும், அதே மாதிரி சீக்கிரமா வந்து பேட்டரி போகாது, நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்கா வரும். அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொல்கிற இந்த விஷயங்கள் தான், நீங்கள் உங்கள் ஃபோனை அடிக்கடிக்கு சார்ஜ் போடுவீங்களா, அதாவது வந்து 80% இருந்து 70% வந்தாலே நான் எடுத்து சார்ஜ் போட்டுருவோம் திவாகர் அப்படிங்கிற மாதிரி ஆளா நீங்க, அப்போ அதை தப்பா பண்ணாதீங்க. ஃபோனை ஃப்ரீக்வெண்ட்டாக சார்ஜ் போடுறதுனாலையும் வந்து பேட்டரி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் ஃபோனுக்கு சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா அது எப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே குறையுதோ அப்போ சார்ஜ் போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபோனை ஒரு டைம் சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா அது ஃபில் ஆகிறதுக்குள்ளே தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்கள். அடிக்கடிக்கு எடுக்கிறீங்க, அடிக்கடிக்கு போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா பேட்டரி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அதே மாதிரி ஃபோனை சார்ஜ் போட்டுட்டு ரொம்ப நேரம் அப்படியே சார்ஜ் போட்டுட்டு சார்ஜரில் விடாதீங்க. எப்போ உங்கள் ஃபோன் வந்து 100% ஆகிடுச்சு, ஒரு டைம் சார்ஜ் போட்டோடனே சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களோ பார்க்குறீங்களோ அப்போயே நீங்கள் வந்து சார்ஜரை டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஒரு சில பேர் வந்து நைட்டு சார்ஜ் போட்டு விடிய விடிய சார்ஜ் போட்டு விட்டுருவாங்க, 8 மணி நேரம் வந்து ஃபோன் சார்ஜ்லேயே இருக்கும், அந்த மாதிரிலாம் போடாதீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து எப்பயுமே ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அப்போ ஃபோன் ரொம்ப ஹீட் ஆகுது, ஹீட் ஆகிறப்பையும் நான் அப்படி தான் திவாகர் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. உங்கள் ஃபோன் ஹீட் ஆகுது அப்படின்னா அந்த ஃபோனை கொஞ்சம் நேரம் நல்லா காத்தோட்டமான இடத்துல லாக் பண்ணி வச்சுருங்க, ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருங்க, அதுக்கப்புறம் கூலானதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஃபோன் ஹீட் ஆகிறப்பையே நீங்கள் திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறதுனால பேட்டரி கன்சப்ஷனும் அதிகமாகும், அதே மாதிரி ஃபோன் ஹீட் ஆகிறதுனால பின்னாடி வேறு ஏதாவது பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் எப்பயாவது ஃபோன் ஹீட் ஆகுது அப்படின்னா அதை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு வேறு ஏதாவது வேலை இருந்தால் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் டூ மச் ஆஃப் ஆப்ஸ் இருக்குது, நிறைய ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சு அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணாமல் தேவையான ஆப்பை மட்டும் வச்சுட்டு தேவையில்லாத ஆப்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கனாலே உங்கள் பேட்டரி செமையாக இருக்கும் மக்களே, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகரன் கூட. இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கேட்டிருப்பீங்க, எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். டெக் குரு நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் இதாக இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு தாராளமாக அனுப்புங்க. இதோட நான் கிளம்புற மக்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம வழக்கமாக இது வாலிப வயசு நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெகுலராக வந்து கேள்வியெலாம் கேட்போம்ல. இன்றைக்கி உங்ககிட்ட கேட்குறதுக்காக என்ன கேள்வி எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாமா? இப்போது நம்மளோட வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப சீக்கிரமாக கிடச்சிரும், இன்னும் ஒரு சில விஷயங்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்து கிடைக்காது. ஒரு சிலருக்குலாம் அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க வாழ்க்கை முழுக்க, அது கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இன்றைக்கி எதை பற்றி கேட்க போகிறீங்க அப்படின்றத நான் லைட்டாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி எதை பற்றி கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எந்த விஷயத்துக்காக பயங்கரமாக வெயிட் பண்ணீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இன்னொரு டைம் கேள்வியை நான் வந்து கேட்குறேன், உங்களோட லைஃப்பில் நீங்கள் எந்த விஷயத்துக்காக பயங்கரமாக வெயிட் பண்ணீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787107 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள், நம்ம ஜாலியாக பேசலாம். சோனா எஃப்எம் கேட்டுட்ருக்க நம்ம மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல் நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ வழக்கம் போல் இன்றைக்கும் சமூக வலைத்தளங்களில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் சம வைரலாக சம பேசு பொருளாக போயிட்டுருக்கு. அப்படி இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள்லாம் சம பேசு பொருளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது சேலமை சேர்ந்த ஒரு சில மாணவ மாணவிகள்லாம் வந்துட்டு நம்ம சேலத்துக்கு பெருமை சேர்த்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ யார் அவங்க அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்கலாமா? என்ன அப்படின்னா, சேலம் தனியார் காலேஜில் ஒரு சர்வதேச அளவில் சிலம்பம் போட்டிலாம் வந்து நடந்திருக்குங்க. அந்த போட்டியில் அகாடமியை சிலம்பம் அகாடமியை சேர்ந்த மாணவ மாணவிகள்லாம் கலந்துக்கிட்டு போட்டியில் வென்றிருக்காங்க. அவங்க 2 தங்கம் 2 வெள்ளி 14 வெண்கல பதக்கங்களை வாங்கி சேலத்துக்கு பெருமை சேர்த்துருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் சமூக வலைத்தளங்களில் இன்றைக்கி சம பேசு பொருளாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறமா தமிழ்நாட்டில் இன்றைக்கி அதாவது June 25 300 புதிய பேருந்து சேவையை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்க வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ இதுக்குமே வந்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு அப்படின்றது கிடச்சிருக்கு. ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களாக எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு வந்திருக்கேன், தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

ஜூனியர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
1: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலர் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹை.
0: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும், அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
3: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, சா கந்தசாமி அவர்களோட சாயாவனம் அப்படின்ற ஒரு புத்தகம் தாங்க. இந்த சாயாவனம் அப்படின்னா என்ன நாகராஜ் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு கிராமத்தில் பல தலைமுறையாக யாருமே பராமரிக்காமல் அதுவாக அடர்ந்து வளர்ந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோப்பு அப்படின்னு சொல்லலாங்க. அதுதான் சாயாவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த தோப்பில் விதவிதமான புளிய மரங்கள், மூங்கில்கள், மாமரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பறவைகள் விலங்குகளும் அந்த ஒரு காட்டில் வந்து இருக்கும். இப்படிப்பட்ட ஊரில் இருந்து சின்ன வயசுலேயே வந்து வேற ஒரு ஊருக்கு போனவர் தான் சிதம்பரம். அவங்களுடைய அம்மா வந்து சின்ன வயசுலேயே அவரை வந்து வேற ஒரு ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பல வருடங்கள் கழித்து நல்லா காசு பணம்லாம் சம்பாதிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும்போது திரும்பவும் அதே ஒரு ஊருக்கு வராருங்க. அவருடைய மைண்ட் செட் திரும்ப வரும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஊரில் பெரியவங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஈக்குவலாக நாமளும் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு வராரு. அவரோட லட்சியம் என்னவா இருந்தது அப்படின்னா, அந்த சாயாவனம் அப்படின்ற ஒரு தோப்பு இருக்குது இல்லைங்களா, அதை விலைக்கு வாங்கி மொத்தமாக அதில் இருக்கிற மரங்கள் அதுக்கப்புறம் விலங்குகள் இது எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டு ஒரு கரும்பாலையை வந்து கொண்டு வரணும், சுகர் ஃபேக்டரியை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் அவருடைய எண்ணம். இந்த ஒரு விஷயத்துக்கு அவருக்கு துணையாக இருக்கிறது யார் அப்படின்னா, அந்த ஊரில் இவரோட மாமா முறையில் வரக்கூடிய சிவனாண்டி தேவர் அப்படின்றவர் தான் இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவரோட உதவியோடு தான் அந்த காட்டை வந்து அழிக்கிற வேலைகளை வந்து வேகமாக செய்கிறாருங்க சிதம்பரம். ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா, மரங்கள் கொடிகள் அது எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஒரு மரங்கள் கொடிகள் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மலை மாதிரி குவிக்கிறாங்க. அந்த பசுமையான காட்டிலிருந்து வெட்டப்பட்ட அந்த எல்லாத்தையுமே தீ வச்சு அழிக்கிறாங்க. அந்த ஒரு இடம் வந்து அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. அந்த தீயில எதிர்பாராத விதமாக அந்த காட்டை பார்த்துக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு சின்ன வீடு, அந்த வீடுமே வந்து எரிஞ்சு போயிருதுங்க. இதை பார்த்துட்டு சிதம்பரம் அவருடைய மனசுக்குள்ளார என்ன நினைக்கிறார் அப்படின்னா,

0: அவர்கிட்ட பேசின மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு இடம் வந்து ஃபீல் ஆகிருக்குங்க அந்த நாவலை வந்து படிக்கும்போது. கட்டாயமாக இந்த ஒரு நாவலை எல்லாருமே வாங்கி படிங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற சா கந்தசாமி அவர்கள் எழுதின சாயாவனம். நன்றி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: குட்டீஸ் எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
2: இந்த எக்ஸாம் வந்துட்டாலே ஒரே தலைவலியா இருக்குது. இந்த பேப்பரை கரெக்ஷன் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. ஒருத்தன் கொஸ்டினையே ஆன்சர் எழுதி வச்சிருக்கான், இன்னொருத்தன் ஆன்சரையே கொஸ்டின் மாதிரி எழுதி வச்சிருக்கான். ஒண்ணுமே புரியல எனக்கு.
0: இதெல்லாம் என்ன ஒரு பிரமாதம்! இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்கு பாரு.
2: என்ன மிஸ் அது?
0: கொஸ்டின் வந்து வாட் இஸ் கார்பன் டை ஆக்சைட். இதுக்கு என்ன ஆன்சர் எழுதியிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: தேவி மிஸ், அவன் என்ன எழுதிருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: வாட் இஸ் கார்பன் டை ஆக்சைட் கொஸ்டின். இதுக்கு ஆன்சரு, எ பர்சன் பார்ன் இன் அ கார் அண்ட் டை அவுட்சைட் இஸ் கால்ட் கார்பன் டை ஆக்சைட்.
2: யாரு மிஸ் அந்த ஜீனியஸ்? நீங்க ட்ரைனிங் கொடுத்தீங்களா?
0: கவிதா மிஸ், அவ்வளவுதான் உங்களுக்கு.
3: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் உங்களோட லைஃப்பில் எந்த விஷயத்துக்காக அதிகமாக வெயிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குங்க. ஸோ இதை பற்றி என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787700107 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் நகை விற்கிற விலைக்கு, தங்கம் விற்கிற விலைக்கு அந்த பொண்ணு அப்படி பண்ணியிருக்க கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் இந்த பொண்ணை பற்றி தான் அப்படியே பயங்கர பேசுபொருளாக பேசிட்டு இருக்காங்க. ஸோ யார் அவங்க, அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு நம்ம கேட்டலாமா? துபாயை சேர்ந்த ஒரு பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தன்னோட கல்யாணத்தப்ப வந்த அந்த சேர்த்து வச்ச நகை எல்லாத்தையும் விற்று ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தா பரவாயில்ல, இல்லைன்னா காரு பைக் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கியிருந்தா பரவாயில்ல. ஆனால் அவங்க எல்லா நகையும் விற்று ஒரு ஹேண்ட்பேக்கை வாங்கியிருக்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் தங்க நகை வித்து ஹேண்ட்பேக் வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. இருந்தாலும் அந்த தங்கத்தோட அந்த ஹேண்ட்பேக் இருக்குல்ல, அதுக்கு வந்துட்டு மதிப்பு அதிகம் அப்படின்ற மாதிரி அவங்க நம்பியிருக்காங்க போல. அதனால இந்த ஒரு விஷயத்த அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நம்ம ஒரு விஷயத்த பத்தி பேசணும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில். என்ன அப்படின்னா, சென்னை இருக்குல்ல, சென்னையில் இந்த ஏஐ டேட்டா கலெக்ஷன் ஒர்க் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தோம். அது என்ன வேலை அப்படின்னா, அந்த மாதிரி வீட்டு வேலை செய்கிற பெண்கள்லாம் வந்துட்டு தலையில் ஃபோனை மாட்டிக்கிட்டு அவங்க என்னென்ன வேலைலாம் செய்கிறாங்களோ அதை வீடியோவாக எடுத்து அனுப்பிச்சி விடுவாங்க. அது வந்துட்டு செம்ம ட்ரெண்டாக வந்து போயிட்டு வந்தது. இப்போது பெங்களூர் இருக்குல்ல, பெங்களூர்லேயும் இந்த ஒரு ஒர்க் வந்து பயங்கர எஃபிஷியண்ட்டாக பயங்கர பூம் வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான வீடியோஸும் வந்து சமூக வலைதளங்களில் சம பேசு பொருளாக போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களாக வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் நிறையா ட்ரெண்டிங்கான விஷயங்களாம் எடுத்து வச்சுருக்கேன். என்ன எழுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க.

0: என்னடா ஃபேஸ் ஃபுல்லா ஆயில் ஊத்திட்டு வந்துட்டு இருக்க?
1: டேய், அதெல்லாம் பிரம்ம ரகசியம், உனக்கெல்லாம் சொன்னா புரியாது.
0: பரவாயில்ல சொல்லுடா, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
1: அதுவா, அது எப்படிடா உனக்கு நான் சொல்லுவேன்?
0: மூத்துல தான்டா சொல்லு.
1: மச்சான், நான் ஆயிலிய நட்சத்திரம்டா, அதனால தான் ஆயில் ஊத்தி வந்துட்டு இருக்கேன்.
2: உங்களுக்கு அறிவோ அறிவு.
3: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school, Sonavalliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhangaloda future beautifully design panna Sonavalliyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 944259216.

0: மச்சான் சேகரு, என்ன மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியை கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: நீர் வளம் நில வளம் காக்க நெகிழியை தவிர்ப்போம். மகிழ்வாய் வாழ இயற்கையாலான பொருட்களையே பயன்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த விஷயத்துக்கு பயங்கரமாக வெயிட் பண்ணீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கீங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787700 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கால் பண்ணுங்கள், நம்ம ஜாலியாக வந்து பேசலாம். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ஓவர் தான்ப்பா, என்னப்பா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நம்மளாம் கேட்குற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க. இப்போ நமக்கே வந்து தெரியும், மாதம் ஒரு 20,000-30,000 சம்பளம் வாங்குகிறோம் அப்படின்னா அது 10ஆம் தேதிக்குள்ளே எப்படி காலியாகுதுனே வந்து தெரியாது. அந்த மாதிரி காலியாகிட்டு தான் இருக்கும். அதை வச்சு நம்ம அந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து ஓட்டியாக்கணும். இப்படி தான் நம்ம ஊரில் இருக்கிற மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேர்ஸுக்கு வந்து இருக்குது. இந்த நிலையில் பெங்களூரில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, அவர் வருஷத்துக்கு 40 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாரு. 2BHK வீட்டில் வந்து இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பயங்கர லக்ஸூரியான காரு, அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர லக்ஸூரியான கார் தான். வருஷத்துக்கே 40 லட்சம் அப்படின்னா சொல்ல வந்து வேணும். அவர் வந்து என்ன ஒரு கவுன்சிலிங் போயிருக்காரு ஒரு டாக்டர்கிட்ட. அந்த டாக்டர்கிட்ட அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இங்கே பாருங்க சார், நான் வருஷத்துக்கே 40 லட்சம் தான் சார் சம்பாதிக்கிறேன். என்னமோ மாதத்துக்கு 40,000 சம்பாதிக்கிற மாதிரி வருஷத்துக்கே 40 லட்சம் தான் சார் சம்பாதிக்கிறேன். நான் வந்து ஏழ்மையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது சார், அதுக்கு இதனால் ரொம்ப டிப்ரெஷன் போயிட்டேன், நல்லா தூங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டாக்டர்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாரு. இதை கேட்ட டாக்டர்

டாக்டருக்கு தூக்கம் வரலாம் போல. அவர் வந்துட்டு அவரோட சோஷியல் மீடியா போஸ்ட்ல போட்டு பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டாரு அவரு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு மாசத்துக்கு ஃபேமிலி ரன் பண்றதுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதையும் மறக்காம சொல்லுங்க, நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நாம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்களா வந்து பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: கண் பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்,
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்.
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை.
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030666333. இது சோனா.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹேய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8
5: இது வாலிப வயசு.
6: என்ன இது வாலிப வயசு?
7: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்க லைஃப்ல நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காக பயங்கரமா வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்வி கேட்டிருந்தேன். ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட ஒருத்தர் வந்து பேசியிருந்தாருங்க. யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்ம தாமோதர் என்னன்னா சென்னையிலேருந்து கால் பண்ணி அவர் வந்துட்டு ஒரு சூப்பரான விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு. அவர் சொன்னது ஒரு ஷார்ட் ஃபிலிம் கதை கேட்ட மாதிரி வந்து இருந்ததுங்க. ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? என்ன அப்படின்னா, நம்ம தாமோதர் என்னன்னா இருக்கார்ல, அவர் வந்துட்டு லைஃப்ல தனிமையில் இருந்தப்போ அவருக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிருந்தது போல. அப்போ அவர் வந்து ஃபினான்ஷியலாக கொஞ்சம் டவுனில் வந்து இருந்திருக்காரு. ஆனால் ஒரு சில காரணத்தினால அந்த கல்யாணமும் வந்து தள்ளி தள்ளி போயிட்டே இருந்திருக்கு. கடைசியில் அவர் கல்யாணம் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சான். அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி இன்னொரு மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகுது. அவங்கக்கிட்ட தாமோதர் அண்ணன்னா வந்து எல்லா இதுவும் வந்து சொல்கிறாரு, நான் இப்படி தான், என்னோடய சுச்சுவேஷன் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறமும் அவங்க அக்செப்ட் பண்ணி இப்போ வந்துட்டு தாமோதர் அண்ணன் ஒய்ஃபாக வந்து மாறிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 38 வருஷமாக இந்த ஒரு ஜேர்னி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. எந்த ஒரு தடையும் இல்லாமல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த இடைப்பட்ட காலம் இருக்குல்ல, அது வந்துட்டு நான் வெயிட் பண்ண ஒரு இதாக வந்து இருக்கு. வெயிட் பண்ண ஏற்றுக்க வெயிட் பண்ணதுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம தாமோதர் அண்ணன் வந்து சொல்லியிருந்தாரு. கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ நாம் இது வரைக்கும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள்லாம் செம்ம பேச போகிறலாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம். இப்போ இதை தாண்டி நம்ம கூட சோசியல் மீடியா கிரியேட்டர் வந்து பேச போகிறாரு. இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம சிவா பிரதர் பேச போகிறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சிவா பிரதர், நீங்கள் தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக அந்த நெகட்டிவிட்டிஸ்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்டைலில் ரொம்பவே சூப்பராக ஷேர் பண்ணியிருந்தீங்க பிரதர். இப்போது நீங்கள் ஐடி ஃபீல்டில் இருந்தாலுமே உங்களுக்கு இந்த சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிடிச்சி தான் உள்ளே வந்தீங்க. இந்த ஒரு ஃபீல்டில், அதாவது பிடிச்ச ஃபீல்டிலேருந்து ஃபஸ்ட்டு ரெவன்யூலாம் எடுக்கும் போது, காஸ்ட்லாம் வரும்போது எப்படி பிரதர் ஃபீல் ஆனிச்சு? அந்த ஒரு மூமெண்ட் பற்றி சொல்லுங்கள்.
8: அந்த ஃபீல் வேற லெவல் போல. நான் யூடியூப் தான் முழுக்க நம்பிட்டு இருந்தேன். யூடியூப்ல இருந்து மட்டும்தான் நம்ம ரெவன்யூ எடுக்கணும் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா எனக்கு யூடியூப் வந்து ஓரளவுக்கு கை கொடுத்தது. ஆனா ஒரு சேனல் வந்து ஒரு 10K சப்ஸ்கிரைபர் வந்துச்சு, ஆனா அது டக்னி ஹேக் ஆகி அது போயிடுச்சு. அப்புறம் செகண்ட் சேனல் ஓபன் பண்ணி மானிட்டைஸ் பண்ணிட்டேன். ஆனா யூடியூப்ல இது வரைக்கும் ரெவன்யூ எடுக்கல. ஆனா பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த ப்ரொமோஷன் மூலமா இன்கம் 10 times எடுக்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. இப்போ நான் இதைதான் அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சேன். அது எனக்கு வந்து இந்த மாதிரி சோசியல் மீடியா மூலம் கிடைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு.
7: கண்டிப்பா போனா சிவா பிரதர் வந்துட்டு அவ்வளவு ஃபீல் பண்ணி அவ்வளவு ஹாப்பியா வந்து சொன்னார்ல. எல்லா சோசியல் மீடியா கிரியேட்டர்ஸ் வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அவங்க ஃபர்ஸ்ட் இன்கம், அதாவது ஃபர்ஸ்ட் அவங்க ஜென்ரேட் பண்ற ரெவன்யூ அப்படின்றது யாராலையும் மறக்க முடியாது. ஏன் அப்படின்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பெருசா வியூஸ் வந்து போயிருக்காது, சேனலுக்கு ரீச் வந்து கிடைச்சிருக்காது. இருந்தாலுமே கன்சிஸ்டன்சியா வீடியோஸ் எல்லாம் மேக் பண்ணி போட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட்டை ஜென்ரேட் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு அமௌண்ட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் 4000 கிடைச்சாலும் சரி, 3000 கிடைச்சாலும் சரி, இல்லைன்னா 10,000 எவ்வளோ அமௌண்ட் கிடைச்சாலும் சரி, அந்த ஒரு அமௌண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக வந்து தெரியும். என்னதான் நம்ம பிடிக்காத ஜாப்ல 1000 கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாரிச்சாலும், பிடிச்ச ஜாப்ல ஒரு 100 ரூபாய் சம்பாரிச்சாலும் அதில் இருக்கிற அதில் கிடைக்கிற ஃபீலிங்கே வந்து வேற லெவலுங்க. அதை தான் நம்ம சிவா பிரதர் வந்துட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாரு. ஸோ நாம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை நம்ம சிவா பிரதர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்திருக்கேன், தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குருனா பேசிட்டு இருக்கேன்.

0: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட சிவா பிரதர் இணைஞ்சிருக்கிறாரு. என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சிவா பிரதர், நம்ம லாஸ்ட்டாக பேசும்போது உங்களோட அந்த ஃபஸ்ட்டு இன்கம் ரெவன்யூ ஜென்ரேஷன் அந்த ப்ராசஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதில் நீங்கள் ஒரு சூப்பரான விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க, அதை நான் நோட் பண்ணேன். என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு யூடியூப்பில் அமௌண்ட் வந்து சம்பாதிக்கலாம், அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் நம்ம ப்ரொமோஷன்ஸ் மூலிமா அமௌண்ட்லாம் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் நான் அமௌண்ட் வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. மானிட்டேஷன் கிடச்சி நிஜமானுமே ஃபேஸ்புக்கில் நம்ம அமௌண்ட் சம்பாதிக்கலாமா பிரதர்? ஆ, நிஜமாலே
1: பிரதர், இப்போ கண்டென்ட் மானிட்டைசேஷன் ஒன்று எலிஜிபிள் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம போடக்கூடிய போஸ்ட்டு, ரீல்ஸு, டெக்ஸ்ட்டு, ஸ்டோரிஸு, இது எல்லாத்துக்குமே ரெவன்யூ வந்து கொடுக்குறாங்க. தென் ஃபாலோவர்ஸ் இருக்குன்னா அவங்க சொல்கிற கேட்டகரிஸ் எல்லாம் நம்ம ஒரு மாதிரி கோல் மாதிரி கொடுப்பாங்க. நம்ம ஒவ்வொரு கோலையும் அச்சீவ் பண்ணும்போது அவங்க வந்து நம்ம கண்டென்ட் மானிட்டைசேஷன் வந்து எலிஜிபிள் பண்ணுவாங்க. அது வந்து அத்தன்டிக்காக ஒரிஜினல் கண்டென்ட்டாக இருக்கணும் பிரதர்.
0: ஓகே ஓகே, புரியுது புரியுது. அந்த அத்தன்டிக்கான கண்டென்ட்னா நம்ம ஃபேஸை காட்டி ஒரிஜினல் கண்டென்ட்லாம் போடுறது அந்த மாதிரியா பிரதர்?
1: அந்த மாதிரி மற்றவங்க வீடியோவை எடுத்து போறாங்க, எல்லாமே ஓனா இருந்துச்சுன்னா அவங்க கண்டென்ட் மானிட்டைசேஷன் எலிஜிபிள் பண்ணுவாங்க. முன்னாடி வந்து 10K இருந்தாதான், 10K ஃபாலோவர் இருந்தாதான் எலிஜிபிள் ஒரு கிரைடீரியா இருந்துச்சு. பட் இப்போ அப்படி இல்லை, இப்போ வந்து ஒரு 3K ஃபாலோவர்ஸ் மேல இருந்தாலும் நம்ம அந்த கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணினா நமக்கு மானிட்டைசேஷன் எலிஜிபிள் பண்ணுவாங்க பிரதர்.
0: ஓகே ஓகே பிரதர், யூடியூப் மாதிரி அவங்களே வந்து அமௌண்ட்லாம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா போட்டு விட்டுருவாங்க பிரதர்?
1: ஆமா பிரதர், இப்போ யூடியூப்ல 10K டாலர் வந்தாலும் நமக்கு அனுப்புவாங்க. இதுல 25K டாலர், 2,500 ருபீஸ் வந்தாலே நம்ம அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க.
0: கேக்கவே அவ்வளவு சூப்பரா இருக்கு பிரதர். நீங்க சொல்லிதான் வந்து தெரியும் எனக்கு ஃபேஸ்புக்லயும் மானிட்டேஷன் கிரைட்டீரியாலாம் இருக்கு, அதுலயும் நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து தெரியும். ஸோ இப்போ சோசியல் மீடியா கிரியேட்டர்ஸ் நீங்க வந்துட்டு ஒரு சைட்ல மட்டும் தான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே வந்து கிடையாது. எல்லா சைட்ல இருந்துமே நம்ம ஏர்ன் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஆனா நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்றுதான், குவாலிட்டியான கண்டென்ட், ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரியான கண்டென்ட் நீங்க ரெகுலரா போஸ்ட் பண்ணுங்க, அது போதும். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணும். அதை தாண்டி சோஷியல் மீடியா கிரியேட்டருமே வந்து பார்த்திங்கன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டாரு சிவா பிரதர். அதுமே கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் உங்கள் லைஃப்பில் எந்த விஷயத்துக்காக பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன்ல. ஸோ அதுக்கு சென்னையிலேருந்து தாமோதர் என்னன்னா கால் பண்ணி சூப்பரான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அதுவுமே கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இங்கேருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால் நான் உங்ககிட்ட டாடா சொல்லிட்டு அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நான் வந்து இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை வந்து மீட் பண்றேன். பாய்.

0: கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
1: சோனா எஃப்எம் வானொலியின் கதை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்காக வண்ணதாசனின் தனுமை என்ற சிறுகதையோடு நான் வந்திருக்கிறேன். இந்த பஸ்ல தான் தனு போயிட்டு இருக்கா. தனுவோட வீடு இந்த மில் காலனியில இருக்கு. இந்த பஸ் இப்ப மூணு நாளா தான் அங்க போகுது. இதுக்கு முன்னாடி இந்த முன்னாடி இருக்கிற பஸ் ஸ்டாப்போட நின்றோம். அதுல இருந்து கொஞ்சம் தொலைவுன்னு சொல்ல முடியாது, நட தூரத்தை விட அதிகமான ஒரு தொலைவு. அங்கெல்லாம் போகாது, அங்கதான் தனு வீடு இருக்கு. தனு அங்கிருந்து நடந்து வந்துதான் இங்க நிப்பா. இங்கதான் பஸ் ஏறி காலேஜ் போறது. பஸ் அங்க காலனி வரைக்கும் நீட்டிச்சதுல ஞானப்பனுக்கு ஒரு விதத்துல மகிழ்ச்சி, ஒரு விதத்துல வருத்தம். ஞானப்பன் நிக்கிற இந்த பேருந்து நிறுத்தத்தை ஒட்டிதான் அந்த அனாதை பிள்ளைகளுடைய இல்லம் இருக்கு. அதை ஒட்டி ஒரு சர்ச்சு இருக்கு. அதுல இல்லத்தினுடைய வழியா குறுக்க நடந்து போனா கூட காலேஜுக்கு போலாம். ஆனா அவ்வளவு தூரமெல்லாம் தனுவால நடக்க முடியாது, ஏன்னா அவளுக்கு கால் சரியா நடக்க வராது. ஒரு காலை கொஞ்சம் இழுத்து இழுத்து தான் நடப்பா. ஞானப்பனுக்கு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, தனு இனிமே இந்த பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து வர தேவையில்லை அவங்க வீட்டுல இருந்து, ஏன்னா பஸ் அங்கேயே போக ஆரம்பிச்சிருச்சு. அதனால காலையில எந்திரிச்ச உடனே வேக வேகமா அந்த முடியாத காலை வச்சுக்கிட்டு நடந்து வந்து கழிச்சு போய் நிக்கிறத பார்க்கும் போது இவனுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எந்த உரிமையில போய் கூட்டிகிட்டா வர முடியும், நீ நடக்க வேணாம் கையை பிடிச்சி கூட்டு போறன்னு சொல்ல முடியும். கூடவே அவன் தம்பி ஒருத்தன் வருவான், அவன் தான் அவளுக்கு காவல். ஞானப்பனுக்கு வருத்தமான விஷயம் அந்த பஸ் அங்க போனதுல என்ன அப்படின்னா, இனிமே தனு வந்து இங்க ரொம்ப நேரம் நிக்க மாட்டா, ஞானப்பனால பார்க்க முடியாது. அவன் அங்கேயே பஸ் ஏறிக்குவா, இங்க வந்தா கொஞ்ச நேரம் நிற்கும். ஏன்னா ஞானப்பன் பஸ்ஸுக்காக நிக்கிறது இல்ல, தனுவை பாக்குறதுக்காக தான் நிற்பான். ஆனா தனு ஒரு நாளும் இவனை பாக்குறது கிடையாது. ஒரு நாள் அந்த மாற்றுத்திறனாளர் இல்லம் இருக்குது இல்லையா, அது வழியா அந்த பக்கம் அந்த குறுக்கு வழியா தம்பியோட போயிட்டு வெளிச்சம் இருக்கும் போதே போயிருக்கிறான். போயிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் சாயங்காலம் அதிகமாக ஆயிடுச்சு.

0: என் பேர் ராஜமாணிக்கம், ஊர் வழுது சுரமங்கலம், சேலம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். மேட்டூர் அணை தமிழகத்தில் மிக முக்கியமான வாழ்வாதாரமான ஒரு அணை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பன்னவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. இந்த 27 கிராமங்கள்லேருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அப்போ இருக்கிற பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயில், நந்தி சிலை, கோட்டை மதில் சுவர்கள், அப்புறம் அந்த கிறிஸ்துவ ஆலயம் போன்றவை எல்லாத்தையும் விட்டுட்டு மற்ற குடியிருப்புகள் அனைத்தையும் அடிச்சிட்டாங்க. ஏன்னு சொன்னா, இது சமய நம்பிக்கைகளை பாதிக்கும் அப்படின்றதுனால இந்த கோயில்களையும் இந்த ஆலயத்தையும் விட்டுட்டாங்க. விட்டுட்டு இந்த இடத்துல வந்து மேட்டூர் அணை கட்டுமானம் பணிகள் தொடங்கப்பட்டு முடிக்கப்பட்டது. அங்கே வந்து தண்ணி வந்தோடனே இந்த பகுதி எல்லாமே, அதாவது அந்த நந்தி சிலை, ஜலகண்டீஸ்வரர் கோயில், அப்புறம் அந்த கோட்டை மதில்கள், அப்புறமேட்டு அந்த கிறிஸ்தவ ஆலயம், இது எல்லாமே வந்து மேட்டூர் நீர் தேக்கத்துக்குள்ள போயிருச்சு. இப்போ வந்து உள்ள போனோடனே தண்ணீர் குறைய குறைய அந்த தேவாலயத்தினுடைய கோபுரம் தெரியும், ஜலகண்டீஸ்வரர் கோயிலுடைய நந்தியினுடைய தலை தெரியும். அதாவது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மேட்டூர்ல ஒரு வறட்சி ஏற்படும். அந்த வறட்சி காலத்துல இந்த தேவாலயத்தை முழுமையாகவும், அந்த நந்தி சிலையை முழுமையாகவும், அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலையும் முழுமையாகவும், மற்றும் சில கோயில்களை எல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். நாங்கள் வந்து 2013 நாங்கள் போய் பார்த்தோம். நாங்கள் சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அந்த சமயத்தில் ஒரு பெரிய வறட்சி நிலவினது. மேட்டூர் அணை நீர்த்தேக்கம் தண்ணீர் வந்து மிகவும் குறைந்து போயிடுச்சு, அந்த தேக்கத்தினுடைய அளவு. அப்போ வந்து முழுமையான ஒரு வறண்ட பகுதியாகவே அந்த மேட்டூர் அணையினுடைய நீர்ப்பிடிப்பு பகுதி இருந்தது. நாங்கள் வரலாற்று சங்கத்தின் மூலமாக ஒரு வரலாற்று சுற்றுலா மாதிரி நாங்கள் அங்கே போயிட்டு வந்தோம். அப்போ அந்த

0: அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஒரு வறட்சி ஏற்பட்டதாகும். தொடர்ந்து இந்த மாதிரி 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மிகப்பெரிய வறட்சி வறண்ட ஒரு நிலை ஏற்படும். அப்போ வந்து இந்த உள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வெளியே தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மேட்டூர் அணை கட்டப்பட்டு கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி வந்து திறந்து வச்சு அதன் மூலமா அது அதாவது ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்பட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஆண்டை நோக்கிய பயணத்தில் ஒரு உறுதியான ஒரு அணையாக இந்த பகுதியில் உயர்ந்து நிற்கிது. அந்த நந்தி சிலை, அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலுடைய அந்த விமானம் மற்றும் சில சிறு சிறு கோயில்கள், அப்புறம் இந்த மைசூர் சமஸ்தானத்தினுடைய கோட்டை சுவர்கள், இவைகள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு வெறும் சாதாரண ஒரு செங்கல் கட்டுமானமாக நம்ம பார்க்காம இவைகளை வந்து ஒரு தியாக வரலாற்றின் நினைவு சின்னங்களாக நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த பகுதியில் இருந்த 1000 மக்கள் வந்து தங்களுடைய வாழ்ந்த இடத்தை தமிழகத்தின் ஒட்டுமொத்தமான நன்மைக்காக தியாகம் செய்து விட்டு வெளியேறி அவங்க போனது ஒரு மிகப்பெரிய சாதனை. அவங்க அப்படி போய் அந்த ஒரு காரியத்தை அவங்க செஞ்சதுனால அந்த அணை கட்டுமானம் நிகழ்ந்தது. அதனால அந்த மக்களுடைய தியாகத்தையே நம்ம வந்து இன்னைக்கு நினைக்கணும். அந்த தியாகங்களை பறைச்சாற்றி கொண்டிருக்கிற இந்த வரலாற்று சின்னங்களையும் நாம வந்து பாதுகாக்கணும். ரெண்டாவது அவைகளை நம்ம வந்து சேதமடையாமல் அவைகளை பாதுகாப்பதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த்த பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
2: சமுதாய வானொலியில் கதை நேரம்.
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: அப்போ ஞானப்பன் பார்த்தான் வந்துட்டு இருக்கிறத. உடனே ஓடி போய் அந்த இடத்துல ஒரு கேட்டு மூங்கில் தட்டி மாதிரி வச்சு அடைச்சிருப்பாங்க, யாரும் போகக்கூடாது அப்படின்னு. அது அந்த இடத்துல இருக்கிறவங்க, அதாவது சர்ச்சுக்கு சம்மந்தப்பட்டவங்க, அந்த இல்லத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க அதை திறந்து போவாங்க வருவாங்க. பொதுமக்கள் போகக்கூடாதுங்கிறதுக்காக அதை வச்சு தடுத்திருந்தாங்க. போயிட்டு போகும்போது திறந்து இருந்திருக்குது, வரும்போது சாத்திட்டாங்க. அந்த இல்லத்திலேயே இருக்கிறவன் தானே ஞானப்பன், காலேஜ் படிக்கிறவன் தான். ஓடி போய் அந்த மூங்கில் தட்டிய திறந்து வச்சான். அவன் அந்த பக்கம் நின்றுட்டு இருக்கிறான். இந்த பையன் கூட அவன் தம்பி இருப்பான், அவன் எப்படியே ஜம்ப் பண்ணி வந்துட்டான் இந்த பக்கம். அவளால் அப்படி முடியாது. இதை பார்த்த உடனே தான் ஓடினான். ஓடி தங்கப்பா அந்த மூங்கில தட்டியை எடுத்து திறந்து விடுவிடுன்னு இந்தாண்டா வந்துட்டு அவன் தம்பி ஞானப்பனை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னான். உடனே தனு என்ன பண்ணா, அவன் தம்பியோட கையை வெடுக்குன்னு பிடிச்சி வாடா அப்படின்னு இழுத்துக்கிட்டு போனான். நீ தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாத, அவங்க மனசுல என்ன நினைச்சிட்டு உதவி பண்றான்னு உனக்கு தெரியுமாங்கிற மாதிரி அதான் அதுக்கு அர்த்தம். அதை பேச்சல சொல்லலனாலும் செயல்ல காட்டிட்டு வேக வேகமா போறான். தங்கப்பண்ணு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, என்ன நேரில் போய் நின்னா கூட நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு டெய்ஸி டீச்சர் அந்த வழியா வந்தா. டீச்சர்னா இப்போ இவன் வயசு தான், இவன் வயசு விட கம்மியாக கூட இருக்கலாம். ஒரு சின்ன அந்த நர்சரி ஸ்கூல் இருக்கு இல்லையா, அதில் வேலை பார்க்குற ஒரு டீச்சர். வந்த உடனே என்ன நின்றுக்கிட்டாப்புல அப்படின்னு ஒரு மாதிரியா கேட்டுது அந்த அம்மா அந்த டீச்சரு. இவன் எப்பயும் அது ஏதாவது கிண்டல் பண்ணும், இவன் பேச மாட்டான், பதிலே சொல்ல மாட்டான். இப்பவும் அப்படியே நின்னான். ஆ இருக்கட்டும் இருக்கட்டும், எத்தனை நாளைக்கு தான் வாய் மூடிக்கிட்டே இருக்குதுன்னு பார்த்துடுறேன் அப்படின்னு விடு விடுன்னு போயிடுச்சு அந்த டெய்ஸி டீச்சர். டெய்ஸி டீச்சரை ஒரு வருஷமாகவே தெரியும். ஞானப்பன் பல தருணங்களில்

பார்த்திருக்கிறான். ஒரு நாள் வீதியில ஹார்மோனிய பெட்டியோட ஒரு குழுவா சிறுவர்கள் வாசிக்கிட்டே வந்தாங்க. அது டிசம்பர் மாசம். அதுல ஒரு பையன் ரொம்ப வித்தியாசமா வாசிச்சான். ஞானப்பனுக்கு முறையா ஹார்மோனியம் கத்துக்கலனாலும் அதை வாசிக்க தெரியும். ஒரு புது விதமா வாசிப்பான். அதுல போய் இவனும் வாசிக்க ஆரம்பிச்சான். எல்லாரும் கைத்தட்ட ஆரம்பிச்சாங்க. அருமை அருமை அருமை, வாசிங்கண்ணா, இன்னும் வாசிங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி.

நேர்களே, நிகழ்ச்சியில் வரும் பாடல் ராயநல்லூர் கவிஞர் மதி மகேந்திரன் அவர்கள் பாடியது. கேட்போமா அந்த இனிய பாடலை?

0: மச்சான் சேகரு, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியை கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: எறியும் பிளாஸ்டிக்கை தவிர்த்து துணிப்பையை கைகளில் ஏந்துவோம். எதிர்காலத்தை வளமானதாய் மாற்றுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்.
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: அவன் மேலும் வாசிச்சான். அப்புறம் அதுல ஒரு பையன், அண்ணா நான் ஒரு பாட்டு பாடுறேன், நீங்க அதுக்கு வாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, பாடுறான் அப்படின்னு சொல்லி அவன் இயேசுநாதரை பற்றிய ஒரு பாடலை, அவனுக்கு தெரிஞ்ச பாடல், சர்ச்சில் பாடுவாங்க இல்லையா, அதை பாடுறான். அதுக்கு பொருந்துற மாதிரி நல்ல வாசிப்போட நம்முடைய ஞானப்பன் வாசிக்கவும் கூட்டத்துக்கு ரொம்பவே மகிழ்ச்சி, அற்புதமா பொருந்தி போச்சு அப்படிங்கிற மாதிரி. உடனே அந்த பசங்க, அண்ணா நீங்களே ஒரு பாட்டு பாடிக்கிட்டு வாசிங்கண்ணா என்று அவரை கட்டாயப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பாட்டுடே பாடுறது அப்படின்னு அவரு கேட்டாரு. இயேசு பாட்டு தானே, வேற என்ன பாட்டு பாட போறீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இந்த நல் உணவை தந்த நம் இறைவனை வணங்குவோம் அப்படின்னு இந்த சாப்பிடும் போது, சாப்பிடறதுக்கு முன்னாடி எல்லாரும் அமைதியா ஒரு நிமிடம் தியானம் பண்ணி இந்த பாட்டை சொல்லிட்டு அப்புறம் சாப்பிடுவாங்க அந்த இல்லத்துல. அந்த பாட்டை இவன் வாசிக்க ஆரம்பிச்சான். அப்புறம்தான் ஞானப்பனுக்கே அந்த பாட்டை ஏன் நாம பாடணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இந்த மாதிரியான பாடல்கள் அனாதைகளை மேலும் அனாதைகளா காட்டுது. மற்ற மக்கள்கிட்ட இருந்து இவங்க தனித்து விடப்பட்டவர்கள் போல அந்த உணர்வை அது கொடுக்குது. பாடல்கள் எப்பவும் ஒரு தன்னம்பிக்கையை தரணும் இல்லையா, என்னால முடியும், நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இந்த தோத்திர பாடல்கள் பெரும்பாலும், நான் ஒரு பாவி, எனக்கு என்ன முடியும், எல்லாம் நீதான், நான் வந்து கையாளாகாதவனா கிடக்கிறேன், உன்னாலதான் எல்லாம் சாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தானே அந்த கருத்துள்ள பாடல்களா வருது. அது மேலும் மேலும் அவர்களை அனாதைகள் அனாதைகள் அனாதைகள்னு உறக்க சொல்ற மாதிரி பாட்டு இருக்கிறதுனால, இனி இந்த பாடல்களை எல்லாம் நம்ம பாடக்கூடாது. இறைவனை வந்து மகிழ்ச்சியா கொண்டாடுறதை விட்டுட்டு, நான் இப்படி ஆகிட்டேன், என் நிலைமை இப்படி அப்படின்னு ஏன் சொல்லிட்டு இருக்கணும் அப்படிலாம் அவனுக்குள்ள மனசுல எண்ணங்கள் வருது. பசங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு, அண்ணா வேற பாட்டு பாடுங்கண்ணா, வேற பாட்டு பாடுங்கண்ணா அப்படின்னு சொல்ல, உனக்கு இந்த பாட்டே மறந்து போச்சு, எல்லா பாடல்களுமே ஒரே மாதிரி தான் இருக்கு, அனாதைகளை மேலும் அனாதைகளாக்குகிற மாதிரியே தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. சரி நான் ஒரு பாட்டு வாசிக்கிறேன், அது என்னன்னு நீங்க கண்டுபிடிங்க அப்படின்ட்டு, எல்லாம் இயேசுவே எனக்கு எல்லாம் இயேசுவே அப்படின்னு ஒரு பாட்டு, அது சர்ச்சில் வழக்கமாக பாடுவாங்க. அதை வாசிக்க ஆரம்பித்த உடனே பசங்க அதை பாட்டாகவே பாட ஆரம்பிச்சிட்டாங்க. சரியாக கண்டுபிடிச்சிட்டிங்களடா அப்படின்ட்டு அவங்கள குதூகலப்படுத்தினாரு நம்ம ஞானப்பன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊரு தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்.
4: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
5: பையன்கள் எல்லாம் களைஞ்சு போன பிறகு டெய்சி டீச்சர் வந்தா, வாசிப்பு அபாரமா இருந்தது அப்படின்னு சொன்னான். எப்பவுமே அந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு அவனுக்கு பிடிக்காது, ஏன்னா பேசும்போதே கொஞ்சம் வேறு வேறு உணர்வுகளை கலந்துதான் பேசுறது வழக்கம். இவனை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரியம் என்பதோ அன்பு என்பதோ ஒரு பொழுதுபோக்கா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன், அதுல ஒரு அர்த்தம் இருக்கணும், அது காலத்துக்கும் நிக்கணும் அப்படின்னு. டெய்சி பொறுத்த வரைக்கும் அப்படி காலத்துக்கும் நிக்கிற அன்பை யாரிடமும் காட்டுற ஆளு கிடையாது. பாக்குற நேரத்துல ஒரு சிரிப்பையும் ஒரு அன்பையும் காட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். பக்கத்துல பஞ்சு மில்லு இருக்கு, அதோட காலனி தான் நம்ம தனு இருக்கிற அந்த காலனி. மில்லுல சங்கு சத்தம் கேட்டது, வேலை ஷிப்ட் முடியுதுன்னு எல்லாத்துக்கும் அது தெரியும். எல்லாரும் வெளியே வந்தாங்க, தலையெல்லாம் ஒரே பஞ்சா அப்படியே வந்தாங்க. வந்தவங்க அங்கங்க டீ கடையில ஹோட்டல்ல நின்று பலகாரம் வாங்கி சாப்பிட்டாங்க, டீ குடிச்சாங்க. அந்த பஸ் நிறுத்தத்துல ஒரு வேப்ப மரம் இருக்கும், அதுல வேப்பங்கொட்டைங்கள்லாம் கீழே கிடக்கும், பழமா கிடக்கும். அது சிறுவர்கள் பொறுக்கிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற சாக்குலயே தனு வந்து நிக்கிறத பாத்துக்கிட்டே இருப்பான். இனிமே அந்த பசங்களோட பேச வேண்டிய தேவையில்லை, ஏன்னா தனு இங்க வரப்போறது இல்ல. இது வரைக்கும் அவனுக்கு அனாதைங்கிற உணர்வு வந்ததில்லை. அந்த இல்லத்துல இருக்கிற எல்லாருமே அப்படிதான், ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் சொந்தம், அது மாதிரி தான் நினைச்சுக்கணும். தனுவை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு உணர்வு பூர்வமா ஒரு சொந்தம் மாதிரி அவன் நினைச்சுக்குவான், அதனால அவனுக்குள்ள அனாதைங்கிற எண்ணம் வராது. இன்னைக்கு என்னவோ இனிமே நாம அனாதை தான், தனு நாம பார்க்க போறதில்ல. இப்ப தினசரி வழக்கம் என்பது தனுவை பார்க்கறது, அது இனிமே நடக்காது. அதனால அவனுக்கு அந்த உணர்வு வந்துருச்சு, நாம இனிமே அனாதை தான் அப்படிங்கிற மாதிரி. ஊருக்கு போயிடலாமா அப்படின்னு கூட அவன் நினைச்சான். அங்க போயிட்டு தெரிஞ்சவங்களோட இருக்கலாம் அப்படின்லாம் கூட மனசுல எண்ணங்கள் தோன்றின. நூற்பாலையில இயந்திரங்கள் ஓடுற சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தது. பக்கத்துல ஒரு பிள்ளையார் கோயில், அதுல மணி அடிச்சாங்க, அதுவும் அதே டைம்லதான் கேட்டது. ஒரு பாலடைந்த சர்ச் ஒன்று அங்க இருக்கும், அதை இடிச்சிட்டு தான் புதுசா இப்போ கட்டியிருக்காங்க. அது பாலடைந்த அந்த செவத்துல கறியில எடுத்து என்னென்னவோ கிறுக்கி வச்சிருப்பாங்க, ஆனா படிச்சா அவ்வளவு நல்லா இருக்காது. யாரை பத்தி யாரோ ஏதாவது தப்பு தப்பா எழுதிதான் அங்க வச்சிருப்பாங்க. இந்த டெய்சி டீச்சரை பத்தி கூட அங்கங்க சில வசனங்கள் இருக்கும், அவங்க குணாதிசயங்களை பத்தியும் நடப்புகளை பற்றியும் இருக்கும். அந்த இடிஞ்சு போயிருக்கிற சர்ச்சுக்கு பின்னாடிதான் அந்த மில் தொழிலாளருடைய அந்த காலனி இருக்கு. குறிப்பா தனு வீடு அந்த சர்ச்சுக்கு பின்னாடியே தான் இருக்கு. இவன் அந்த பஸ் ஸ்டாப்லயே உள்பக்கமா ஒரு இலையோட காய்ந்து போன ஒரு இலை அதை எடுத்தான், இலையும் பூவும் கலந்த மாதிரி ஒண்ணு. அந்த பூ அந்த சர்ச்சுக்கு பின்னாடி அந்த செடி இருக்கும், இந்த பூ பூக்கிற செடி, அது எப்படி இங்க வந்தது? அது வந்து எப்படின்னா, அந்த பூ எப்படி காஞ்சிருக்குதுன்னா, அது பச்சையா இருக்கும் போதே இலையோட பறிச்சு, காம்பு இலை பூ இது மூணையும் பறிச்சு ஒரு புத்தகத்துக்குள்ள திறந்து அதை வச்சு பதம் பண்ண மாதிரி, அது அப்படியே வெயில்ல வைக்காம உள்ளே காஞ்சி வரும்போது எப்படி தகடு மாதிரி வருமோ அந்த மாதிரி இருந்தது. இது படிக்கிற பிள்ளைகள் வந்து, அறிவியல் படிக்கிற பிள்ளைங்க இந்த மாதிரி பண்றது வழக்கம்தான். இது ஹெர்பேரியம் அப்படின்னு பேரு, அது அந்த கோர்ஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ். ஷக்கலக்க குட்டீஸ்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: அது உடையாம அப்படியே இருந்தது. அப்ப அவன் நினைச்சுக்கிட்டான், இது கண்டிப்பா தனுவோடதான் இருக்கும், அங்கதான் அந்த பூ செடி இரு, அவதான் பறிச்சு செஞ்சிருப்பா அப்படின்னு. அது உண்மையோ பொய்யோ, தனுவோட கைப்பட்டது அப்படின்னு நினைச்சுக்கிறதுல அவனுக்கு ஒரு சந்தோஷம். அதை எடுத்து தன்னுடைய புத்தகத்துக்குள்ள வச்சுக்கிட்டான். கொஞ்சம் மேகங்கள் இருண்டு மழை வர சூழல் தெரிஞ்சது. உள்ள போய் ஒரு அந்த இல்லத்தினுடைய வாசல்ல மழைக்கு மறவா நின்னுகிட்டான் ஞானப்பன். அவன் எதிர்பார்த்த மாதிரியே கொஞ்ச நேரத்துல மழை வந்துருச்சு. தொலைவில் இருந்து அந்த பேருந்து நிறுத்தத்தை பார்த்தான். அந்த மில் காலனிக்குள்ள போகக்கூடிய அந்த பேருந்து, அந்த புதுசா உள்ள போற பேருந்து நின்னுது பேருந்து நிறுத்தத்துல. இதுலதான் தனு உட்கார்ந்துட்டு இருப்பா அப்படின்னு அவனா நினைச்சுக்கிட்டான். கொஞ்ச நேரத்துல அது கிளம்பி அந்த குடியிருப்புகளுக்குள்ள போயிடுச்சு. டெய்ஸி டீச்சர் அந்த சர்ச்சுக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருந்தா மலைக்காக. விடுவிடுன்னு என்ன நினைச்சாலோ வேகமா அந்த பஸ்ஸுக்காக ஓடுனான். எதுவும் பேசல இவனும். போனவன் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வந்துட்டா. பஸ்ல ஏறல போல, அல்லது பஸ்ஸை விட்டுட்டா, அல்லது என்னன்னு தெரியல. அப்புறம் வந்த அவளா ஒரு காரணத்தை சொன்னான், நான் கொடையை விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொன்னான். சரி, அதுக்கும் அவன் ஒன்றும் சொல்லல. என்ன பேச மாட்டியலோ அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டா. அவனும் ஒரு மரியாதைக்காக, பேசாம என்ன அப்படின்னு சொன்னான். சரி, நின்றுட்டு இருக்கீங்களே, சேர் கொண்டு வந்து போட சொல்லுவா அப்படின்னு கேட்டா. இல்ல இல்ல பரவாயில்ல, மழை விட்டது கிளம்புறது தான் அப்படின்னு சொன்னான். ஞானப்பன் கையில புத்தகத்தை தடவியபடி அந்த டீச்சரை பார்த்தான். தனலட்சுமி தான் வேணுமாக்கும் என்று டெய்ஸி டீச்சர் இவனை பார்த்து கேட்டா. ஞானப்பனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. தனலட்சுமிங்கிறது தனுவை தான் குறிப்பிடுது அவ சொல்றது. எதுவும் சொல்லாம அப்படியே நிக்கிறான். அவ பக்கத்துல நின்னவ அவனை இறுக்கி அணைத்து ஒரு முத்தம் கொடுத்துட்டு விடுவிடுன்னு போறா. போற அவளையே பார்த்துட்டு இருக்கிறான். அவன் மனசுக்குள்ள தெரியுது, தனலட்சுமியால எந்த பஸ்லயும் ஓடி போய் ஏற முடியாது. ஆனா டெய்ஸி டீச்சரை பொறுத்த வரைக்கும் பஸ் நிறுத்தமே இல்லைன்னா கூட கையை காட்டி பஸ்ஸை நிறுத்தி ஏறிக்க முடியும். அவ துணிச்சல்காரி, 1000 பேர் அவளுக்கு இருக்கலாம், தனுவுக்கு நாம மட்டும்தானே என்று எண்ணிக்கொண்டான். இப்படியாக இந்த சிறுகதை நிறைவு பெறுகிறது. தனுமை என்ற இந்த சிறுகதையின் மூலம் வண்ணதாசன் நமக்கு என்ன செய்தி சொல்லுகிறார் என்று பார்த்தால், உண்மையான அன்புங்கிறது எதிர இருக்கிறவங்க அதை ஏத்துக்காத பட்சத்திலும் கூட அது குறையாது, மாறாது. யார் வந்து அந்த இடத்த நிரப்ப முயற்சி பண்ணாலும் அது நிறையாது அப்படிங்கிறது தான் இந்த கதையிலிருந்து நமக்கு சொல்றதா கருதுகிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: FM 107.8 ஷக்கலக்க குட்டி.
1: ஒன்னு வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த குருவிக்கு தினசரி வேலை என்னன்னா ஜாலியா அந்த காட்டை சுத்தி சுத்தி வரது, தன்னோட உணவை எங்க இருக்கு அப்படின்றத போய் தேடி தேடி சாப்பிடுறது. அப்புறம் அது எப்பயுமே வழக்கமா ஒரு மரத்துலதான் தங்கும். அந்த மரத்துல ஒரு சின்ன வீடுமே கட்டி வச்சிருக்கு, அந்த வீட்டுக்குள்ள போய் தூங்கிடும். இதுதான் அதோட தினசரி வேலையாவே இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் குருவி காட்டை சுத்திட்டு இருக்கும் போது ஒரு யோசனை பண்ணுச்சு. என்னன்னா, இந்த பசுமையான பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்குல்ல, அந்த மரத்தெல்லாம் பார்த்து சே இவங்கெல்லாம் எவ்வளவு பெருசு பெருசா இருக்காங்க, நம்மளும் இருக்குமே ரொம்ப சின்னதா, இவங்களை எல்லாருமே பயன்படுத்திக்கிறாங்க, எல்லாருமே இவங்களால பயன் அடைகிறாங்க, ஆனா நம்ம சும்மா அப்படியேதான் இருக்கோம் அப்படின்னு யோசிச்சுச்சு. அதுக்கப்புறமா ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, காட்டுல பயங்கர புயல், அந்த புயலுக்கு அந்த மரங்கள் எல்லாமே என்ன பண்றதுன்னே தெரியாம தள்ளாடிட்டு இருந்துச்சு. அதோட குருவியோட வீடுமே அந்த ஒரு பெரிய மரத்துலதான் இருந்துச்சு இல்லையா, அதுவுமே என்ன பண்றதுன்னே தெரியாம தத்தளிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையிலதான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் குருவி அந்த நேரத்துல ஒரு விஷயத்த யோசிச்சுச்சு. நம்ம தப்பா நினைச்சிட்டோம், இவங்க எவ்வளவு பெருசா இருக்காங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு பிரச்சனையுமே சமாளிக்கிறாங்க. இந்த காத்தடிச்சுமே கூட நம்ம வீடாகட்டும் இந்த மரமாகட்டும் எந்த பாதிப்புமே இல்லாம அது பாட்டுக்கு அப்படியே தான் இருக்கு, நம்மளுமே இந்த அளவுக்கு இருக்கணும்னா இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தாங்கிக்கிட்டு தான் ஆகணும் போல அப்படின்ற ஒரு விஷயத்த உணர்ந்துச்சு. சோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, நம்ம எந்த அளவுக்கு ஆசைப்படுறோமோ அந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் ஒரு விஷயத்து மேல நம்ம ஆசைப்படணும். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்காரு இல்லையா, அவரு கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: ஹாய், உங்க நேம்?
2: கே மகிழ்நன்.
1: மகிழ்நன், என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: 4th ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன்.
1: எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க மகிழ்நன்?
2: கிட்ஸ் பார்க் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல்.
1: ஓஹோ, சரி. உங்களுக்கு ஸ்கூல்ல எந்த மிஸ் ரொம்ப பிடிக்கும்?
2: அனிதா மேம்.
1: அனிதா மேம், ஏன்?
2: அவங்ககிட்ட நிறைய சிரிச்சு பேச முடியும்.
1: அப்புறம்? அப்புறம் அவ்வளவுதானா? சரி, அனிதா மேம் அடிக்கவே மாட்டாங்களா?
2: மேம் அடிப்பாங்க, ஆனா அவ்வளவு வலிக்காது.
1: ஓஹோ, வலிக்காம அடிப்பாங்களா? சூப்பர். சரி ஓகே, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஸ்டேடி உண்டா இருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயரணி என் கூட. இப்ப சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டுருங்க. தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7036663330.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
3: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, சா கந்தசாமி அவர்களோட சாயாவனம் அப்படின்ற ஒரு புத்தகம் தாங்க. இந்த சாயாவனம் அப்படின்னா என்ன நாகராஜ் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு கிராமத்தில் பல தலைமுறையாக யாருமே பராமரிக்காமல் அதுவாக அடர்ந்து வளர்ந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோப்பு அப்படின்னு சொல்லலாங்க. அதுதான் சாயாவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த தோப்பில் விதவிதமான புளிய மரங்கள், மூங்கில்கள், மாமரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பறவைகள், விலங்குகளும் அந்த ஒரு காட்டில் வந்து இருக்கும். இப்படிப்பட்ட ஊரில் இருந்து சின்ன வயசுலேயே வந்து வேறு ஒரு ஊருக்கு போனவர் தான் சிதம்பரம். அவங்களுடைய அம்மா வந்து சின்ன வயசுலேயே அவரை வந்து வேறு ஒரு ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பல வருடங்கள் கழித்து நல்லா காசு பணம்லாம் சம்பாரித்ததுக்கப்புறம் ஒரு நல்ல நிலமையில் இருக்கும்போது திரும்பவும் அதே ஒரு ஊருக்கு வராருங்க. அவருடைய மைண்ட் செட் திரும்ப வரும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஊரில் பெரியவங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஈக்குவலாக நாமளும் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு வராரு. அவரோட லட்சியம் என்னவாக இருந்தது அப்படின்னா, அந்த சாயாவனம் அப்படின்ற ஒரு தோப்பு இருக்குது இல்லைங்களா, அதை விலைக்கு வாங்கி மொத்தமாக அதில் இருக்கிற மரங்கள், அதுக்கப்புறம் விலங்குகள், இது எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டு ஒரு கரும்பாலையை வந்து கொண்டு வரணும், சுகர் ஃபேக்ட்ரியை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் அவருடைய எண்ணம். இந்த ஒரு விஷயத்துக்கு அவருக்கு துணையாக இருக்கிறது யார் அப்படின்னா, அந்த ஊரில் இவரோட மாமா முறையில் வரக்கூடிய சிவனாண்டி தேவர் அப்படின்றவர் தான் இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவரோட உதவியோடு தான் அந்த காட்டை வந்து அழிக்கிற வேலைகளை வந்து வேகமாக செய்கிறாருங்க சிதம்பரம். ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா, மரங்கள், கொடிகள், அது எல்லாத்தையும் வெட்டிட்டு அந்த ஒரு மரங்கள் கொடிகள் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மலை மாதிரி குவிக்கிறாங்க. அந்த பசுமையான காட்டிலிருந்து வெட்டப்பட்ட அந்த எல்லாத்தையுமே தீ வச்சு அழிக்கிறாங்க. அந்த ஒரு இடம் வந்து அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. அந்த தீயில் எதிர்பாராத விதமாக அந்த காட்டை பார்த்துக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு சின்ன வீடு, அந்த வீடுமே வந்து எரிஞ்சு போயிருதுங்க. இதை பார்த்துட்டு சிதம்பரம் அவருடைய மனசுக்குள்ளார என்ன நினைக்கிறார் அப்படின்னா, என் திட்டத்தில் சில விஷயங்கள் வந்து என்னை மீறி நடந்துருச்சு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வையாளராக அங்கேருந்து கடந்து போயிடுறாருங்க. காடு அழிஞ்சு அந்த இடத்துல கரும்பாலை உருவாகுது. இந்த கதையோட கிளைமேக்ஸ், அந்த கரும்பாலையெல்லாம் கட்டி முடித்ததுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்திங்க அப்படின்னா, சிதம்பரம் ஆற்றங்கரை ஓரமாக அப்படியே நின்றுட்டுருக்கிறார். அப்போ அங்கே ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க வராங்க. சிதம்பரம் கடையில் கிடைக்கிற புளி சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சிதம்பரம் உடனே என்ன சொல்கிறாரு, சரிங்க பாட்டி, நான் வேறு ஒரு புளி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதற்கு அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு யதார்த்தமான வார்த்தையை சொல்கிறாங்க. எல்லாத்தையும் தான் நீ வந்து கருக்கிட்டியே, அப்புறம் எங்கேருந்து புளி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பாட்டி. இந்த ஒரு விஷயம் சிதம்பரத்தை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துது. அந்த சாயாவனம், வளமான ஒரு தோப்பு, அந்த பாட்டி குரலில் அவர்கிட்ட பேசின மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு இடம் வந்து ஃபீல் ஆகிருக்குங்க அந்த நாவலை வந்து படிக்கும்போது. கட்டாயமாக இந்த ஒரு நாவலை எல்லாருமே வாங்கி படிங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற சா கந்தசாமி அவர்கள் எழுதின சாயாவனம். நன்றி.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
5: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
6: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்கிருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
7: சோனா FM 107.8 சக்கலக்க குட்டீஸ்.
0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீ அருணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட ஐஸ்வர்யா தான் ரொம்ப சூப்பரா பேசிட்டு இருந்தாங்க. அடுத்ததான் நம்ம ஐஸ்வர்யா கூட தான் பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி எப்பயுமே இந்த நேரத்துல நம்ம கூட மருத்துவர் இணைவாங்க இல்லையா. சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா டாக்டர் வைஷ்ணவி மேம் இணைஞ்சிருக்காங்க, குழந்தைகள் நல மருத்துவர். அவங்க கிட்ட நமக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், குழந்தைகளோட தினசரி உணவுல இருக்க வேண்டிய கீ நியூட்ரியன்ஸ் எல்லாம் என்னென்ன மேம்?
8: ஒரு போஷக்கான உணவு தான் குழந்தையோட வளர்ச்சி அண்ட் ஒரு இம்யூனிட்டிக்கு ஒரு ஃபவுண்டேஷனே. ஸோ அந்த மாதிரி கீ நியூட்ரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மீலில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரோட்டீன். ஸோ இதுதான் வந்து குழந்தையோட க்ரோத், அதாவது மசிலுக்காகட்டும் அண்ட் அவங்களோட இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்திக்கு இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோட்டீன் ரொம்பவே அவசியம். ப்ரோட்டீன் இதில் இருக்கும் அப்படின்னா நிறையா பருப்பு வகைகளாகட்டும் அண்ட் மீட் சிக்கன் எக்ஸில் இருக்கும் அண்ட் சோயாவில் ஈவன் நட்ஸில் இருக்கும், மில்க்கில் கூட ப்ரோட்டீன் கிடைக்கும். அண்ட் அயன் வந்து பார்த்திங்கன்னா லைக் அதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து குழந்தைகளுக்கு ரத்த சோகை வராமல் தடுக்கிறதுக்கும் அவங்களோட கான்சென்ட்ரேஷன் மெமரி இதெல்லாம் ஜாஸ்தியாகிறதுக்கு, ஒரு குழந்தைக்கு போதுமான அளவு எனர்ஜி தேவைப்படும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தில் அயன் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கீரை வகைகளாகட்டும் மீட்டில் இருக்கும் அண்ட் பேர்ச்சமலம் வெல்லம் இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கால்சியம் அண்ட் வைட்டமின் டி. இது வந்து ஒரு குழந்தைக்கு போன் ஸ்ட்ரென்த்துக்கு அவங்களோட பற்கள் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்துக்கும் கால்சியம் அண்ட் வைட்டமின் டி ரொம்பவே அவசியம். இது வந்து டைரி ப்ராடக்ட்ஸ், அது மில்க் கர்ட் சீஸ் என்ன வேணாலும் இருக்கலாம், அது எல்லாத்துலேயுமே இருக்கும். கூட வந்து ராகி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிச் சோர்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் செசமே சீட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கால்சியம் அண்ட் வைட்டமின் டி கிடைக்கும். அடுத்து வைட்டமின் ஏசிஇ. ஏ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், கண்ணுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேரட் பப்பாயா பம்கின் இந்த மாதிரி இதிலலாம் கிடைக்கும். டைரி ப்ராடக்ட்ஸில் கூட வைட்டமின் ஏ இருக்கும். அதே மாதிரி வைட்டமின் சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊண்டை ஹீல் ஆகிறதுக்கும் அண்ட் அயனை அப்சர்வ் பண்ணுறதுக்கு வைட்டமின் சி ரொம்பவே முக்கியங்க. ஸோ இது வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், அது லெமன் ஆரஞ்ச் ஈவன் தக்காளி பழத்தில் கிடைக்கும் அண்ட் கொய்யாக்காய் இது எல்லாத்துலேயுமே வைட்டமின் சி இருக்கும். வைட்டமின் இ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அதுமே நிறைய நட்ஸ் அண்ட் சீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அண்ட் வைட்டமின் பி பொறுத்த வரைக்கும் பிரெயின் ஃபங்க்ஷனுக்கும் நம்ம பாடியோட மெட்டபாலிசம் எல்லாத்துக்குமே வைட்டமின் பி ரொம்ப முக்கியம். இது வந்து மெயினாக வந்து ஹோல் கிரெயின்ஸ் வீட்டு ரைஸ் இந்த மாதிரி ஐட்டம்லேயும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைக் எக்ஸ் ஈவன் இந்த டைரி ப்ராடக்ட்ஸில் கூட நிறையா இருக்கும். அண்ட் ஹெல்த்தி ஃபேட்ஸ் அண்ட் ஒமேகா 3 வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப அவசியம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஆயிலில் கீ நட்ஸ் அண்ட் சீட்ஸ் இது அதுலேயும் கிடைக்கும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான நியூட்ரியன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜிங்க் அண்ட் அயோடின். ஜிங்க் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் குழந்தையோட இம்யூனிட்டிக்கு ரொம்ப அவசியம் அண்ட் அவங்களோட ஊண்டெல்லாம் ஹீல் ஆகிறதுக்கு ரொம்பவே அவசியம்.

0: நான் சொல்லுவேன்
1: மூத்துலதான்டா சொல்லு
0: மச்சான். நான்

0: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியே கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: பலமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணி பையை வரவேற்போம்.
1: பொது நலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம மகிழ்நன் கூட தான் பேச போறோம். அதோட நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷாக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ மகிழ்நன் கூட பேசிடலாமா? மகிழ்நன், உங்களுக்கு ஸ்கூல்ல எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
4: சயின்ஸும் ஜிகே.
3: ஏன்
4: எப்படி சொல்றதுனே தெரியல எனக்கு.
3: எப்படி சொல்றதுனே தெரியலையா? சரி, எப்படியாவது சொல்லுங்க.
4: இல்ல சொல்றதே இல்ல,
3: சொல்லவே முடியலையா? சரி, ஓகே ஓகே, விடுங்க விடுங்க. சரி, உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா?
4: நம்ம இருக்காங்க.
3: யார் யாரெல்லாம் அது?
4: தருண் தீட்சித், பரித் பரந்தாஸ், அனாஸ், யாதவ், அனிருத்.
3: சரி, இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்கல்ல, நீங்கலாம் ஒன்னா சேர்ந்து விளையாடுவீங்களா? என்னென்ன விளையாட்டுலாம் விளையாடுவீங்க?
4: 4 கப்பு, ஃபுட்பால், கிரிக்கெட்டு, ஓடி பிடிச்சி விளையாடுவோம், அவ்வளோதான்.
3: வாவ், அப்போ ஸ்கூலுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க போய். சரி, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து விளையாடும் போது திட்டு வாங்கியிருக்கீங்களா, குறிப்பாக கிளாஸ் டைமில்?
4: இல்லை.
3: இல்லையா? நம்புற மாதிரி தெரியலையே.
4: விளாண்டு திட்டு வாங்கினது கிடையாது, ஆனால் பேசி திட்டு வாங்கியிருக்கேன்.
3: ஓ, இது இல்லை இது அப்படின்றீங்க, பேசி திட்டு வாங்கியிருக்கீங்க. எப்போ?
4: மேம், ஏதாவது ஒன்று அவங்க பேரை கிண்டல் பண்ணிட்டு விளாண்டுருப்போம், ஏதாவது கதை மாதிரி பேசிக்கிட்டு இருப்போம், அந்த நேரத்தில் மேம் பார்த்து அடிப்பாங்க.
3: ஓ, அப்படி. நீங்கள் எல்லாம் இப்போவே ராகிங் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? சரி, ஓகே. உங்களுக்கு வீட்டில் யாரை ரொம்ப பிடிக்கும், மம்மியா டேடியா?
4: ரெண்டு, ஒருத்தர் சொன்னால் என் அம்மாவும் அப்பாவும் கோச்சிப்பாங்க ரேடியோவில் பார்த்துட்டு.
3: அப்போ இப்போ என்ன தான் சொல்ல போகிறீங்க?
4: அம்மாவும் அப்பாவும்.
3: அப்படி வாங்க, ரெண்டு பேரும் முடிக்கும்னு ஓப்பனாக சொல்லிட்டீங்க. சரி, உங்களுக்கு பிரதர் சிஸ்டர்லாம் இருக்காங்களா?
4: வீட்டுக்கு
3: போன உடனே ஹோம்வொர்க் எழுதிடுவீங்களா இல்ல அப்புறமேட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எழுதுவீங்களா?
4: சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறம்.
3: சூப்பர். பட் எப்படியோ ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. சரி, ஓகே. உங்களுக்கு ரைம்ஸ் ஏதாச்சும் தெரியுமா?
4: ஸ்டோரி புக் தெரியும்.
3: சொல்லுங்க.
4: இட்ஸ் டைம் டு ரீட் அ ஸ்டோரி, ஸோ கிளைம் கம் அபவ் வித் மீ. வி கேன் செயில் அ ஸ்டோரி போட் அக்ராஸ் அ மேஜிக் சி. வி கேன் விசிட் ஜங்கிள்ஸ் ஆர் ரப் நோஸ் வித் அ பியர்.
3: வாவ், சூப்பர். சரி, இந்த ரைம்ஸோட ஆத்தர் நேம் என்ன?
4: பாபி கேட்ஸ்.
3: பரவாயில்ல, ரொம்ப சூப்பராக சொன்னீங்க ரைம்ஸ். சரி, யார் சொல்லி கொடுத்தா இந்த ரைம்ஸை?
4: மேம், அனிதா மேம்.
3: ஓகே ஓகே. சரி, எப்படி நீங்கள் ரைம்ஸ் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க, அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. தேங்க்யூ.
4: தேங்க்யூ.
3: வெல்கம். தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஸ்டேட்யூண்டாக இருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷாக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷகலக குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீ அருணியை கூட இன்னைக்கு நம்ம கூட மகிழ்நன் தான் ரொம்பவே சூப்பரா பேசிட்டு இருந்தாரு. மகிழ்நன் மாதிரியே உங்க குழந்தைங்களும் ஷகலக குட்டீஸ் நிகழ்ச்சியில பேசணுமா? கண்டிப்பா பேசலாம். எப்படின்னா சோனாயப்பமோட நிலைய எண்ணான 9787707 அப்படின்ற நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க, இல்ல மெசேஜ் பண்ணுங்க, அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். சரி, ஓகே. இன்னைக்கு நான் குழந்தைங்களுக்காக ஒரு ஒன் பார்ட் ரசம் சாதம் அப்படின்ற சூப்பரான தாறு மாறான ரெசிபி தான் சொல்ல போறேன். இந்த ரெசிபிய அப்படியே கிளைமேட் ஜிலு ஜிலுன்னு இருக்கும் போது குழந்தைங்களுக்கு நைட் செஞ்சு கொடுத்தீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா காலி பண்ணிடுவாங்க. ஆக்சுவலா இது லஞ்ச் பாக்ஸுக்கு செட் ஆகாது, பட் நைட் டின்னருக்கு இது சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். அப்படியே அந்த குளிரா இருக்கப்ப இந்த சூடான ரெசிபிய சாப்பிடும் போது அப்படியே ஆஹாஹா சொர்க்கம் மாதிரி இருக்கும். சோ அதனால கண்டிப்பா இந்த டிஷ்ஷ செஞ்சு கொடுங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்ன அப்படின்றத நான் ஒண்ணு ஒண்ணா சொல்றேன், நீங்களும் கேளுங்க. ஃபர்ஸ்ட், பச்சரிசி 1 கப், துவரம் பருப்பு 1/2 கப், தக்காளி 2 நல்லா நறுக்கி எடுத்துக்கணும், பச்சை மிளகா 1, பூண்டு 4 பல்லு நசுக்கி எடுத்துக்கணும், புளி 1 நெல்லிக்காய் சைஸ் அளவு ஊற வச்சு எடுத்துக்கணும், மஞ்சத்தூள் 1/4 டேபிள்ஸ்பூன், ரசப்பொடி 1/2 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தண்ணி 1/4 கப், கொத்தமல்லி கொஞ்சோண்டு. அடுத்ததா தாளிக்கிறதுக்கு நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன், கடுகு 1 டேபிள்ஸ்பூன், சீரகம் 1/2 டேபிள்ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சோண்டு, காஞ்ச மிளகா 1. இவ்வளவுதான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களை. இந்த சிம்பிள் இன்கிரீடியன்ஸ் வச்சு சூப்பரான ஒன் பாட் ரசம் சாதம் எப்படி செய்யறது அப்படின்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட், பச்சரிசியும் துவரம் பருப்பையும் சேர்த்து நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்துக்கணும். அடுத்ததா ஒரு குக்கர்ல எண்ணெய் ஊத்தி கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா தாளிச்சதுக்கு அப்புறமா அது கூடவே பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிடணும். இந்த இடத்துல நம்ம மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்க அரிசியை இது கூடவே சேர்த்து அதுக்கப்புறமா புளி தண்ணி, ரசம் பொடி, உப்பு, தண்ணி இது எல்லாமே தேவையான அளவு ஊத்திட்டு குக்கரை மூடி ஒரு 3-4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா விசில் அடங்கினதுக்கு அப்புறம் லாஸ்டா இதுக்கு மேல லைட்டா கொத்தமல்லி இலைய தூவி இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பு திருப்பி எடுத்துட்டு போய் தட்டில் வச்சோம்னு வைங்களேன், அப்படியே கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள காலி ஆயிடும். அவ்வளவு சூப்பராகவும் டேஸ்டாகவும் இருக்கும் இந்த ரெசிபி. அது மட்டும் இல்லாம ரசம் சாதம் அப்படின்றத சாதம் தனியா ரசம் தனியா வச்சுதான் சாப்பிட்டு நமக்கு பழக்கம். சோ இப்படி சாப்பிடும் போது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு அந்த டேஸ்டும் ரொம்ப பிடிச்சி போயிடும். எப்பயுமே ரசம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா வைப்போம், இதுல நம்ம வந்து ரசப்பொடி சேர்த்தி செய்யறோம் இல்லையா, சோ அதனால இதுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். அதனால கண்டிப்பா குழந்தைங்களுக்கு நைட் டின்னரா இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க. அதோட இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்பளம், ஊறுகாய் இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்லாம் இருக்கு, அதோட பேர் பண்ணி கொடுத்து பாருங்க. கண்டிப்பா எப்பயுமே சாப்பிட்றத விட எக்ஸ்ட்ராவா சாப்பிடுவாங்க. அதோட இப்ப சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீ அருணி என் கூட.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று. மலையோரம் வீசும் காற்று
2: சோனா எஃப்எம் நம்ம மக்களின் குரல்.
3: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: பேசலாம். சரி, இப்போ இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் தனலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைங்களை எஜுகேஷன் வைஸாக டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம இன்னும் என்னென்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், குழந்தைங்க வந்து இப்போ ஸ்டடீஸில் பின்தங்கி இருக்காங்க, மார்க்ஸ் வந்து கம்மியாக எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் தனியாக நம்ம கேர் எடுத்து ஒரு சப்ஜெக்டை புரிய வைக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் மேம்?
5: ஒரு ஆசிரியரை நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு கட்டாயம் தெரிஞ்சிடும். ஒரு வகுப்பறைக்குள்ளார நம்ம சப்ஜெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அதில் 30 குழந்தைங்க வந்து பின்தங்கிய மாணவர்களாக தான் ஓரளவுக்கு இருப்பாங்க, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. எதுவுமே தெரியாத பசங்க ஒரு 10 பேராவது நமக்கு கண்ணுக்கு தெரியுவாங்க. நமக்கு வந்து மீத்திரன் மாணவர்கள் வந்து அவங்க கண்டிப்பாக படிச்சுக்குவாங்க, நம்ம கொஞ்சம் சொல்லி கொடுத்தாலே போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கும் நம்மளுடைய பணியை நம்ம வந்து அவங்களுக்கு ஏற்றவாறு நம்மளுடைய பணியை நம்ம கொடுத்தோம்னா அவங்களும் படிச்சுக்குவாங்க. ஒரு ஆசிரியராக நம்மளுடைய ஃபோக்கஸ் தூரம் எந்த மாணவர்கள் மேலே இருக்கணும் அப்படின்னா கற்றலில் பின்தங்கிய மாணவர்கள் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி நாம் வெளிக்கொண்டு வர்றது அப்படின்னா கொஞ்சம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். கற்றலில் பின்தங்கி இருக்க மாணவருக்கு மேப் சரியாக வரும். அதுவே இன்னொரு பையனுக்கு என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் மேப்பை தப்பு தப்பாக தான் பண்ணுவான், 1 மார்க்கெல்லாம் ஈஸியாக வரும். இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பையனை பாஸ் பண்ணவும் வைக்கணும், அவனுக்கு அந்த கற்றலில் அவனை அந்த வகுப்பறை சூழலுக்கு கொண்டு வந்துட்டு இதை அவனுக்கு க்ரோத் த்ரூ பண்ணணும் அப்படின்னா எது அவனுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு கட்டாயம் அதை நம்ம திரும்ப திரும்ப அவனுக்கு செயல்படுத்தணும் அப்படின்னா அந்த பின்தங்கி இருக்க மாணவர்களை ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக கொண்டு வர திறமை ஆசிரியர்கள் கையில் இருக்கு.
4: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஸ்டடீஸில் மார்க் கம்மியாக இருக்குது அப்படின்னு எந்த ஒரு பேரண்ட்ஸுமே கேட்க மாட்டாங்க. ஸோ குழந்தைங்களை கண்டிப்பாக நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு இது ரொம்ப பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். ஸோ இந்த விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து நானுமே நிகழ்ச்சியில் டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். அடுத்ததாக 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் தருண் உங்க கூட பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. நிகழ்ச்சியை கேட்டுருங்க. நான் இப்போ இங்க இருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். பாய் பாய் மக்களே.
6: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: வளர்ந்த பொண்ணு.
1: நான் ஏதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன். இதெல்லாம் நமக்குள்ள செட் ஆகுமா?
2: அதெல்லாம் ஆகும்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேர்களே, மணியும் ஹெட்டாச்சு, உங்கள் தருணுமே வந்தாச்சு. நேர்களே, இன்றைக்கி இமயமலையோட அமைதியான சொர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனவுள்டி அப்படின்ற ஒரு மலைப்பகுதியை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன் நான் உங்கள் தருண். உத்தரகாண்ட் மாநிலத்தில் அழகிய மலைவாச ஸ்தலங்களில் ஒன்றான தனவுள்டி அப்படின்ற இந்த இயற்கை அழகு, குளிர்ச்சியான காலநிலை மற்றும் அமைதியான சூழல் எல்லாத்தாலேயும் சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய இந்த இடம் இமயமலையோட மடியில் மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன சொர்க்கமாக இருக்குங்க. டெஹ்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய கர்வால் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய தனவுள்டி கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2,286 மீட்டர் உயரத்தில் இருக்குது. இது பிரபலமான முசோரி மலைவாச ஸ்தலத்திலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவுலையும் நியூ டெஹ்ரியிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவுலையும் அமைஞ்சிருக்கு. நேர்களே, முசோரியோட பரபரப்பான சுற்றுலா சூழலை அதை விட தனவுள்டி ரொம்பவுமே அமைதியான மற்றும் இயற்கையோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு. இங்கே பசுமையான தேவதாரு, பைன் மற்றும் ஓக் மரங்கள் நிறைந்த காடுகள் பறந்து விரிஞ்சிருக்கு. வருஷம் முழுசுமே வீசக்கூடிய குளிர்ந்த காற்று, மலைகளோட அழகிய காட்சிகளும் சுற்றுலா பயணிகளை கவர்ந்திழுக்குது. கோடை காலத்தில் வெப்பநிலை பொதுவாக 20-25 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மட்டும்தாங்க இருக்குமா. அதனால வெயிலிருந்து தப்பிக்க விரும்புகிறவங்க இது ஒரு சிறந்த இடமா இருக்குன்னு இங்கே வந்துடுறாங்க. குளிர்காலத்தில் வெப்பநிலை 0 கீழே போகிறனால சில நேரங்களில் பனிப்பொழிவையுமே இந்த இடத்துல பார்க்க முடியும். நேர்களே, தனவுள்டியோட முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்று ஆம்பர், இன்னொன்று தாராசூழல் பூங்காக்கள். இந்த ரெண்டு பூங்காக்களும் சுமார் 200 மீட்டர் இடைவெளியில் அமைஞ்சிருக்கு. பசுமையான மலர்கள், மலர் தோட்டங்கள் மற்றும் இயற்கை நடை பாதைகள் இது எல்லாமே இதோட சிறப்பம்சங்களாக இருக்குங்க. குடும்பத்தோட வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கும் குழந்தைகளுக்கும் இது ரொம்ப மிகவும் பிடித்த இடங்களாக இருக்கு. இயற்கையோட அமைதியை அனுபவிக்கவும் தூய்மையான காற்றை சுவாசிக்கவும் இந்த பூங்காக்கள் சிறந்த வாய்ப்பை கொடுக்குதுங்க. நேர்களே, தனவுள்டிக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய சுர்க்கண்டா தேவி கோயில் ரொம்பவுமே பிரபலமான ஆன்மீக தலமாக இருக்கு. உயரமான மலை உச்சியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவில் வருஷந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்க்குதுங்க. இந்த கோவிலுக்கு செல்லக்கூடிய பயணத்தப்போ சுத்தியுமே விரிஞ்சிருக்கக்கூடிய இமயமலை காட்சிகள் மனசை கொள்ளை கொள்ளுது. ஆன்மீக அனுபவத்தோட இயற்கையோட பேரழகையும் ரசிக்க முடியும் அப்படின்றது தாங்க இந்த பயணத்தோட தனிச்சிறப்பாக இருக்கு. நேர்களே, டெல்லியிலிருந்து சுமார் 325 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய தனவுள்டிய சாலை மார்க்கமாக ஈஸியாக அடையலாம். சான்ஸ் கிடைச்சா நான் போவேன், நீங்களும் போயிட்டு வாங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: நகர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். மேட்டூர் அணை தமிழகத்தின் மிக முக்கியமான வாழ்வாதாரமான ஒரு அணை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பன்னவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. இந்த 27 கிராமங்களிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அப்போ இருக்கிற பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயில், நந்தி சிலை, கோட்டை மதில் சுவர்கள், அப்புறம் அந்த கிறிஸ்தவ ஆலயம் போன்றவை எல்லாத்தையும் விட்டுட்டு மொத்த குடியிருப்புகள் அனைத்தையுமே அடிச்சிட்டாங்க. ஏன்னு சொன்னா இது சமய நம்பிக்கையில பாதிக்கும் அப்படின்றதுனால இந்த கோயில்களையும் இந்த ஆலயத்தையும் விட்டுட்டாங்க. விட்டுட்டு இந்த இடத்துல வந்து மேட்டூர் அணை கட்டுமானம் பணிகள் தொடங்கப்பட்டு முடிக்கப்பட்டது. அங்க வந்து தண்ணி வந்தோடனே இந்த பகுதி எல்லாமே, அதாவது அந்த நந்தி சிலை, ஜலகண்டீஸ்வரர் கோயில், அப்புறம் அந்த கோட்டை மதில்கள், அப்புறமேட்டு அந்த கிறிஸ்தவ ஆலயம், இது எல்லாமே வந்து மேட்டூர் நீர் தேக்கத்துக்குள்ள போயிருச்சு. இப்போ வந்து உள்ள போனோடனே தண்ணீர் குறைய குறைய அந்த தேவாலயத்தினுடைய கோபுரம் தெரியும், ஜலகண்டீஸ்வரர் கோயிலுடைய நந்தியினுடைய தலை தெரியும். அதாவது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மேட்டூர்ல ஒரு வறட்சி ஏற்படும். அந்த வறட்சி காலத்துல இந்த தேவாலயத்தை முழுமையாகவும், அந்த நந்தி சிலையை முழுமையாகவும், அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலையும் முழுமையாகவும், மற்றும் சில கோயில்களை எல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். நாங்கள் வந்து 2013ஆம் வருஷம் நாங்கள் போய் பார்த்தோம். சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அந்த சமயத்தில் ஒரு பெரிய வறட்சி நிலவினது. மேட்டூர் அணை நீர்த்தேக்கம் தண்ணீர் வந்து மிகவும் குறைந்து போயிடுச்சு, அந்த தேக்கத்தினுடைய அளவு. அப்போ வந்து முழுமையான ஒரு வறண்ட பகுதியாகவே அந்த மேட்டூர் அணையினுடைய நீர்ப்பிடிப்பு பகுதி இருந்தது. நாங்கள் வரலாற்று சங்கத்தின் மூலமாக ஒரு வரலாற்று சுற்றுலா மாதிரி நாங்கள் அங்கே போயிட்டு வந்தோம். அப்போ அந்த ரிசர்வாயருக்குள்ளேயே நாங்கள் காரில் போனோம். அப்போ வந்து அந்த தண்ணீர் மட்டும் நடுவில் ஒரு சின்ன ஒரு ஓடையை போல ஓடிட்டு இருந்தது. மற்றபடிக்கு பெரும்பாலான இடங்கள் வந்து இந்த அணைக்கு கிட்ட மட்டும் தண்ணி இருந்தது, மற்ற பகுதிகள் எல்லாம் காய்ந்து போன ஒரு வறண்ட நிலப்பகுதியாக இருந்தது. அப்போ வந்து நாங்கள் போய் அந்த தேவாலயத்தையும், அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலையும், அப்புறம் வந்து ஜலகண்டீஸ்வரர் கோயிலுக்கு மேலே இருக்கிற அந்த நந்தி சிலையை நாங்கள் போய் பார்த்தோம். மக்கள் அந்த பகுதியெல்லாம் வந்து இந்த தேவாலயங்களையும், இந்த கோயில்களையும், பல்வேறு சிறு சிறு கோயில்களையும், அந்த மைசூர் சமஸ்தானத்தினுடைய கோட்டை வாசல்களையும், அந்த பெருஞ்சுவர்களையும் அவங்க பார்த்துட்டு போனாங்க. இதே மாதிரி அதாவது 2003ஆம் ஆண்டும் இதே மாதிரி ஒரு வறட்சி ஏற்பட்டதாகவும், அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஒரு வறட்சி ஏற்பட்டதாகவும், தொடர்ந்து இந்த மாதிரி 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மிகப்பெரிய வறட்சி, வறண்ட ஒரு நிலை ஏற்படும். அப்போ வந்து இந்த உள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வெளியே தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மேட்டூர் அணை கட்டப்பட்டு கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி வந்து திறந்து வச்சு, அதன் மூலமாக அதாவது ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்பட்டு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஆண்டை நோக்கிய பயணத்தில் ஒரு உறுதியான ஒரு அணையாக இந்த பகுதியில் உயர்ந்து நிற்கிது. அந்த நந்தி சிலை, அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலுடைய அந்த விமானம், மற்றும் சில சிறு சிறு கோயில்கள், அப்புறம் இந்த மைசூர் சமஸ்தானத்தினுடைய கோட்டை சுவர்கள், இவைகளை எல்லாம் பார்க்கும்போது ஒரு வெறும் சாதாரண ஒரு செங்கல் கட்டுமானமாக நம்ம பார்க்காம இவைகளை வந்து ஒரு தியாக வரலாற்றின் நினைவு சின்னங்களாக நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த பகுதியில் இருந்த 1000 மக்கள் வந்து தங்களுடைய வாழ்ந்த இடத்தை தமிழகத்தின் ஒட்டுமொத்தமான நன்மைக்காக தியாகம் செய்து விட்டு வெளியேறி அவங்க போனது ஒரு மிகப்பெரிய சாதனை. அவங்க அப்படி போய் அந்த ஒரு காரியத்தை அவங்க செஞ்சதுனால அந்த அணை கட்டுமானம் நிகழ்ந்தது. அதனால அந்த மக்களுடைய தியாகத்தையே நம்ம வந்து இன்னைக்கு நினைக்கணும். அந்த தியாகங்களை பறைச்சாற்றி கொண்டிருக்கிற இந்த வரலாற்று சின்னங்களையும் நாம வந்து பாதுகாக்கணும். ரெண்டாவது அவைகளை நம்ம வந்து சேதமடையாமல் அவைகளை பாதுகாப்பதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்னாக்கி மட்டிலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள்,

0: வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டுல நல்லூர் கிராமத்துக்கு நான் போயிருந்தப்போ அங்க வெங்கடேஷ் அப்படின்ற ஒரு அண்ணாவை சந்திச்சிருந்தேங்க. அப்போ அவர்கிட்ட முன்னாடி இருந்த கிளைமேட்டுக்கும் இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட்டுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசம் பார்க்குறீங்க அப்படின்றதையும் கேட்டிருந்தேன். அதே சமயத்தில் நல்லூர் கிராமத்தில் செய்யக்கூடிய விவசாயம் பற்றியுமே கேட்டிருந்தேங்க. ரொம்ப தெளிவாக பொறுமையாக நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு. வாங்க, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம் அண்ணா.
2: வணக்கம்.
1: உங்க பேரு?
2: பேர் வெங்கடேஷ்.
1: வெங்கடேஷ். எத்தனை வயசு ஆகுதுண்ணா?
2: எனக்கு 39.
1: எந்த ஊர்?
2: நல்லூர்.
1: எத்தனை வருஷமா நல்லூர்ல இருக்கீங்க?
2: நல்லூர்ல இருக்க ஒரு 30 வருஷம் பக்கம் இருக்கும்.
1: சின்ன வயசுல இருந்தே
2: அங்கே இருக்கோம். கிலோமீட்டருக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நல்லா நார்மலாக தான் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
1: என்னென்ன விவசாயம் பண்ணுறாங்க?
2: எங்கள் ஊரில் நல்லூரில் விவசாயம்னா இப்போ இது நெல் போடலாம், மக்காசோளம், இது தினை, தேவர் ஆரியம், நெல் இதெல்லாம் போடுவோம். அது இல்லாது இது காப்பி, மிளகு இதெல்லாம் வச்சுருக்கோம். இது மாதிரி இது சாமந்தி பூ இதெல்லாம் போட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். பீஞ்சு போடலாம், தட்டைப்பயிறு போடலாம், இதெல்லாம் போட்டுட்டு இதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கோம்.
1: சாமந்தி பூ எதுவும் போடுறோம்?
2: இப்போ போட்டுருக்கோம். இப்போ பூ வந்துருச்சு.
1: சீசன் என்ன சீசன் சாமந்தி பூ?
2: இப்போ வந்துருச்சு. இப்போ ஒரு மாதமாக பூ வந்துட்டு இருக்கு. இனி போக தான் அடுத்த மாதம் நல்லா பூ நிறைய வரும். அதை நாங்கள் இங்கேருந்து எடுத்துக்கிட்டு சேலம் போயிட்டு போட்டுட்டு தான் வரணும். ஆமாம், அது தான் நம்மளுக்கு வந்து.
1: அங்கே வனவிலங்கு பிரச்சனைகள் ஏதாவது இருக்குங்களா?
2: அது கூட அவ்வளோ தூரத்துக்கு இல்லை. நம்ம ஏரியாவில் இல்லை, நல்லூர் கிராமத்தில் அது இல்லை. காட்டியரம் வந்து அது நம்ம ஏரியாவில் அவ்வளோ தூரத்துக்கு இல்லை.
1: ஓகே ஓகேண்ணா,
0: ரொம்ப அருமையாக சொன்னீங்கன்னா. ரொம்ப நன்றி இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துகிட்டதுக்காக. நேர்களே, தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். நீங்களும் ஏற்காட்டில் இருக்கீங்க, நீங்களும் இந்த மாதிரி சில விஷயங்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம்இன் 9787701078 என்ற எண்களை தொட்டு ஒரு மெசேஜ் மட்டும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க. அப்படி இல்லைன்னா கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே நான் நேரில் வந்து உங்களோட குரலை ஒளிப்பதிவு பண்ணி நம்மளோட நிகழ்ச்சியில் ஒளிபரப்பு பண்ணுறேன். அதே சமயத்தில் உங்களுக்கு நிகழ்ச்சியை பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலுமே இந்த எண்ணுக்கு தெரிவிக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்ப கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ?
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியை கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: மண் வளம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டில் எல்லா கிராமத்திலையுமே திருவிழா அப்படின்னு வந்தாலே கண்டிப்பா நாடக கலைஞர்களோட பங்கு இருக்குங்க. இந்த தெருக்கூத்து நாடகம் விடிய விடிய நடக்காம அந்த திருவிழாவே ஓயாது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் நம்ம ஆனைக்காடு கிராமத்துக்கு போயிருந்தப்போ அங்க இருந்த தெருக்கூத்து நாடக கலைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து பக்த மார்கண்ட சிவபூசை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான நாடகத்தை நமக்காக நிகழ்த்தி காட்டினாங்க. அந்த நாடகத்திலிருந்து ஒரு சின்ன பகுதி இதோ உங்களுக்காக வந்தாச்சு. கேட்டுட்டு வந்து எப்படி இருக்குன்றத சொல்லுங்க.
4: இது என்ன சபை?
5: ராஜசபை.
4: என்ன ராஜசபை இது? இது மக்களால் கூடப்பட்ட மக்கள் பூங்கா மன சபை. ஆனால் இந்த சபையாகப்பட்டது மேல்ரோகத்தில் அமைந்திருந்தால் தேவர் சபை. ஆனால் இந்த பூ உலகில் அமைந்தபடியால் பூ மக்கள் பூ மக்கள் பூங்கா சபை என்று சொல்ல சபை. அப்படி இருக்கின்ற போது இந்த சபையில் நான் வந்தேனே. நான் யார்? இவனுடைய பெயர் என்ன? நான் எதற்காக வந்தேன்? நான் எந்த நாட்டை ஆண்டு வரக்கூடிய? நன்றாக தெரிவருமா?
5: அப்படியா,
4: நன்றாக தெரிவிக்கின்றேன். கவனமாக கேட்க வேண்டும்.

ரொம்ப அருமையா இருக்குல்ல. இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம் நேர்களே. அது மட்டும் இல்லாம ஏற்காடு மக்களோட கலாச்சாரம் கலை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டில் பதிவு செய்யப்பட்ட தூக்கணாங்குருவியை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தன்னோட அற்புதமான கூடு கட்டும் திறமையால் உலகம் முழுசும் புகழ்பெற்ற ஒரு சின்ன பறவை தாங்க இந்த பறவை. இந்த பறவை இந்திய துணைக்கண்டம் முழுசுமே பரவலாக இருக்குங்க. புல்வெளிகள், விவசாய நிலங்கள், புதர்காடுகள் மற்றும் நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் தான் இதோட விருப்பமான வாழ்விடமாக இருக்குது. குறிப்பாக கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பனை மரங்கள் மற்றும் முள்மரங்கள் இதில் கூடுகளை அடிக்கடி நம்மளால் பார்க்க முடியும். சில சமயம்னாலாம் வந்துட்டு கிணத்துல இந்த தூக்கணாங்குருவியோட கூடுகளை பார்த்துருக்கங்க. அங்கேருந்து அழகாக பறந்து பறந்து வந்துட்டு போகும். நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கிராமப்புறங்களுக்கெல்லாம் போயிருந்தீங்க அப்படின்னா, இந்த பாயா நெசவு பறவை அதாவது தூக்கணாங்குருவி அப்படின்றது மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க. அதோட கூடு கட்டும் திறமை தான் இதுக்கு ரொம்ப பெரிய பேரையே வாங்கி கொடுத்துருக்கு. உலகத்தோட சிறந்த கட்டிட கலைஞர்களுக்கே சவால் விடக்கூடிய அளவுக்கு அழகாகவும் நுட்பமாகவும் இது கூடுகளை உருவாக்குது. புல்லிலைகள், நெல்லிலைகள் மற்றும் பனை ஓலைகளோட நார்களை பயன்படுத்தி குடுவை மாதிரியான வடிவத்தில் தொங்கக்கூடிய கூடுகளை பின்னுது. இந்த கூடு காத்திலையும் மலையிலையும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்குங்க. கூடு கட்டக்கூடிய வேலை முழுசையுமே பெரும்பாலும் ஆண் பறவையே செய்யுது. ஒரு கூட்டை கட்டி முடிக்கிறதுக்கு நூற்றுக்கணக்கான முறை பறந்து போய் நார்களை சேகரிக்குமாங்க இந்த பறவை. கூடு பாதி கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறப்பயே ஆண் பறவை அதில் தொங்கியபடி சத்தமிட்டு பெண் பறவைகளை ஈர்க்க முயற்சிக்கும். பெண் பறவை என்ன பண்ணும் அப்படின்னா, கூட்டை ஆய்வு செய்ய விரும்பினா மட்டுமே அந்த ஆணை துணையா ஏத்துக்குங்க. இனப்பெருக்க காலத்துல ஆண் பறவையோட தோற்றமும் மாறிடும். அதோட தலையோட மேற்பகுதி பிரகாசமான மஞ்சள் நிறமா மாறி ரொம்பவுமே கவர்ச்சியா இருக்கும். ஆனா இனப்பெருக்கம் இல்லாத காலத்துல ஆண் மற்றும் பெண் பறவைகளை வேறுபடுத்துறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. இந்த தூக்கணாங்குருவி பறவைகள் சமூகமாக வாழக்கூடிய இயல்புடையது. அது கூட்டமாக உணவு தேடி போகும். விதைகள், தானியங்கள், பூச்சிகள் மற்றும் சில நேரங்களில் சின்ன தவளைகள், பல்லிகள் மாதிரியான உணவை சாப்பிடுது. குஞ்சுகளுக்கு அதிக புரதச்சத்து கிடைக்க பூச்சிகளை அதிகமாக கொண்டுட்டு வந்து கொடுக்குமாங்க. இந்த பறவையை பற்றி ஒரு சுவாரஸ்யமான நாட்டுப்புற கதையுமே இருக்குது. நைட் டைமில் கூட்டோட உள்ள ஒளி கிடைக்கும் மின்மினி பூச்சிகளை பிடிச்சி சேத்தால ஒட்டி வைக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் நம்பினாங்க. இது அறிவியல் ரீதியா நிரூபிக்கப்படலைங்க. அப்படின்னாலுமே இந்த தூக்கணாங்குருவி பறவையோட திறமையை பத்தி மக்களோட வியப்பு வெளிப்படுத்துதுங்க. ஒரு சின்ன பறவையா இருந்தாலும் திட்டமிடல், கடின உழைப்பு மற்றும் படைப்பாற்றல் எல்லாத்துக்குமே சிறந்த எடுத்துக்காட்டா இந்த தூக்கணாங்குருவி பறவை இருக்குங்க. அதோட கூடுகளை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே இயற்கையோட அறிவாற்றல வியந்து பாராட்டாம இருக்கவே முடியாதா. இயற்கையை நேசிக்கலாம், பறவைகளை பாதுகாக்கலாம், நம்மளோட சுற்றுச்சூழலை வளமா வச்சுக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபு அப்படின்னு சொல்லி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறவங்க. அந்த வகையில் இன்னைக்கு உள்ளி உள்ளி அப்படின்ற பழங்குடியின மக்களை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்க தருந்தாங்க. உள்ளி உள்ளி பழங்குடியின மக்கள் ஆஸ்திரேலியாவோட குயின்ஸ்லாந்து மாநிலத்தில் வாழ்ந்தவங்க. இந்த மக்கள் உளிலி அப்படின்னுமே அழைக்கப்படுறாங்க. இவங்களோட குயின்ஸ்லாந்தோட உள்பகுதியில் பறந்து விரிந்த நிலப்பரப்பில் இவங்க வாழ்ந்தாங்க. உள்ளி உள்ளி மக்களோட பாரம்பரிய நிலங்கள் சுமார் 8300 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டிருந்ததா ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. ஆபர் நதி, ரெட் பெங்க் கிரீக் மற்றும் டாசன் நதியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் இவங்களோட வாழ்விடங்களாக இருந்ததாங்க. உள்ளி உள்ளி மக்களோட மொழி வாகவாக மொழியோட ஒரு கிளைமொழியாக சொல்லப்படுது. இன்னைக்கு அந்த மொழி பற்றிய தகவல்கள் மிக குறைவாக கிடைச்சாலும் மொழியியல் ஆய்வாளர்கள் அதோட சில கூறுகளை பதிவு செஞ்சு பாதுகாத்துட்டு வராங்க. ஒரு சமூகத்தோட அடையாளத்தை வெளிப்படுத்தும் முக்கிய கருவியே மொழி அப்படின்றதுனால இந்த பதிவுகள் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குங்க. உள்ளி உள்ளி மக்களோட வாழ்க்கை இயற்கை வளங்களோடையும் நிலத்தோடையும் நெருங்கிய தொடர்பை கொண்டிருந்ததுங்க. அவங்க வாழ்ந்த பகுதிகளில் ஆறுகள், காடுகள் மற்றும் திறந்த நிலப்பரப்புகள் இருந்ததுனால வேட்டை உணவு சேகரிப்பு மற்றும் சமூக வாழ்விற்கு ஏற்ற சூழல் கிடைச்சிருக்கு. காலனித்துவ காலத்தில் பல பழங்குடி மக்களை மாதிரியே உள்ளி உள்ளி மக்களும் புதிய சவால்களை எதிர்கொண்டாங்கங்க. குறிப்பாக கேம்பூன் நிலையம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய கால்நடை பண்ணையில் உள்ளி உள்ளி மக்கள் பல்வேறு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டாங்க. கால்நடை மேய்ப்பாளர்கள், பண்ணை தொழிலாளர்கள், வீட்டு பணியாளர்கள் மற்றும் மேய்ச்சல் நில பராமரிப்பாளர்களாக அவங்க பணியாற்றியதாக வரலாற்று பதிவுகள் சொல்லுது. ஆனால் காலனித்துவ வரலாற்றில் பல துயரமான நிகழ்வுகளுமே இடம்பெற்றிருக்கு. சில வரலாற்று குறிப்புகள் படி உள்ளி உள்ளி மக்கள் மோதல்கள்லேயும் பழிவாங்கும் நடவடிக்கைகள்லேயும் சிக்கினதாகவும் அதோட விளைவாக அவங்களோட மக்கள் தொகை பெருசுமே பாதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இருந்தாலும் அதுக்கப்புறம் ஆய்வாளர்கள் அவங்களோட மொழி மற்றும் கலாச்சார தகவல்களை பதிவு செஞ்சிருக்கிறது அந்த சமூகத்தோட அடையாளம் முற்றிலும் அழியலை அப்படின்றத காட்டுது. இன்னைக்கு உள்ளி உள்ளி மக்களோட வரலாறு ஆஸ்திரேலிய பழங்குடி மக்களோட உறுதியையும் தங்கள் பாரம்பரியத்தை பாதுகாக்க அவங்க மேற்கொண்ட போராட்டங்களையும் நமக்கு நினைவூட்டுதுங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில, ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை நாளை நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம் 97.8 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடாவை வேணியர்களே, நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேச வந்துட்டுங்க. இந்த நேரத்தில் உங்கள் கூட பேசுகிறதுல எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி அப்படின்னு வந்து சொல்லலாங்க. நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு விஷயம், ஏதாவது நமக்கு பிடிக்காத விஷயம் நடந்துட்டாலோ இல்லை பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டுட்டாலோ எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு தோணுங்க. நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு தோணுங்க. இன்றைக்கி நான் யாரை பற்றி கதை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, இவங்களோட கதை எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ரீனா ராஜு இவங்களுடைய நேட்டிவ் பெங்களூருங்க. 2006 அந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு துடிப்பான ஒரு பொண்ணாக வந்திருக்கிறாங்க. சாதாரணமாக இல்லாமல் ஸ்போர்ட்ஸில் பல திறமைகள் அவங்களுக்கு வந்து இருந்ததுங்க. அதாவது ஒரு அத்லெட்டு, அதை தாண்டி ஹாக்கி பிளேயர், கிரவுண்டில் புயல் மாதிரி வந்து விளையாடுவாங்கன்னு சொல்லலாங்க. 2006 இவங்களோட 20களுடைய தொடக்க காலத்தில், அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு 20-21 வயசு அந்த ஒரு சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வயசு அப்படின்றப்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுற வயசு தானுங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு டைமில் காலேஜ் படிச்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. அந்த ஒரு சமயத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு இடி அப்படின்னே வந்து சொல்லலாங்க. திடீர்னு அவங்களுக்கு வந்து உடம்பு முடியாமல் போகுது. டாக்டர்கிட்ட போயிட்டு செக் பண்ணுறாங்க, இன் ஸ்டேஜ் ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது அவங்களுடைய இதயம் முழுசாக செயலிழக்கிற நிலைமையை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ அந்த ஒரு வார்த்தையை அவங்க கேட்டதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து எப்படி இருந்திருக்கும் அந்த ஒரு சூழ்நிலை? ஏன்னா அது வரைக்குமே கிரவுண்டில் ரொம்ப ஜாலியாக விளையாண்டதை தாண்டி ரொம்ப எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு பெண்ணாகவும் இருந்தாங்க. அவங்களுக்கு விளையாடுறது அவ்வளோ பிடிக்கும். அதனால தான் சின்ன வயசில் அத்தனை ஃபீல்டில் அத்லெட், அதுக்கப்புறம் ஹாக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்போ திடீர்னு அவங்களால உடம்பு முடியாமல் போனதுக்கப்புறம் ஒரு 4 அடி கூட எடுத்து வைக்க முடியாமல் போயிடுதுங்க. மூச்சு விடுறதுக்கு கஷ்டம், இனிமேல் நம்மளால் வாழ முடியுமா அப்படின்ற ஒரு டவுட். தொடர்ந்து இவங்களோட கதையை நான் சொல்லிகிட்டே இருக்கிறேங்க, கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: டே தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஒரு சாதனை பெண் அப்படின்னவங்களை கட்டாயமாக சொல்லலாங்க, ரீனா ராஜு. சின்ன வயசில் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஒருத்தராக, அத்லெட்டாக, ஹாக்கி பிளேயராக இருக்கிறாங்க ரீனா ராஜு. அவங்களுடைய 20s அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா, திடீர்னு அவங்களுக்கு வந்து உடம்பு முடியாமல் போகுது. எப்போ அப்படின்னா, அந்த 20-21 வயசு அந்த ஒரு சமயத்தில். அப்படி செக் பண்ணுறப்ப இன்ஸ்டேஜ் ஆஃப் ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்றது தெரிய வருதுங்க. அவங்களுடைய இதயம் செயலிழக்கிற நிலைமையில் வந்து இருக்கு. இப்போ அவங்களுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக வந்து இருக்கும். ஆனால் அவங்க கிவ் அப் பண்ணலைங்க. இனிமேல் அவங்க வந்து தொடர்ந்து இந்த பூமியில் வாழணும் அப்படின்னா, யாராவது டொனேட் பண்ணுற அந்த ஹார்ட், அதாவது விபத்துலேயோ இல்லை நார்மலாகவோ யாராவது இறந்துருந்தாங்க அப்படின்னா, அவங்க ஏற்கனவே அந்த இதயத்தை தானம் பண்ண ரெடியாக இருந்தாங்க, அதாவது அவங்க தானம் கொடுக்கறதுக்கு அந்த எழுதி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தால் தானம் பண்ணால் இவங்களுக்கு வந்து அந்த இதயம் கிடைச்சா இவங்க வாழ முடியுங்க. ஆனால் ஒரு 3 வருஷம் மரணத்தோட விளிம்பில் போராடி 2009 அவங்களுக்கு வந்து ஒரு இதயம் கிடைக்குதுங்க. கர்நாடகாவோட முதல் பெண் இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நபர்னா அது ரீனா ராஜு. இவங்க தாங்க புது இதயம், புது வாழ்க்கை. அவங்களுடைய வாழ்க்கை திரும்பவும் ஆரம்பிக்குதுங்க. புது இதயம் கிடைச்ச உடனே ரீனா அவங்க வந்து வீட்டில் ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கை வாழலைங்க. சரி, இந்த மாதிரி வந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருந்து நம்ம சரியாக இருக்கோம், வீட்லேயே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கலைங்க. வழக்கம் போல் மாரத்தான் ஓடுறது, சைக்கிளிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க. ஆனால் வாழ்க்கை அவங்கள இன்னும் சோதிச்சது அப்படின்னு சொல்லலாங்க. இன்னும் நிறைய சோதனைகள் அவங்களுக்கு வந்து இருந்துக்கிட்டே இருந்ததுங்க. 2009 அவங்களுக்கு வந்து அந்த இதய மாற்று சிகிச்சை வந்து பண்ணுறாங்க. அதற்கப்புறம் 2017 முதல் டிரான்ஸ்பிளான்ட் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் அவங்களோட வாழ்க்கை ரொம்ப நல்லா போகுதுங்க. திடீர்னு அந்த புது இதயமும் வேலை செய்யாமல் போகுதுங்க. கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அவங்களுடைய இதயம் நின்று போகுது. மறுபடியும் ஒரு கடினமான சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணுறாங்க ரீனா ராஜு. தொடர்ந்து இவங்களோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க.

0: நான் ஆயில் ஊத்தி வந்துட்டு இருக்கேன்.
1: உங்களுக்கு அறிவோ அறிவுனே

0: மச்சான் சேகரு, என்ன மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்னை நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியை கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: விலை கொடுத்து வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனாயப்பம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க உங்கள் கூட. இன்றைக்கி ரீனா ராஜு அவங்களோட ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த கதை கேட்டுட்ருக்க நிறைய பேருக்கு வந்து ஒரு கஷ்டத்தையும் அதே நேரத்தில் ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இரண்டாவது முறையாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு இதயம் பொருத்தினாதான் உயிர் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுதுங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இந்த ஒரு டைம் அந்த ரெண்டாவது டைம் வந்து மனதளவுலேயும் ஒரு கஷ்டம் ஆகுது அவங்களுக்கு. அதாவது ஒரு டவுட் வருது, நம்ம பொழைப்போமா? ஒரு தடவை நம்ம வந்து தப்பிச்சாச்சு, இரண்டாவது தடவையும் இதே மாதிரி வந்து அந்த இதயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு டவுட்டோடு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு உலக புகழ்பெற்ற கார்டியாக் சர்ஜன் டாக்டர் கேஎம் செரியன், அதற்கப்புறம் அவருடைய மருத்துவ குழு முழு உறுதுணையாக இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லாங்க. அதாவது ஏற்கனவே அவங்களுடைய உடல் உறுப்புகளை தானம் பண்ணுறதுக்கு அந்த தானம் பண்ணவங்க, அவங்க ஏதாச்சும் விபத்தில் இல்லை எப்படியாவது அவங்க இறந்ததுக்கப்புறம் அந்த கரெக்டான ஒரு மேட்ச் கிடைச்சாதான் அவங்களுக்கு வந்து அந்த இதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ண முடியும், அவங்களுக்கு வந்து அந்த இதயம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஒரு பெர்ஃபெக்டான மேட்ச் கிடைக்குதுங்க. இந்தியாவிலேயே இரண்டாவது முறை வெற்றிகரமாக இதய மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சு உயிர் பிழைத்தார்

அதற்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு இதயம் கிடைக்குது. திரும்ப 2017, ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட், இதயம் பாதிப்பு ஏற்படுதுங்க. திரும்பவும் ஒரு இதயம் கிடைக்குது. அப்போ அதனால தான் அவங்க வந்து சொல்கிறாங்க, இது என்னுடைய உடம்புக்குள்ளே துடிக்கிறது இன்னொருத்தரோட இதயம், எனக்கு வாழ்க்கை கொடுத்த அந்த கொடையாளிகளுக்காகவே நான் வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க நிறைய இன்டர்வியூகளில். தொடர்ந்து இவங்களோட கதையை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சரவணா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சரவணா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. 2 முறை ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கு அப்புறமா ரீனா ராஜு அவங்க அமைதியாக நம்ம வந்து ஓய்வு எடுக்கலாம், நல்லா ஹெல்த்தியான ஃபுட்ஸை சாப்பிட்லாம், வீட்டில் ரெஸ்ட் எடுத்தால் போதும் அப்படின்னு நினைக்கலைங்க. டாக்டர்கள் அதற்கப்புறம் இன்னும் மருத்துவ நிபுணர்கள் எல்லாருமே ஆச்சரியப்படுற மாதிரி ரீனா நிறைய விஷயங்களை வந்து பண்ணுறாங்க. கடலுக்கு அடியில் போயிட்டு அண்டர் வாட்டர் சீபாக், அதுக்கப்புறம் 13,000 அடி உயரத்திலிருந்து ஸ்கை டைவிங் பண்ணியிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், பொதுவாக இது நார்மலான ஒருத்தர் பண்ணுறது கூட யோசிப்பாங்க, ஆனால் 2 முறை இதய மாற்று அறுவை சிகிச்சை முடித்ததுக்கப்புறமா அவங்களுக்கு இன்னும் நிறைய சாதனை பண்ணணும் அப்படின்னு வந்து தோணுதுங்க. அதனால தான் அவங்கள சாதனை பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்றைக்கி புகழ்ந்துட்டுருக்குறோம் ரீனா ராஜு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட அசாத்திய துணிச்சலுக்காக 2 முறை லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அவங்களுக்கு வந்து கிடைச்சதுங்க. நிறைய விருதுகளும் மத்திய அரசோட தேசிய விருதுகளும் இவங்களை தேடி வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆனால் ரீனா இந்த ஒரு விஷயங்களோட அவங்களுடைய சாதனையை நிப்பாட்டிக்கலைங்க. நான் மட்டும் வாழ்ந்தால் போதாது, என்ன மாதிரி உறுப்பு அறுவை சிகிச்சை செஞ்சவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு அவங்க வந்து நினச்சாங்க. 2017 வேர்ல்டு டிரான்ஸ்பிளான்ட் கேம்ஸில் இந்தியாவோட முதல் டிரான்ஸ்பிளான்ட் அத்லேட்டாக கலந்துக்கிறாங்க. அங்கே மற்ற நாடுகளில் இருந்து 100,000,000 வீரர்கள் வரதை பார்த்துட்டு இவங்களுக்கும் வந்து ஒரு மனசுக்குள்ளார ஒரு தைரியம், நம்ம இந்திய கொடியும் இந்த மேடையில் வந்து உயர பறக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்கங்க ரீனா ராஜு. 2017 தனியாக போன ரீனா 2019 பார்த்தீங்க அப்படின்னா யூகேல நடந்த கேம்ஸ்க்கு 17 பேர் கொண்ட ஒரு குழுவோடு போகிறாங்க. இந்திய டீமை ரெடி பண்ணுறாங்க. இதுக்காக அவங்க ஆரம்பித்தது தான் லைட்டா லைஃப் ரீனா ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டுங்க. தொடர்ந்து இவங்களோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. ரீனா ராஜு இவங்களோட ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். 2 முறை ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. அதற்கப்புறமும் அவங்க வந்து ஓய்வெடுக்கலைங்க. டாக்டர்கள்லாம் ஆச்சரியப்படுற மாதிரி அண்டர் வாட்டர் சி வாக், அதுக்கப்புறம் ஸ்கை டைவிங் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுறாங்கங்க. அதுக்கப்புறம் நிறைய விருதுகளும் நிறைய ரெக்கார்ட்ஸும் பண்ணிக்கிட்டே இருக்கிற ரீனா ராஜு 2017 வேர்ல்டு டிரான்ஸ்பிளான்ட் கேம்ஸ், அதில் இந்தியாவிலேருந்து கலந்துக்கிட்ட முதல் அத்லெட்டாக அவங்க வந்து இருக்கிறாங்க. மற்ற நாடுகள்லேருந்து 100 கணக்கான வீரர்கள் வரதை பார்த்துட்டு நம்ம இந்தியாவில் இருந்தும் நிறைய பேர் விளையாடணும்னு நினைக்கிறாங்க. இந்த மேடையில் இந்தியா கொடி உயர பறக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. 2019 யூகேயில் நடந்த கேம்ஸ்க்கு 17 பேர் கொண்ட ஒரு பெரிய இந்திய டீமை ரெடி பண்ணுறாங்க. இதுக்காக அவங்க ஆரம்பித்தது தான் லைட்டா லைஃப் ரீனா அப்படின்ற ஒரு விஷயம். ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் ஒரு கடுமையான உடல்நல பாதிப்பு அவங்களுக்கு வருதுங்க. எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை. அதனால் அவங்களால ஒரு வீராங்கனையாக அந்த போட்டிகளில் அவங்களால கலந்துக்க முடியலைங்க. அவங்களுடைய உடம்பு ஒத்துழைக்கலை அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த மாதிரி ஒரு கசப்பான ஒரு சூழ்நிலை, அதே மாதிரி பணத்தட்டுப்பாடு. ஆனாலும் அவங்களால விளையாட முடியல. அப்படி இருந்தாலுமே தன்னுடைய நாட்டு வீரர்கள் நிறைய பேர் வந்து விளையாடணும் அப்படின்னு நினச்சாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து சொல்லித்தராங்க. ஒரு சொந்தமாக ஒரு ஃபவுண்டேஷன் மூலிமா, நண்பர்கள் மூலிமாவும் பார்த்திங்க அப்படின்னா பணத்தை சேர்த்து அந்த 17 பேரையும் யூகே கூட்டிகிட்டு போய் டீம் மேனேஜராக நின்று வழி நடத்துகிறாங்க. அந்த டீமில் உறுப்பு தானம் பெற்று வாழ்கிறவங்க மட்டும் இல்லைங்க, உறுப்பு தானம் கொடுத்த 2 பெண்மணிகளும் லிவிங் டோனர்ஸ் இருக்கிறாங்க. உண்மையிலேயே இவங்க செஞ்சிட்ருக்க ஒரு விஷயம் ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இவங்களோட கதை எல்லா பெண்களுக்குமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும். மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜுங்க. நன்றி நேயர்களே, பாய் பாய் நேயர்களே.